ஆகாஷ்வாணி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பக்தியால் ஒரு செயல் நாம் செய்கிறோம் அப்படின்னாலே அந்த செயல் ரொம்ப ரொம்ப மகத்தானதாகவே அமையும். அப்பேற்பட்ட பக்தியோடு இணையும் நேரமாக வளம் வர காத்திருக்கிறது இசை அமுதம். மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள்.

பக்தியால் நம் மனங்களையும் இல்லங்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது இசை அமுதம். மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: பக்தியால் நம்மை இணைத்திருக்கிறது மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம்.
1: அழகொழிரும் அழகழி

பக்தியால் நம் மனங்களையும் இல்லங்களையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன் இசை அமுதம்.

0: நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் இசையமுதம் நிகழ்ச்சியோடு. இனி தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை. அதற்கு முன்னதாக கேட்டுள்ளலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவைக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தாவேக்க அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் வாகனங்களை அங்கு அப்பகுதியில் நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும், 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமாகுமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாநகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை நேர்களை புதிய காலை நிகழ்ச்சியில் முதலில் கேட்டுவிடலாம் சேவை செய்திகள். மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மாணவ மாணவியருக்கு 2026-27 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம் நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 வருடங்களில் உள்ள இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காக பாலிடெக்னிக், இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்கள் குடும்ப வருமானம் ஆண்டாக 250,000 மிகாமல் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 2026-27 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் https://umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி https://umis.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக 18/9/2026 முதல் வருகின்ற

21/10/2026 வரைக்குள் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்களை அணுகி அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.
2: உழைப்பு உயர்வை உருவாக்கும் உன்னத சக்தி. இந்த உலகத்தில் வெற்றியை விரும்பாத மனிதர்கள் யாரும் இல்லை. எல்லோரும் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்ல வாழ்க்கை வேண்டும், பொருளாதார வளம் வேண்டும், சமூகத்தில் மதிப்பு வேண்டும், நமது பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் ஒரு கேள்வி, வெற்றி பெறுவதற்கு தேவையான உழைப்பை நாம் கொடுக்கிறோமா? திருவள்ளுவர் கூறுகிறார், முயற்சி திருவினையாக்கும் என்று. அதாவது முயற்சி செய்தால் நமது செயல் வெற்றியாகும் என. உழைப்பு உயர்வை உருவாக்கும் ஒரு உன்னத சக்தியாகும். உழைப்பு என்பது வெறும் உடல் உழைப்பு மட்டுமல்ல, சிந்திப்பதும் உழைப்புதான், படிப்பதும் உழைப்புதான், புதிய திறமையை கற்றுக்கொள்வதும் உழைப்புதான், குடும்பத்தை பராமரிப்பதும் உழைப்புதான், நேர்மையாக தொழில் செய்வதும் உழைப்புதான். இந்த உலகத்தில் எந்த உழைப்பும் தாழ்ந்ததல்ல. ஒரு விவசாயி அதிகாலையில் எழுந்து வயலுக்கு செல்கிறார், வெயில் மழை என்று பாராமல் நிலத்தை உழுகிறார், விதை போடுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார், பயிரை பாதுகாக்கிறார். அந்த விவசாயின் உழைப்பின் பலன்தான் நமது உணவாக நமது வீட்டிற்கு வருகிறது. ஒரு கட்டிட தொழிலாளி செங்கற்களை சுமக்கிறார், ஒரு தூய்மை பணியாளர் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கிறார், ஒரு பேருந்து ஓட்டுநர் நூற்றுக்கணக்கான மக்களை அவர்களின் இடங்களுக்கு அழைத்துச் செல்கிறார், ஒரு ஆசிரியர் தலைமுறைகளை உருவாக்குகிறார், ஒரு மருத்துவர் உயிர்களை காப்பாற்றுகிறார். ஒவ்வொருவரின் உழைப்பும் சமூகத்திற்கு அவசியமானது. எனவே தொழிலின் அடிப்படையில் மனிதர்களை உயர்வு தாழ்வு என்று பிரிப்பது மிகப்பெரிய தவறு. நேர்மையான உழைப்பு எதுவாக இருந்தாலும் அது மதிக்கப்பட வேண்டியது. நேயர்களே, உழைப்பின் மிகப்பெரிய எதிரி சோம்பல். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து செய்வோம், நாளை ஆரம்பிக்கலாம், இப்போது வேண்டாம் என்று நாம் தொடர்ந்து தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் நமது கனவுகள் அனைத்தும் ஒரு நாள் என்ற வார்த்தையிலேயே முடிந்துவிடும். வெற்றி பெற்ற மனிதர்களின் வாழ்க்கையை பாருங்கள். அவர்களிடம் திறமை இருந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்றியது அவர்களின் உழைப்புதான். ஒரு மாணவன் தேர்வில் முதலிடம் பெற வேண்டும் என்றால் புத்தகத்தை திறந்து படிக்க வேண்டும். ஒரு விளையாட்டு வீரர் வெற்றி பெற வேண்டும் என்றால் தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு தொழிலதிபர் முன்னேற வேண்டும் என்றால் சந்தையை புரிந்து கொண்டு உழைக்க வேண்டும். ஒரு கலைஞர் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். திறமை கதவை திறக்கலாம், ஆனால் உழைப்புதான் அந்த அறைக்குள் நம்மை அழைத்துச் செல்லும். நமது முன்னேற்றத்திற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தேவை. அது நேர்மை என்ற உயரிய பண்பு. இளைஞர்களே, உங்களிடம் இருக்கும் இளமை ஒரு மிகப்பெரிய செல்வம். அதை முழுவதும் பொழுதுபோக்கில் செலவழித்துவிட்டு பின்னர் வாழ்க்கை முன்னேறவில்லை என்று வருந்த வேண்டாம். தினமும் ஒரு மணி நேரமாவது புதிய திறமையை கற்றுக்கொள்வதற்கு செலவிடுங்கள். ஒரு புத்தகம் படியுங்கள், ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ளுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், உங்கள் துறையில் சிறந்து விளங்கும் மனிதர்களின் வாழ்க்கையை படியுங்கள். சிறிய முன்னேற்றங்கள் சேர்ந்து பெரிய வெற்றியை உருவாக்கும். உழைப்பின் பலன் எப்போதும் உடனே கிடைக்காது. விதை போட்ட மறுநாளே மரம் கிடைக்காது, நீரூற்றிய உடனே மலர் மலராது. அதேபோல உழைத்தவுடன் உடனே வெற்றி வராமல் இருக்கலாம். ஆனால் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. அது நம்முடைய திறமையை வளர்க்கும், அனுபவத்தை அதிகரிக்கும், தன்னம்பிக்கையை உருவாக்கும், நம்மை தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளச் செய்யும். இறுதியில் வெற்றி வந்தாலும் வராவிட்டாலும் உழைத்த மனிதன் முந்தைய மனிதனாக இருப்பதில்லை, அவன் வளர்ந்திருப்பான். குறுக்கு வழியில் கிடைக்கும் வெற்றியை விட உழைத்து கிடைக்கும் சிறிய வெற்றியே மேலானது. வேர்வை சிந்தி சம்பாதித்த ஒரு ரூபாயில் இருக்கும் பெருமை ஏமாற்றி சம்பாதித்த 1000 ரூபாயில் இருக்காது. ஒரு தாய் தனது குழந்தைக்காகவும் ஒரு தந்தை தனது குடும்பத்திற்காகவும் செய்யும் உழைப்பு அளவிட முடியாதது. ஒரு ஆசிரியர் மாணவரின் எதிர்காலத்திற்காக செலவிடும் நேரம் ஒரு முதலீடு. ஒரு நல்ல குடிமகன் தனது தெருவை சுத்தமாக வைத்திருக்க முயற்சிப்பதும் சமூக உழைப்புதான். எனவே நான் என்ன சம்பாதிக்கிறேன் என்ற கேள்வியோடு நான் என்ன பயன் செய்கிறேன் என்ற கேள்வியையும் நாம் கேட்க வேண்டும். எனவே நேயர்களே, சோம்பலை விடுவோம், குறுக்கு வழிகளை தவிர்ப்போம். உழைப்பே உயர்வின் அடித்தளம். நாம் உழைப்போம், உயர்வோம், நம்மோடு நமது குடும்பமும் சமூகமும் உயரட்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். அப்துல் காதிர் அவர்கள்.

0: எப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: 8-300-37-57
4: வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே யாரும் பயப்படுவார்கள் என்கிற மகாகவி பாரதியாரின் வரிகளோடு புதிய காலை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள்.

0: நாளின் சிறப்பு. செப்டம்பர் 25 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 25 தேதியான இன்று நவூருவில் தேசிய இளைஞர் நாள் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 25 தேதியான இதே நாளில் தான் இங்கிலாந்தும் ஸ்காட்லாண்டும் தமது பொது எல்லைகளை வரையறுக்கும் உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்ட ஆண்டு 1237.
0: செப்டம்பர் 25 தேதியான இதே நாளில் தான் செப்பு நாணயம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1862.
1: செப்டம்பர் 25 தேதியான இதே நாளில் தான் கரையிலிருந்து படகை வழிநடத்தும் முறை எசுப்பானியாவில் இயக்கி காட்டப்பட்ட ஆண்டு 1906. இதுவே தொலைக்கட்டுப்படுத்தியை பயன்படுத்திய முதல் முறையாகும்.
0: செப்டம்பர் 25 தேதியான இதே நாளில் தான் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்த முதலாவது தொலைபேசி கம்பி திட்டம் TAT-1 நிறுவப்பட்ட ஆண்டு 1956.
1: இதே நாளில் தான் அல்ஜீரியாவில் மக்கள் ஜனநாயக குடியரசு அமைக்கப்பட்ட ஆண்டு 1962.
0: செப்டம்பர் 25 தேதியான இதே நாளில் தான் பெலிஸ் ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்த ஆண்டு 1981.
2: இந்திய பொறியியலாளர் சதீஷ் தவான் அவர்களின் பிறந்த தினம் 1920 செப்டம்பர் 25. தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களின் நினைவு தினம் 2020 ஆண்டு செப்டம்பர் 25 தேதி. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேர்களை, இனி நாம் கேட்கலாம் நம் பண்பலையில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி. இந்நிகழ்ச்சியும் நேரமுமாய் புதிய கால நிகழ்ச்சியில் 6:30 இயற்கை இன்பம் சூழல் தன்னைகளை வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தியில் முதலில் கேட்கலாம் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை பணிகள் குறித்து சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் கே. பரமேஸ்வரி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இன்று முதலில் கேட்கலாம் காந்தி அஞ்சலி பகுதி 6:55. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்று கட்டாரி மங்கலம் ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் திருக்கோயில் பற்றியான தகவல்களை வழங்குகிறார் பரமக்குடி மீனா சீனிவாசன் அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா? இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 முதல் மாலை 5:30 வரை மற்றும் இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆசிய விளையாட்டு தினசரி நிகழ்வுகளை மணிக்கு ஒரு முறையாக டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:00 செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் விருப்ப கானங்களில் இன்று என் விருப்பம். 10:35 இருபட பாடல்கள். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ரேபிஸ் இல்லா நாளை நோக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திண்டுக்கல் கால்நடை மருத்துவர்.

அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் எம் எஸ் முருகன் அவர்கள் உடன் உரையாடுகிறார். ஆர் செல்வமினா அவர்கள். 12:02 சிநேகிதியே, 1 மணிக்கு வசந்தகானங்கள், 2 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 2:30 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழம், மாலை 4:35 நம் பண்பலையின் ஆட்டக்கழம், 5 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம். நம்ம ஊரு நம்ம பெருமை, தூய்மை பாரதம் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி மதுரை வண்டியூர் பூங்காவிலிருந்து நேரலையாக பங்கேற்போர் கே வேல்முருகன் அவர்கள் மற்றும் எஸ் எஸ் சுந்தரி, ஞானவடிவேல் ஆகியோர். ஆறு 2 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:35 அந்திப்புக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்கலாம். பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கேற்க

6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நீரமும், 6:35 அந்திப்புக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, தொடர்ந்து கேட்கலாம் பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பங்கேற்கும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் வாழ்க்கை முறை பேருரை வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தினசரி முக்கிய நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை, 100.9 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். அதனைத் தொடர்ந்து மதுரை பண்பலை, 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம் 11:00. 11:05 தேனும் பாலும், அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை எஃப்எம் விவித் பாரதியின் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. நேர்களை இதுவரை கேட்டீர்கள். இன்று நம் பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றிய நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 6:30. புதிய காலை நிகழ்ச்சியில்
4: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
5: இயற்கை சூழல்ல IKS நம்மளுக்கு எவ்வாறு உதவி செய்யுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். IKS அப்படின்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். அதாவது இந்தியர்களுக்கு அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல என்னெல்லாம் இருந்திருக்கு, பண்டைய காலத்திலிருந்து ஆரம்பிச்சு அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் எவ்வாறு இருந்துச்சு, சுற்றுச்சூழல்ல

0: அறிவியல் எவ்வாறு பயன்பட்டுச்சு அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு 5 வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஹாலிஸ்டிக், ஒருங்கிணைந்த, இண்டஜீனியஸ், உள்ளூர் சம்பந்தப்பட்ட, மல்டி டிசிப்ளினரி, பல்துறை சம்பந்தப்பட்ட, எக்ஸ்பீரியன்ஷியல், அனுபவம் வாய்ந்த, சப்ஸ்டான்ஷியல், நிலைத்தன்மை மிக்க சுற்றுச்சூழலை நம்மளுக்கு உருவாக்கணும். அப்படின்னா ஒருங்கிணைந்த, பல்துறை சார்ந்த, அனுபவம் சார்ந்த, உள்ளூர் நிலைத்தன்மை மிக்க சுற்றுச்சூழல் நம்மளுக்கு உதவி செய்யும்னு சொல்றாங்க. அது என்ன ஹாலிஸ்டிக் ஹெல்த், ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி அப்படின்னா என்ன? உடலும் மனமும் ஆன்மாவும் இவையெல்லாம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி. மனிதன் தானா வளர்ந்துட முடியாது, சுற்றுச்சூழலும் உதவி செஞ்சா மட்டும்தான் உடல் மனம் ஆன்மா இவையெல்லாம் சேர்ந்து வளர்ந்தாதான் ஹாலிஸ்டிக் ஹெல்த்னு சொல்றாங்க, ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சின்னு சொல்றாங்க. இண்டிஜினியஸ் அப்படின்னா உள்ளூர் சம்பந்தப்பட்ட, அதாவது நம்ம தாய்மண் சார்ந்த அறிவுகளை வளர்க்கணும். எங்க எல்லாமே நம்ம வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயா தெரிஞ்சுக்கிறோம், உள்ளூர்ல எந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கலையா? இருந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டியது நம்மளோட கடமையாகுங்க. மல்டி டிசிப்ளினரி, பல்துறை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க. குழந்தைகளை ஒரே ஒரு துறையில சிறந்து விளங்குற மாதிரி வச்சுக்க கூடாது, எல்லா துறைகள்லயும் சிறந்து விளங்குற மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு துறையில சிறந்து விளங்குனா மற்ற துறைகளை தெரியாம போயிடக்கூடாது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், வாழ்வியல் நெறிமுறைகளையும் தெரிஞ்சுக்கணுங்க. இதுதாங்க மல்டி டிசிப்ளினரி. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அனுபவம் வாய்ந்த அடிப்படையில உருவான கல்வியை உருவாக்கி கொடுக்கணுங்க. அப்ப உணவு, உடை, இருப்பிடம் இவை எல்லாத்தையும் சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது அனுபவம் வாய்ந்த மூத்தோர்கள் சொல்ல கேட்கணும். மூத்தோர் சொல் கேளீர் அப்படின்னு நம்ம நிறைய இடங்கள்ல இருக்கும். மூத்தோர் சொல் கேளீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தீ சுடும் அப்படிங்கிறத தொட்டு பார்த்து உணர்ந்து அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் சொல்றப்ப அதை தொடாமையே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தீ சுடும் அப்படிங்கிற அறிவை எடுத்துக்கலாம். இது ஒரு கேப்சூல் மாதிரிங்க, மருந்து குப்பி மாதிரி. இவங்களோட அறிவு 100 மல்லிகைப்பூவை ஒரு முளத்துல கட்டிட முடியும், 100 விஷயங்களை ஒரு சின்ன மருந்து குப்பி சொல்லிடும். ஒரு சின்ன மருந்து குப்பி அதிகமான விஷயங்களை நம்ம புகுத்தி சொல்றது தாங்க மூத்தோர் சொல். அதனால மூத்தோர் சொல்ல கேட்கணுங்க. இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அடுத்து சப்ஸ்டான்ஷியல், நிலைத்தன்மை இருக்கணும். சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலைத்தன்மை இருக்கிறத ஐகேஎஸ் வலியுறுத்துதுங்க. ஐகேஎஸ் சொல்ற இந்த 5 விஷயங்களும் ஒருங்கிணைந்த, ஹாலிஸ்டிக், உள்ளூர், இண்டிஜீனியஸ், மல்டி டிசிப்ளினரி, பல்துறை, எக்ஸ்பீரியன்ஷியல் அனுபவம் சார்ந்த, சப்ஸ்டான்ஷியல் லேர்னிங் நிலைத்தன்மை மிக்க, இவை எல்லாத்தையும் குழந்தைகள் கிட்ட முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. பிறகு மாணவர்கள்கிட்ட கொண்டு போகணும், பிறகு சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு போகணும், அப்புறம் நாடு சார்ந்து சொல்லணும். இவை அனைத்தையும் தமிழன் தன்னோட மரபிலேயே சொல்லி கொடுத்து வாழ்ந்தான். அதனால தான் தமிழர்களோட மரபு அளப்பரியது. தமிழர்களோட அறிவியலை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி சொல்லி சொல்லி நம்ம வளர்க்கணும். தமிழர்களோட மரபு வெறும் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, அது அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்கு. இவை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல இருக்கோம், அதை கற்றுக் கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
1: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகள்.

0: மதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு. இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களை நீர்களை இன்று உங்களுக்காக ஒழிக்கிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டம் கருவேல் நாயக்கன்பட்டி வாசுகி காலனி தொழிலாளர் அலுவலகம் அருகில் சர்வே எண் 5:10 என்ற முகவரியில் காளான் வளர்ப்பு பற்றிய இலவச பயிற்சி வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் 10 நாட்கள் நடைபெற உள்ளது. காலை மணி 9:30 முதல் மாலை மணி

5:30 வரை இந்த பயிற்சி நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0454625157. கைபேசி எண் 9442758363. ஆர்வமுள்ளவர்கள் உடனே பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, தக்காளி சாகுபடியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்த அறிவிப்பு நடவு செய்த 7 நாட்கள் கழித்து கார்போ பியூரான் குருணையை ஹெக்டேருக்கு 7 கிலோ என்ற அளவில் இட்டு சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மீத்தைல் டெமட்டான் ஹெக்டேருக்கு 500 மில்லி மருந்து தெளித்து இலை பேன் மற்றும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். இலை புள்ளி நோயை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 1 கிலோ மேங்கோசாஃப்ட் மருந்து தெளிக்க வேண்டும். காய் தெளிப்பானை கட்டுப்படுத்த ஹெக்டேருக்கு 1.5 கிலோ கார்பரில் நனையும் தூளை தெளிக்க வேண்டும். பறக்கும் முதிர்ந்த வெள்ளை ஈக்களை பிடிக்க பயிரின் மேல் பகுதி, அதாவது குடை வடிவ தழைக்கு சற்று மேலே மஞ்சள் ஒட்டும் அட்டைகளை வைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர்களை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தென்னை சாகுபடியாளர்களே, தென்னை மர பராமரிப்பு குறித்த அறிவிப்பு. தென்னை மரத்திற்கு வருடத்திற்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு மரத்திற்கு மக்கிய தொழு உரமாக 20 கிலோ அல்லது மண்புழு உரம் 5 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 1 முதல் 2 கிலோ, ஆலை அல்லது செங்கல் சூளை சாம்பல் அல்லது எரிந்த சாம்பல் 5 கிலோ, சிறிதாக நறுக்கப்பட்ட எருக்கு இலை 20 கிலோ, ராக் ஃபாஸ்பேட் 1 கிலோ, சுண்ணாம்பு 200 கிராம், கடல் உப்பு 100 கிராம். இவற்றை அடி உரமாக கொடுக்க வேண்டும். மரத்தின் தலைப்பகுதியில் மட்டைகளுக்கு இடையே தூளாக்கப்பட்ட வேப்பம் புண்ணாக்கு 1 முதல் 2 கிலோ கொடுக்க வேண்டும். சூடோமோனோஸ் 20 மில்லி மற்றும் மெட்டாரைசியம் 20 மில்லி கொடுக்க வேண்டும். மரத்தின் தண்டிலிருந்து சுமார் 4 முதல் 5 அடி தூரத்தில் அமைக்கப்பட்ட வட்டப்பாத்தியில் உள்ள மண்ணை சுரண்டி உரத்தை இட்டு சுரண்டிய மண்ணை மீண்டும் மேலே போட்டு மூடிவிட வேண்டும். உரம் இட்ட பின் ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்து கொள்வது நல்லது. புதிதாக நடவு செய்யப்பட்ட தென்னை முதல் பல ஆண்டுகள் இருக்கும் தென்னை மரம் வரை அனைத்து மரங்களுக்கும் அடி உரம் கொடுப்பது அவசியம். இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள் குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனஸ் டி விரிடி போதுமான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. இவைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, நேரடி நெல் விதைப்பு முறை என்பது நாற்றங்கால் தயார் செய்து நடுவதற்கு பதிலாக நெல் விதைகளை நேரடியாக வயலில் விதைத்து சாகுபடி செய்யும் நவீன மற்றும் நீரை மிச்சப்படுத்தும் முறையாகும். முந்தைய பயிர் அறுவடைக்கு பிறகு வயலை 2 முதல் 3 முறை நன்றாக உழவு செய்ய வேண்டும். மண்ணில் தேவையான ஈரப்பதம் 60 முதல் 70% இருக்கும் போது உழவு செய்து வயலை சமன் செய்ய வேண்டும். ஒரு ஏக்கருக்கு சுமார் 30 கிலோ நெல் விதைகள் தேவைப்படும். நேரடி விதைப்பு கருவிகள் அல்லது டிராக்டர் கருவி மூலம் 2 முதல் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் வரிசையாக விதைகளை விதைக்கலாம். பாரம்பரிய நடவு முறைக்கு தேவையான அதிகப்படியான தண்ணீர் மற்றும் ஆள் பலம் இந்த நேரடி நெல் விதைப்பு முறையால் மிச்சமாகும். மண்ணின் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டு அடுத்த பயிருக்கு செழிப்பான சூழல் அமைகின்றது. பயிரின் வேர்கள் ஆழமாக சென்று செடி நன்றாக வளர உதவுகின்றது. நேரடி நெல் விதைப்பு முறையில் களைகள் அதிகம் வளர வாய்ப்புள்ளது. விதைத்த சில நாட்களில் பரிந்துரைக்கப்பட்ட களை கொல்லிகளை பயன்படுத்துவது அவசியம். கோனோ வீடர் என்ற கருவியை பயன்படுத்தியும் களைகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம்

0: சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை பணிகள் குறித்து சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் மற்றும் மேலாளர் கே. பரமேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நாங்கள் வந்து ரேஷன் கடை வந்து 20 கடை 8 கடை வந்து சர்வீஸ் பாயிண்ட் நடத்துகிறோம். அதில் வந்து நென்சி நான் கண்ட்ரோல் தான் எங்களுக்கு பிஸ்னஸ் சேமோ, அதை வச்சு தான் ஸ்டோரே இயங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொக்கலிங்க அப்புறம் மில்க் கிருஷ்ணாபுரம்னு இருக்கு. அதில் வந்து இங்கே ஒரு 4 நாள் அங்கே ஒரு 3 நாள் சர்வீஸ் பாயிண்ட் சேவை மையம் மாதிரி வச்சுருக்கிறோம். கடை ஒன்று தான், ஆனால் வந்து பாயிண்ட் கடை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் தூரத்தில், அதனால அங்கே ஒரு சர்வீஸ் மையம் வச்சுருக்கிறோம். இங்கே ஒரு 4 திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அங்கே ஞாயிற்றுக்கிழமை வேலை நாள்லாம் அங்கே வச்சு அப்படி மாத்திக்கிறோம். ரெண்டே நாளில் முடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். வீட்டில் ஆள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மொதல் தேதிங்கிறப்ப கொஞ்சம் சிரமம் தான். இப்போ சனி ஞாயிறு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா 2 நாள் கொடுத்தா தான் அவங்க அந்த இதை முடிக்க முடியும். அந்த 2 நாள் நெருக்கெடுக்கணும், முடிக்கணும் முடிக்கணும்னா முடிக்க முடியாது. வண்டி கிடைக்காது, வாடகை வந்து சேல்ஸ்மேன் கொடுத்துருவாங்க. ஏற்றுக்குழி இறக்குக்குழி வெயிட்ரு சம்பளம் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க. கடையிலேருந்து ஏற்றி இறக்கி அங்கேருந்து வீடு வீடாக போய் அந்த சேல்ஸ்மேன் வந்து விநியோகம் பண்ணுறாங்க. ரொம்ப முடியாதவங்கிட்ட கைரேகையை வச்சு வாங்கிட்டு பொருள்களை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப முடியாதவங்களுக்கு. நான் 98 ஜாயின் பண்ணேன். 98 இப்போ 2 வருஷமாக தான் கணக்கர ஆஃபீஸ்க்குள்ளே இருந்தேன். மேடம் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ கூடுதல் பொறுப்பெலாம் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சேல்ஸ்மேனாக தான் இருந்தேன். அதாவது குடோன்லேருந்து என்ன பொருள் வருதோ அதுதான். அவங்க ஒரு நாளைக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்று ஓலை போட்டுருவாங்க. ஆனால் என்ன என்னைக்குனாலும் வாங்கிக்கிறேன், கொடுத்துருவாங்க. மாத கடைசிலேருந்து 1st தேதியிலேருந்து 28-29 வரைக்கும் சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த மாதம் சரக்கு அவங்க குடோன்லேருந்து அட்வான்ஸ் மூமெண்ட்டு போட்டுருவாங்க. அதனால் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணால் ஈஸியாக தான் தாய்மனா திட்டத்தில். ஒரு காடுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா யூனிட் வாரிசாக தான் கொடுப்பாங்க. 2 பேர்னா அந்த யூனிட்னா 16 கிலோ, 3 பெரியவர்களுக்குலாம் 20 கிலோ, 2 பெரியவர் 1 சிறியவர்னா 18 கிலோ. 4 பேருக்கு மேலே எத்தனை பேர் இருந்தாலும் 20 கிலோ தான். அது பிஹெச் என்பிஹெச்னு இருக்கு, ஏஏ கார்டுன்னு இருக்கு. ஏஏ கார்டுனா 35 கிலோ, 20 கிலோன்னா அந்த 4 பேர் இருந்தால் அந்த என்பிஹெச் கார்டுன்னு இருக்கு. பிஹெச் கார்டுக்குன்னா நபருக்கு தக்கனா எக்ஸ்ட்ரா அரிசி போடுவாங்க, 5 பேர்னா 25 கிலோ அந்த மாதிரி. ஒரு நபர் கார்டுக்கு வந்து 12 கிலோ அரிசி, 1/2 கிலோ சீனி, 1 துவரம்பருப்பு, 1 ஆயில். அதே மாதிரி அந்த நபர்களுக்கு வந்து கவர்மெண்ட் உப்பு தேயிலையும் கொடுக்குறாங்க. இதில் வந்து புளுங்கல் அரிசி, பச்சை அரிசி எல்லாம், சீனி, பருப்பு, ஆயில், உப்பு, தேயிலை எல்லாமே, 4 நாள் பொருள்களும் என்ன தேவையோ அதுவும் வாங்கிக்கலாம். அது குறைஞ்சதான் நல்லா தான் இருக்கும். பொருள்கள்லாம் வேங்கிடலாம், மற்றதெல்லாம் ஒன்றுதான்.
0: இதுவரை சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை பணிகள் குறித்து சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் மற்றும் மேலாளர் கே. பரமேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸோடு. சென்றது இனி மீளாது, சென்றதனை குறிக்காமல் இன்று புதியதாய் பிறந்தோம் என்று எண்ணி வாழ்வீர் என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் வரிகளோடு கேட்டுவிடலாம் ஒரு பாடல்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: என்ன ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
5: நேயர்களே, இன்றைக்கு வளமரக்கூடிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நம்முடைய காலை 8:02 வளம் வரக்கூடிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இன்று ராமநாதபுர மாவட்ட நேயர்களின் விருப்பமாக தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. ராமநாதபுர மாவட்ட நேயர்களை, நீங்கள் பங்கு பெற்று உங்கள் மனம் விரும்பிய பாடலை, புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் பங்கு பெறலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை கேட்டு காற்றலையில் மகிழலாம். ராமநாதபுர மாவட்ட நேயர்கள், நேரம் 6:55.
6: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்கலாம். பூந்தளிர் இன்னைக்கு நம்ம கூட பேச இருக்க அந்த குட்டீஸ் மலலை செல்வம் யாருன்னு பாத்துருவோமா? வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேயர்களுக்கு
1: வணக்கம். என்னோட பேர் கமலக்கண்ணன். நான் உள்கேஜி படிக்கிறேன்.

0: இரண்டு நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. தீயினால் சுட்டபொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, வட்ட வட்ட நிலாவே, வண்ணமுயில் பூவே, பட்டம் போல பறந்து வா, பம்பளமோ சுற்றி வா.
1: சித்திரை ஐகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி.
2: ஆங்கில மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அண்ட் டிசம்பர்.
3: இங்கிலீஷ் ரைம்ஸ்.
4: ரெயின் ரெயின் கோவே கம்மையே நந்தடே இட்டி ஜானி வாசுவே. ரெயின் ரெயின் கோவே ஜானி ஜானி எஸ் பாப்பா, நீட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லி நைஸ் நோ பாப்பா, ஓப்படே மாஸ் ஆஹாஹா.

0: ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நேயர்களுக்கு நன்றி.
0: நேயர்களே, இதுவரை நாம் இணைந்திருந்தோம் பூந்தளிர். மீண்டும் கேட்கலாம் பூந்தளிர் நாளை காலை 6:55.

நாம் எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கை ஒன்றும் ரொம்ப பயந்து நடுங்கிற அளவுக்கு ஒன்றும் கடினமானதெல்லாம் இல்லை. அப்பப்போ சில நேரங்களில் ஏதாவது சோர்வுகள் ஏற்படும்போது நம்ம நாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் செஞ்சுக்கிட்டால் போதும், எல்லாமே எப்பயுமே சரியாக இருக்கும்ன்ற பொன்னான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைவது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இன்று முதலில் கேட்கலாம் காந்தி அஞ்சலி பகுதி 65.

இனி தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் மூன்றாம் பாகம் புயலின் குமுறல்கள் எனும் அத்தியாயம். நான் மனைவியுடனும் குழந்தைகளோடும் கப்பல் பிரயாணம் செய்வது இதுதான் முதல் தடவை. ஹிந்துக்களில் மத்திய தர வகுப்பினரிடையே பாலிய விவாகம் செய்துவிடும் வழக்கம் இருப்பதால் கணவன் படித்திருப்பான், மனைவி கொஞ்சம் கூட எழுத்து வாசனையே இல்லாதிருப்பாள் என்பதை இச்சரித்திரத்தில் அடிக்கடி கூறி வந்திருக்கிறேன். இவ்விதம் அவர்கள் இருவர் வாழ்க்கைக்கும் இடையே பெரும் அகழ் ஏற்பட்டு அவர்கள் வாழ்வை பிரித்து நின்றது. கணவன் மனைவிக்கு ஆசானாகவும் இருக்க வேண்டியிருந்தது. ஆகையால் என் மனைவியும் குழந்தைகளும் அணிய வேண்டிய உடைகள் யாவை, அவர்கள் சாப்பிட வேண்டியது என்ன, புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் எந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பனவற்றையெல்லாம் நானே சிந்தித்து முடிவு செய்ய வேண்டியிருந்தது. அந்நாட்களை பற்றிய சில நினைவுகள் இப்பொழுது நகைப்பை ஊட்டுபவைகளாக இருக்கின்றன. கணவன் சொல் தவறாமல் பணிந்து நடந்து வருவதே தனக்கு உயர்ந்த தர்மம் என்று ஒரு ஹிந்து மனைவி கருதுகிறாள். ஒரு ஹிந்து கணவனோ மனைவிக்கு எஜமானனும் எல்லாமும் தானே என்று எண்ணுகிறான். தன் மனைவி தான் காலால் இட்ட வேலையை தலையால் செய்ய வேண்டியது கடமை என்றும் கருதுகிறார். நாம் நாகரீகம் உள்ளவர்களாக தோன்ற வேண்டுமாயின் நடைமுறை பாவனைகள் எல்லாம் சாத்தியமானவரை ஐரோப்பிய தரத்திற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று எந்த சமயத்தை பற்றி எழுதுகிறேனோ அந்த சமயத்தில் நான் நம்பி வந்தேன். ஏனெனில் அப்படி செய்தால் நமக்கு கொஞ்சம் செல்வாக்காவது இருக்கும். அந்த செல்வாக்கு இல்லாது போனால் சமூகத்திற்கு சேவை செய்வது சாத்தியமாகாது என்றும் நான் அப்போது எண்ணினேன். ஆகையால் என் மனைவியும் குழந்தைகளும் எந்தவிதமான ஆடைகள் அணிவது என்பதில் ஒரு தீர்மானத்திற்கு வந்தேன். அவர்கள் கத்தியவார் பணியாக்கள் என்று கண்டுகொள்ளக்கூடியவாறு அவர்கள் உடை இருப்பதை நான் எப்படி விரும்ப முடியும்? இந்தியர்களில் பார்சிகளே அதிக நாகரிகம் உள்ளவர்களாக அப்பொழுது கருதப்பட்டு வந்தார்கள். ஆனாலும் முழு ஐரோப்பிய உடை சரிபடாது என்று தோன்றவே பார்சி உடையை அவர்கள் அணிய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். அதன்படி என் மனைவி பார்சி புடவை உடுத்திக்கொண்டாள். சிறுவர்கள் பார்சி கோட்டும் கால் சட்டைகளும் போட்டுக்கொண்டனர். பூட்ஸும் ஸ்டாக்கிங்கும் இல்லாமல் யாரும் இருப்பதற்கில்லை. அவற்றை போட்டு பழக்கப்படுவதற்கு என் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் நீண்ட காலம் பிடித்தது. பூட்ஸ்கள்

அவர்கள் காலை நசுக்கின. ஸ்டாக்கிங்களோ வேர்வையால் நாற்றம் எடுத்துவிட்டன. கால் விரல்கள் அடிக்கடி புண்ணாயின. இவைகளையெல்லாம் சொல்லி அவற்றை போட்டுக்கொள்ள அவர்கள் ஆட்சேபிக்கும் போதெல்லாம் அதற்கு சமாதானம் கூற நானோ பதில்களை தயாராக வைத்திருப்பேன். ஆனால் என் பதில்களால் திருப்தி அடைந்து விடாமல் என் அதிகாரத்திற்கு பயந்தே அவர்கள் விடாமல் அவற்றை அணிந்து வந்தார்கள் என்று நினைக்கிறேன். வேறு வழி இல்லை என்பதனாலேயே அவர்கள் உடை மாற்றத்திற்கும் சம்மதித்தார்கள். அந்த உணர்ச்சி காரணமாகவே. ஆனால் இன்னும் அதிக தயக்கத்தோடனே கத்தியையும் முள்ளையும் கொண்டு சாப்பிடவும் சம்மதித்தார்கள். இந்த விதமான நாகரிக சின்னங்களின் மீது எனக்கிருந்த மோகம் குறைந்த பிறகு அவர்கள் கத்தியையும் உள்ளேயும் உபயோகப்படுத்தி அப்போது சாப்பிடும் வழக்கத்தை கைவிட்டு விட்டார்கள். புதிய முறைகளில் நீண்டகாலம் பழகிவிட்டதால் பழைய வழக்கத்திற்கு திரும்புவதும் அவர்களுக்கு சங்கடமாகவே இருந்தது. ஆனால் நாகரிகத்தின் இந்த பகட்டுகளையெல்லாம் உதறி எரிந்துவிட்ட பிறகு நாங்கள் சுமையெல்லாம் நீங்கி விடுதலை பெற்ற உணர்ச்சியோடு இருந்ததை நான் இன்றும் காண முடிகிறது. அதே கப்பலில் என் உறவினர்கள் சிலரும் எனக்கு பழக்கமானவர்களும் இருந்தனர். எனது கட்சிக்காரரின் நண்பருக்கு அக்கப்பல் சொந்தமானதாகையால் அதில் நான் விரும்புகிற இடத்திற்கெல்லாம் தாராளமாக போக முடிந்தது. அதனால் இந்த உறவினர் முதலியவர்களையும் மூன்றாம் வகுப்பில் வந்த மற்ற பிரயாணிகளையும் நான் அடிக்கடி சந்தித்து வந்தேன். மத்தியில் எந்த துறைமுகத்திலும் நிற்காமல் கப்பல் நேரே நேட்டாலுக்கு போய்கொண்டிருந்தது. ஆகையால் எங்கள் பிரயாணம் 18 நாட்களில் முடிந்துவிடும். ஆனால் ஆப்பிரிக்காவில் அடிக்கவிருந்த தீவிரமான போராட்ட புயலை குறித்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதை போல் நேட்டாலுக்கு இன்னும் 4 நாள் பிரயாணமே பாக்கியிருந்த சமயத்தில் கடலில் கடுமையான புயல் காற்று வீசியது. அது டிசம்பர் மாதம். பூமத்திய ரேகைக்கு தெற்கிலுள்ள பகுதிக்கு அதுவே கோடைக்காலம். ஆகையால் அப்பருவத்தில் தென் சமுத்திரத்தில் பெரியதும் சிறியதுமாக புயல் காற்றுகள் அடிப்பது சகஜம். ஆனால் எங்களை தாக்கிய புயலோ மிக கடுமையானது. நீண்ட நேரம் அடித்தது. எனவே பிரயாணிகள் திகிலடைந்து விட்டனர். அது பயபக்தி நிறைந்த காட்சியாக இருந்தது. எல்லோருக்கும் பொதுவாக ஏற்பட்ட அபாயத்தில் சகலரும் ஒன்றாகிவிட்டனர். முஸ்லிம்கள், ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள் முதலிய எல்லோரும் தங்களுடைய வேற்றுமைகளையெல்லாம் மறந்துவிட்டு ஒன்றை ஒரே கடவுளை நினைத்தார்கள். அப்போது சிலர் அநேக வேண்டுதல்களை செய்து கொண்டனர். பிரயாணிகளின் பிரார்த்தனைகளில் கப்பல் கேப்டனும் கலந்து கொண்டார். அப்போது புயல் ஆபத்துக்கு இடமானதுதான் என்றாலும் அதையும் விட மோசமான புயல்களை தாம் அனுபவித்திருப்பதாக கேப்டன் பிரயாணிகளுக்கு உறுதி கூறினார். சரியான வகையில் கட்டப்பட்ட கப்பல் எந்த புயலையும் சமாளித்து தாங்கிவிடும் என்றும் விளக்கினார். ஆனால் பிரயாணிகளை தேற்ற முடியவில்லை. கிரீச் என்ற சப்தமும் முறியும் சப்தமும் கப்பலின் பல பாகங்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. கப்பலின் பிளவு கண்டு எந்த நேரத்திலும் தண்ணீர் உள்ளே புகுந்துவிடக்கூடும் என்பதை அந்த சப்தங்கள் நினைவுபடுத்தி வந்தன. கப்பல் அதிகமாக ஆடியது, உருண்டது, எந்த கணத்திலும் கவிழ்ந்துவிடக்கூடும் என்று தோன்றியது. மேல் தளத்தில் இருக்க முடியும் என்ற பேச்சிற்கே அப்போது இடமில்லை. எல்லாம் அவன் சித்தம் போல் நடக்கும் என்று சொல்லாதவர் இல்லை. 24 மணி நேரம் இவ்விதம் அல்லல் பட்டிருப்போ. கடைசியாக வானம் நிர்மலமாயிற்று. சூரியனும் காட்சியளித்தார். புயல் போய்விட்டது என்று கேப்டன் அறிவித்தார். கப்பலில் இருந்தவர்களின் முகங்களில் ஆனந்தம் பொங்கியது. ஆபத்து மறைந்ததோடு அவர்களின் நாவிலிருந்து கடவுள் நாமமும் மறைந்தது. திரும்பவும் தின்பது, குடிப்பது, ஆடுவது, பாடுவது என்பனவற்றில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள்.

மரண பயம் போய்விட்டது. ஒரு கணம் மெய்மறந்து ஆண்டவனை துதித்த பக்தி போய் அவ்விடத்தை மாயை மூடிக்கொண்டு விட்டது. வழக்கமான நமாஸ்களும் பிரார்த்தனைகளும் பின்னாலும் நடந்து வந்தன என்பது உண்மையே. ஆனாலும் அந்த பயங்கர நேரத்தில் இருந்த பயபக்தி அவற்றில் இல்லை. அப்புயல் மற்ற பிரயாணிகளோடு என்னை ஒன்றாக பிணைத்து விட்டது. இது போன்ற புயல்களின் அனுபவம் எனக்கு இருந்ததால் புயலை பற்றிய பயம் எனக்கு சிறிதும் இல்லை. கடல் பிரயாணம் எனக்கு பழக்கப்பட்டு போனபடியால் எனக்கு மயக்கம் வருவதே இல்லை. ஆகையால் பயமின்றி பிரயாணிகளிடையே நான் அங்குமிங்குமாக போக முடிந்தது. அப்போது அடிக்கடி அவர்களுக்கு ஆறுதல் கூறி உற்சாகப்படுத்தி வந்தேன். புயல் நிலைமையை குறித்து கேப்டன் கூறிய தகவலை புயல் அடித்தபோது மணிக்கு மணி அவர்களுக்கு தொடர்ந்து கூறுவேன். இவ்விதம் ஏற்பட்ட நட்பு எவ்வளவு தூரம் எனக்கு உதவியாக இருந்தது என்பதை பின்னால் கவனிப்போம். December 18 or 19 கப்பல் டர்பன் துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சியது. நாதேரி என்ற கப்பலும் அன்றே வந்து சேர்ந்தது. ஆனால் உண்மையான புயல் இனிமேல்தான் அடிக்க வேண்டியிருந்தது.

0: நேயர்களே, இதுவரை கேட்டீர்கள் காந்தி அஞ்சலி. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள்.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்தி. மத்திய மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுங்க. டெக்னிக்கல் அட்டண்டட் பணிக்கு 37 இடங்களும், அசிஸ்டன்ட் பணிக்கு 29 இடங்களும், எம்டிஎஸ் பணிக்கு 14 இடங்களும், டெக்னீசியன் பணிக்கு 9 இடங்களும், என்ஜினியரிங் ஆஃபீஸர் பணிக்கு 8 இடங்களும், என்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பணிக்கு 11 இடங்கள், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பணிக்கு 2 என ஒட்டுமொத்தமாக 110 இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, பிஇ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் 12ஆம் தேதியின் அடிப்படையில் 18 வயதில் முதல் 35 வயது நிரம்பியவர்கள் மட்டுமே இந்த பணிக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முறைகளில் தேர்ச்சி முறை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆன்லைனில் சென்று சேர வேண்டிய கடைசி நாளாக 12/10/2026, அதாவது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆன்லைனில் சமர்ப்பிச்சுக்கணுங்க. மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா cpri.res.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை இணையதள முகவரி cpri.res.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

0: நேர்களே, இணைந்திருக்கிறீர்கள். 7:25 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்திச்சேரியில் மதுரை.

0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, ஆலய அற்புதம் நிகழ்ச்சி தொடங்கி 4 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று 5வது ஆண்டிலே இந்த நிகழ்ச்சி அடியெடுத்து வைக்கிறது. ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே நடராஜர் அபிஷேக நாளாகவும் இன்று அமைந்திருக்கிறது. ஆகையினாலே கட்டாரி மங்கலம் ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். நெல்லை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேய்க்குளம் என்னும் ஊரை எடுத்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கட்டாரி மங்கலத்திலே இந்த கோவில்

0: ஆகையினாலே கட்டாரி மங்கலம் ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். நெல்லை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேய்குளம் என்னும் ஊரை எடுத்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கட்டாரி மங்கலத்திலே இந்த கோவில் உள்ளது. செப்பறை, சிதம்பரம், கட்டாரி மங்கலம், கரிசூழ்ந்த மங்கலம், கருவேளங்குளம் ஆகிய 5 ஊர்களும் நடராஜருக்குரிய தலங்கள். முழுதும் கண்ட ராமபாண்டியனும் அவனது உறவினர் வீரபாண்டியனும் செப்பறை நடராஜரை பார்த்து வியந்து அதே போன்ற நடராஜர் சிலையை தம்ம ஊருக்கும் செய்திட நமசிவாய முத்துவை சிற்பியாக அமைத்தனர். அவரும் நடராஜர் சிலையை அற்புதமாக வடித்தார். தங்கள் ஊருக்கு வீரபாண்டியன் எடுத்து செல்லும்போது இதுபோன்ற சிலையை இனி யாருக்கும் செய்யக்கூடாது என எண்ணி நமச்சிவாய ஸ்தபதியின் கையை வெட்ட அவர் பயந்து காட்டுக்குள் ஓடிவிட்டார். கட்டாரி மங்கலத்தில் வீரபாண்டிய மன்னன் கோவில் கட்டி அதை தெற்கு நோக்கி நடராஜரை வைத்து கும்பாபிஷேகம் செய்தான். பல்லாண்டுகள் கழித்து நிலக்குத்தகைதாரர்கள் கோவிலுக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தவில்லை. கிராமத்தார் நீதிமன்றம் சென்றனர். அதனால் கோபம் கொண்ட குத்தகைதாரர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து நடராஜர் சிலையை உடைத்து கோவில் முன்பாகமாக போட்டுவிட்டனர். இதனால் வருத்தமுற்ற கிராம மக்கள் வள்ளி நாயக ஸ்தபதி மூலம் நடராஜர் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகம் செய்தனர். அன்று முதல் சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஊரின் கிழக்கு கோடியில் கிழக்கு நோக்கி ஆலயம் உள்ளது. கோவிலை சுற்றி மதில் சுவர் உள்ளது. முதலில் பலிபீடம், கொடிமரம் உள்ளன. அடுத்து சிறு மண்டபத்தில் நந்தி உள்ளார். மகாமண்டபத்தில் சிவகாமி அம்பாள் தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி உள்ளார். அடுத்துள்ள மணிமண்டபத்தில் வடபகுதியில் ஒரே மேடையில் நடராஜர், அம்பாள், மாணிக்கவாசகர், 5 திருமேனியராய் உள்ளனர். ஆடல் வல்லான் மிகச்சிறந்த கொள்ளை அழகாக நமக்கு காட்சி தருகிறார். கருவறையில் வீரபாண்டீஸ்வரர் 5 தலை நாகாபரணத்தோடு நிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார். சுற்றில் தட்சிணாமூர்த்தி, விநாயகர், தேவியரோடு சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர், நவகிரகங்கள், பைரவர் சன்னதிகள் உள்ளன. வீரபாண்டீஸ்வரர் மூலவர் என்றாலும் பக்தர்கள் நடராஜர் கோவில் என்றே இதனை கூறுகிறார்கள். மார்கழி திருவாதிரை விழா 10 நாட்கள் நடைபெறும். திருவாதிரை நாளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை திருவீதி உலா நடைபெறும். பிரதோஷம், நவராத்திரி, மகா சிவராத்திரி, நடராசர் அபிஷேக நாட்கள், திருக்கார்த்திகை போன்ற விழா நாட்கள் இங்கு நடைபெறுகின்றன. இங்கு வழிபட்டால் மணப்பேறு, மகப்பேறு கிட்டிடும். வேலைவாய்ப்பு, கல்வி, ஞானம் மற்றும் கலைகளில் தேர்ச்சி பெறலாம். அற்புத திருக்கோலத்தில் நடராஜர் அருளும் கட்டாரி மங்கலம் சென்று வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நடராஜாய வித்மகே, தாண்டேஸ்வராய தீமகி, தன்னோ நடேச பிரஜோதயாத். ஓம் நமசிவாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: நேர்களே, இன்று வளம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? 8:02 வளம் வரக்கூடிய பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்களே, உங்களுக்காகத்தான். நீங்கள் பங்குபெற்று உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகளாம். 0452 என்ற மதுரையின் முன்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 பேசலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகளாம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுர மாவட்ட நேர்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் புகழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை

நேர்களை பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக நாம செய்தித்தாள்கள் வந்தக்கூடிய செய்தித்துறைகள் கேட்கலாம். ரயில்வே ஸ்டேஷன்களில் சுத்தமான குடிநீர் ஏற்பாடு. மதுரை கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்களில் குடிநீர் மாதிரிகள் தொடர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பயணிகளுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குவது உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கல்லூரி மகளிர் ஹாக்கி. மதுரை காமராஜ் பல்கலை மகளிர் கல்லூரிகளுக்கு இடையான ஹாக்கி போட்டி நேற்று ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நடந்தது. அடுத்த செய்தி துறையாக நவீன சுகாதார வளாகம் திறப்பு. மதுரை பேலஸ் ரோட்டில் உள்ள திருமலை நாயக்கர் மகாலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் உள்ளதால் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் பொது சுகாதார வளாகம் கட்டப்பட்டு நேற்று திறக்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார்கள். நேர்களை, இன்று மின்தடை ஏற்படக்கூடிய இடமாக இன்று மதியம் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை வளையங்குளம் டோல்கேட், குசவன்குண்டு, கொம்பாடி, வளையப்பட்டி, நல்லூர், குதிரைக்குத்தி, ராமர்குளம், தினமலர் கல்லூரி, தொட்டியப்பட்டி ஆகிய இடங்களில் இன்று மின்தடை ஏற்படும் என்றும் இன்று மதியம் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய சணல் வாரியம் சார்பில் மதுரை எஸ்எஸ் காலனியில் உள்ள பெட்பிராட் நிறுவனத்தில் சணல் சார்ந்த இலவச தையல் பயிற்சி 35 நாட்களுக்கு அளிக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இலவச சணல் பயிற்சி.

பழம் ஒவ்வொரு வண்ணமாய் வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இன்றைக்கு என்ன சிறப்பில் வளம் வர காத்துட்டே இருக்கு. ஆமாங்க, இன்றைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி ரேபிஸ் இல்லா நாளை நோக்கி என்ற தலைப்பில் தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. 11:02 நம்முடைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியானது ரேபிஸ் இல்லா நாளை நோக்கி அப்படின்ற தலைப்பில் வளம் வர காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திண்டுக்கல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் MS முருகன் அவர்கள். தலைப்பை ஒட்டிய சந்தேகங்களை கேட்க வரலாம். 04522 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு 25:30 அறிமுக நேர்களும் 25:30 அனைத்து நேர்களும் வரலாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை புகழ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். என்றென்றும் இணைந்திருங்கள் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் 7:51.

0: நேர்களே, இதுவரை வளம் வந்தது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம். பாட்டு வேணுமா? அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு

என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலி மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தமிழ் மாநகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களையும் உங்களுக்காகத்தான் இன்றைய பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம் உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். 0452 என்ற மதுரையின் முனைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. இப்போ இணையப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் பிரபனல சேகர் மேடம்.
0: சொல்லுங்க மறுபடியும் உங்க பேர் சொல்லுங்க. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு?
1: ஜனநாயகம் படத்துல இருந்து செல்லமேல் படம்.
0: நன்றி இணைப்புல இருந்ததுக்கு. அடுத்த முறை பேசும்போது இன்னும் கொஞ்சம் இணைப்பு விட்டு விட்டு கிடைக்குது, சரியா இணையம் கிடைக்கிறதுல இருந்து பேசுங்க சரிங்களா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருக்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைப்பில் இணைய காத்திருக்கும் நீர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்மா.
5: யார் பேசுறீங்க?
6: நான் ராமநாதபுரம் பட்டணத்துல இருந்து ஜெகதீஷ் பேசுறேமா.
5: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
6: பராசக்தி இருந்து ஏதாவது பாட்டு போடுங்கம்மா.
5: நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு.
6: நன்றிமா. நன்றி
5: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும். இதோ

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பாடுவேன் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக பலம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்மா,
3: யார் பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல இருந்து
3: சொல்லுங்க. யார், என்ன பாட்டு கேட்கலாம்?
4: நன்றி
3: இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும்

0: மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதே இன்றைய பாட்டு வேணுமா இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கங்கடாசலவதி.
0: சொல்லுங்க, என்ன பாடி கேட்கலாம்?
1: விசுவாசம் திரைப்படத்திலிருந்து அடிச்சு தூக்கம் இந்த பாட்டு பேரு.
0: நன்றிங்க. இணைப்பில் இணைந்ததற்கு. அடிச்சு தூக்கிடுவோம்.
2: துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக துண்டாக

போது வண்டி அடி மங்காத்தா கட்ட போல இந்த வட்டார நம் கையில் புடி புடி

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: நேர வேட்டுமணி 24 நிமிடத்தில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோடு இன்றைக்கு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி 11:02 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்று ரேபிஸ் இல்லா நாளை நோக்கி என்ற தலைப்பில் தான் வலம் வர கதிரே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திண்டுக்கல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் எம் எஸ் முருகன் அவர்கள். 25:30 மற்றும் 25:30 இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு பேசலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு ராமநாதபுர மாவட்ட நேர்களை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேர் வருக. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அப்படின்ற ஊர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து கொடிப்படத்துல இருந்து திருக்கி வாசம் அப்படின்ற பாடல் போடுங்க. நீங்க வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம்ல எக்ஸ்டெண்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாருமே கேட்டு ரொம்ப பயங்கரமா என்ஜாய்மெண்ட் பண்றோம்.
0: நிகழ்ச்சிகள்
1: எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப அருமை. மென்மேலும் மதுரை பண்பலை தொடர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை நமக்கு தந்துட்டே இருங்க நம்ம பண்பலைக்கு, சரிங்களா?
1: நன்றி
0: நன்றி. இந்த மகிழ்வோட பாடல் கேட்டுருவோம் வாங்க.

0: அலையிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொடையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி குத்தா

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: காற்றலையில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இப்ப இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: அந்த காட்டு மல்லி,
2: விடுதலை படத்துல இருந்து. என்ன ஒரே படபடப்பா பேசுறீங்க, என்ன பதிலவே காணுமே? நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்.

0: போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வளமதுரை இருக்கு. இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். அன்பர் சென்சால் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல்.
4: ரெடியா மாமே?

0: மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2

0: நிமிடத்தில் இணைந்திருக்கிறார்கள் நேர்களே. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களினுடைய விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிற பாட்டு வீணமா நிகழ்ச்சியில் இப்ப இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்வது
1: பரமக்குடியிலிருந்து அலங்கார ராஜ்.
0: சொல்லுதையா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: விடாமுயற்சி படத்துல இருந்து ஏதோ ஒரு பாடல். நல்ல பாடல் தானே மேடம்.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
1: நன்றி. வணக்கம்.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேர்கள் அனைவருக்காகவும்

0: விருந்தாள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வலம் வந்துட்டு இருக்க பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நிறைவாக இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
3: அலை பண்பலை வாங்கலிக்கு அழகான காலை வணக்கம்.
2: வணக்கம். சொல்வது
3: தங்கச்சி மரம்.
2: வாடாடா சிறப்பு. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: ஒரு உங்க எப்பம் சார்பா ஒரு அழகான அடிதடி சாங்கு ஒண்ணு கொடுங்க.
2: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
3: நன்றி மேம்.

0: வளமானது ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக பாட்டு வேணுமா? நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் கேட்கலாம் பாட்டு வேணுமா நாளை காலை 8:02 இருக்கு. நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வதந்தி வேகமா பரவறதுக்கு என்ன காரணம்? 1-2 மிகைப்படுத்தி சொல்கிற மனுஷ சுபாவம் ஒரு காரணம். சொல்கிறத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னார் வள்ளுவர். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது. அறிவு வேலை செய்யணும். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டில் ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான். அவங்ககிட்ட ஒரு கழுதை இருந்தது, ரொம்ப பிரியமாக வளர்த்தான். அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன். வேறு மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வசேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லி தான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமாக வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ரொம்ப சங்கடப்பட்டான். சாப்பிட கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். ஏண்டா இப்படி உட்காந்துருக்குறே அப்படின்னு கேட்டான். கந்தர்வசேனை செத்துவிட்டதா சொல்லி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டான் இவன். கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டான் இவன். இவன் இப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்றும் கத்த ஆரம்பிச்சிட்டான். துக்கம் அதிகமாகிட்டது. அவன் அழற வேகத்தை பார்த்ததும் சரி, கந்தர்வசேனங்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்குது அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சான். உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான், மீசை எடுத்துட்டான், கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வசேனன் இறந்த செய்தி இப்படி காற்று வாக்கில் பரவ ஆரம்பிச்சது ஊர் பூரா. ஊரில் உள்ளவங்கள்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்க

0: இவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் நகரம் பூராவும் துக்கத்தில் ஆழ்ந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் மொட்டத்தில் கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள்லாம் வருத்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி சில பேரை கூப்பிட்டு விசாரித்தார், என்ன விஷயம் அப்படின்னு. கந்தர்வ சேனன் செத்துட்டார், அதனால தான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம்ல, கந்தர்வ சேனன்னு சொல்கிறீங்களே யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல. விசாரிக்கல, மக்கள் துயரத்தில் நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவர் என்ன பண்ணார், அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வரார், முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க, என்னங்க இது, என்ன விஷயம், உங்கள் துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலையோடு, கந்தர்வ சேனன் செத்துட்டாராம், ஜனங்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க, அதனால் நானும் அவங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன், ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வ சேனன் யார், உங்கள் அப்பாவா அண்ணனா, எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பித்தார், ஆமாம் அதுவும் சரிதானே, நாம் என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார், யாருங்க இது கந்தர்வசேனங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் ஜனங்களை கூப்பிட்டு விசாரித்தார். ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டே கடைசியாக அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வசேனன் யாருன்னு கேட்டாங்க, என்னோடய கழுதேன் நான். ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பித்தா கதை இப்படி தான் போய் முடியும். இந்த காலத்துல எல்லாம் சில பேர் சொல்கிற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறார் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதுலேயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், சார் 10 பேர் ஒரே குடையில் வந்தோம் சார், 1 சொட்டு தண்ணி கூட எங்கள் யார் மேலேயும் படலை சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில் வந்திருக்கிறாங்க, 1 சொட்டு தண்ணி கூட மேலே படலையாம், பெருமையாக சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்கிறார், ஏன்னா அப்போ மழையே பெய்யலை சார் அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலி, மனுஷ் ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் மற்றும் சுச்சி சிங் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யாமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல பிரைட் மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சின்ன சின்ன தகவல்கள் கூடவே பீட்டான பாடல்கள் கேட்கலாமா? ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லையில இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கிளாரா.

உற்சாகமான பாடல்கள், அதுதான் ரெடிமிக்ஸ் காத்திருக்கு நிறுவனம். பாரத பிரதம மந்திரி திட்டத்தினுடைய ஒன்றான பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவி திட்டம் பத்தி தான் கேட்க போறோம். ரெடிமிக்ஸ் காத்திருக்கு நிறுவனம்.

வான பீட்டான பாடல்கள் ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்கு நிறமலை. இப்போ நேரங்களில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9:13 ஆகாச்சு. பிரதம மந்திரத்திட்டத்தின் ஒன்றான பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவி திட்டம் பற்றி நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. ஒவ்வொருவரும் வந்து வாழ்க்கையில் கட்டாயமாக பெற வேண்டிய கல்வியை பெறுறதில் நிதி அப்படின்றது ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எஸ்எஸ்வி அப்படின்ற உதவித்தொகை அப்படின்ற கல்வி நிதித்தொகை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக என்ன அப்படின்னா, சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பின்தங்கிய பிரிவுகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி மற்றும் உயர்கல்வி பெறுவதற்கான நிதி உதவி வழங்கப்படுகிறது. பாட்டு கேட்கலாமா? ரைட்டிங் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: படிச்சதுமே மனுஷ படிச்ச ஒரு குட்டி சதா இந்த காசு தாங்க
1: தினமும் எழுந்ததுமே தெருவில் அடிச்சுக்கிட்டே.

நேரம் 9:18 நிமிடங்கள் ஆயாச்சு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கோம். ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மில்லை. எஸ்எஸ்வி அப்படின்ற திட்டம் பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. இந்தியாவிற்கான பிரதம மந்திரியினுடைய இளம் சாதனையாளர் உதவி தொகை திட்டம் அப்படின்றதான் இதனுடைய சுருக்கம். சரி, இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் என்னப்பா அப்படின்னு கேட்டா, நிதி தடைகளை நீக்கி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவிகளும் நாட்டில் சிறந்த பள்ளி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள்ல கல்வி பெறணும் அப்படின்றதாங்க. இது வந்து பள்ளி படிப்பை பாதியில நிறுத்துறாங்க பாத்தீங்களா, மீண்டும் அவங்கள பள்ளிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம். பாடல் வந்துட்டு கேட்கலாம். ரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நோ டைம் டு வெயிட்.

0: சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நேர்மலை
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: வெல்கம் பேக் டு ரெனோவேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நம்ம சொன்ன மாதிரி SSV அப்படின்னு திட்டத்தில் நாங்கள் வந்துட்டு உதவித்தொகையை பெற விரும்பக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும்? ஸ்காலர்ஷிப்ஸ் scholarships@govin/applications apply.caitin/login பண்ணுங்க அப்படின்னா இந்த தேசிய உதவித்தொகை போர்ட்டல் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கிறோம்.

0: கேட்டுட்டு இருக்கோம், ரசிச்சுட்டு இருக்கோம். பிரைடே பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை.
1: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

உடுமலை நாராயணகவி அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு தாங்க. முன்னாள் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார். இவர் வந்து விடுதலை போராட்டத்தின் போது தேசிய உணர்வு மிக்க பாடல்களை எழுதியவர். உடுமலை நாராயணகவி அவர்களினுடைய பிறந்த தினம் இன்று.

0: நேரம் 9:46 ஆயாச்சுங்க. இதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 விருப்ப கானங்கள்ல என் விருப்பம் நிகழ்ச்சி, அதனை தொடர்ந்து 10:35 இருபட பாடல்கள், அதனையும் தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பட நூலாக வரும் கண்ணாடி மாளிகையில இன்னைக்கு ரேபிஸ் இல்லாத நாளை நோக்கி நிகழ்ச்சியை பங்கேற்கிறார் திண்டுக்கல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் MS முருகன் அவர்கள் உடன் உரையாட காத்திருக்காங்க ஆர் செல்வ மீனா. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
1: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
2: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

பிரமிட்ஸ் காத்திருக்கு நேரமில்லை கேட்டுட்ருக்கோங்க. பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவங்களுடைய பிறந்த தினம் இன்றைக்குங்க. இந்தியாவிலோட ஒரு முன்னணி தத்துவ ஞானி, பொருளாதார நிபுணர், சிந்தனையாளர், அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவருமான நம்ம பண்டிட் தீனதயாள் அவங்களுடைய உபாத்யாயா அவங்களுடைய பிறந்த தினம் இன்றைக்கு. பாடல் கேட்கலாம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ட்ரை டைம் மீன்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரெடிமிக்ஸ் காத்திருக்க நேரமில்லை, கேட்டுக்கோங்க. நேரம் 9:53 நிமிடங்கள். சதீஷ் தவான், அவர் இந்திய ராக்கெட் ஆராய்ச்சியாளருமான சதீஷ் தவான் அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய தலைவராக பதவி வைத்தவர். இவரது நினைவாக ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ ஆய்வு மையத்திற்கு இவருடைய பெயர் இடப்பட்டுள்ளது.

0: நறுக்கிசை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னையிலாக கேட்கலாம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் சுர்ஜி சிங் இணை இப்பதக்கத்தை வென்றது. ஆடவர் 50 மீட்டர் ரைஃபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நெய்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

மாநகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை அலைகளின் ஓசையில் 100.9 மெகா ஹெட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில இன்றைக்கு வளம் வரக்கூடியது என் விருப்பம் நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. இன்றைக்கு என் விருப்பமாக நாம கேட்க போற என்ன விஷயம் பத்தி நாம பேச போறோம், பாடலும் கேட்க போறோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கு என் விருப்பமாக நாம பொம்மை பற்றி பேசலாம். பேசுறதுக்கு முன்னால் கேட்டுவிடலாம் பாடல்.

விருப்பகாலங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக நாம் பொம்மையை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பொதுவாக பொம்மை அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அதற்கு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமும் கூட, எப்பயுமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இன்றைக்கு குழந்தைகள் மட்டும் இல்லாமல் வளர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்றைக்கு கடைகளுக்கு செல்லும் பொழுது இந்த பொம்மைகளை வாங்கி வச்சுக்கிற ஒரு பழக்கமும் இருக்குது. இந்த பொம்மைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன மாதிரி தோணும்? நிச்சயமாக நம்மளுடைய மன உணர்வுகள் அதிட்ட நம்ம சொல்லும் பொழுது அது எதற்காக, எந்த விதமான ஒரு சின்ன ஒரு அசைவுமே இருக்காது அப்படின்ற சூழலெல்லாம் நம்ம அந்த பொம்மையை பார்க்கும்பொழுது என்னென்னலாம் தோணும் தொடர்ந்து பேசுவோம். ஒரு பாடலுக்கு பிறகு இணைந்திருக்கிறீர்கள் மதுரை வானவில் பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 MHz.

நேர்களை 10:35 இருக்கு நாம் கேட்கக்கூடிய நிகழ்ச்சியாக வளமர கதறி இருக்கிறது இருபட பாடல்கள். அதனை தொடர்ந்து நாம் கேட்கும் நிகழ்ச்சி கண்ணாடி மாளிகை. 11:02 வரக்கூடிய நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இன்றைக்கு ரேபிஸ் இல்லா நாளை நோக்கி அப்படின்ற தலைப்பில் தான் வளமர கதறி இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திண்டுக்கல் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மருத்துவர் டாக்டர் MS முருகன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் செல்வமினா. விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக நாம் பொம்மைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அலங்காரத்திற்கு அதுவும் இல்லாமல் கலாச்சார நிகழ்வுகள் பல்வேறு வகையில் நமக்கு இந்த பொம்மைகள் பயன்படுத்தப்பட்டாலும் இந்த பொம்மைகளை பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம கூட இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய நம்ம யார்கிட்டையாவது சொல்லும் பொழுது அவங்களுடைய அமைதியான அந்த சலனமே இல்லாத ஒரு நிலை இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த நிலையில் தான் இந்த பொம்மைகள் நமக்கு சில நேரங்களில் வெளிப்படுத்தும். அது மட்டும்தான் அப்படின்னா கிடையவே கிடையாது. சில நேரங்களில் அது அதீத மௌனமாக இருக்கும் சமயங்களில் நாமும் பிறரிடம் தேவையில்லாத சில நேரங்களில் அமைதியாக இருக்கணும் அப்படின்றதையும் நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டு தாங்க இருக்கு இந்த பொம்மைகள். விருப்பகணங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். பேசுவதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் பாடல்.

விருப்பகணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக நாம கேட்டுட்ருக்கோம் பொம்மைகள் பற்றியும் கூடவே பாடலோடும். பலவிதமான பொம்மைகள், அதீத கற்பனைகளோடு வளம் வரக்கூடிய பொம்மைகள் நாம் நிறைய பார்க்கறதுண்டு. இதில் விதவிதமான தங்களுடைய படைப்பாற்றலை செலுத்தியிருப்பாங்க நம்மளுடைய அன்பர்கள். அப்படி தாங்க இந்த பொம்மைகளை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு நாமே நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நிறைய நிறைய சவால்களை நாம் எதிர்கொள்ளும். அந்த சவால்களால் நாம் கொஞ்சமும் அப்படி சோர்ந்து போயிடாமல் எப்படி புதிய புதிய படைப்பாற்றல்களோடு இந்த பொம்மைகள் மிளறுதோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமளும் இந்த சவால்களை கடந்து சாதனைன்ற படிக்கட்டை நோக்கி வளர்ந்தோம் அப்படின்னா நாமளும் இந்த படைப்பாட்டுகளோடு இருக்கக்கூடிய பொம்மைகள் போல் என்றென்றைக்கும் வளம் வரலாம் என்று சொல்லத்தான் செய்கிறது இந்த பொம்மைகள்.

நேரம் 10:41 இருபட பாடல்களை ராயன் திரைப்படத்தின் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: நேரம் 10:45 நிமிடங்கள் ஆயாச்சு. இருபட பாடல்கள்ல ராயன் திரைப்படத்துல இருந்து பாடல்களை ரசிச்சுட்டு இருக்கோங்க.
1: சிஸ்டர் அனுவரின் முடிவு.

சிந்தனை அனைத்தும் இல்லை என்ன தங்கம் ஒருவன் மறைய ஒருவன் புதக்கம் ஒருவன் புதக வசியம் எடுத்து

எல்லாம் ஓடுந்து போறோம், நாடெல்லாம் போறோம், எங்கெல்லாம் ஓடுந்து போறோம், நாடெல்லாம் போறோம்.

மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 109 இரு பட பாடல்களும் ராயன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்த படமாக இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தின் கடைகோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஆன்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கான்ஸ்டன் பிரவுனியை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டம் உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்களில் பொது சேவையை மேம்படுத்துவதுடன் வர்த்தக வருவாயையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரைக்கு சொந்தமான இடங்களில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் அதனை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1,12,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்து உக்கரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் 2,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் பேச இருக்கும் தலைப்பு ரேபிஸ் இல்லா நாளை நோக்கி. ஆமாங்க, ரேபிஸ் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே எல்லாருக்கும் நம் கண் முன்னாடி வந்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் தான். ஏன்னா நாய்க்கு வந்து வெறி நாய் கடி ஊசி நம்ம போடணும். வெறி நாய் வந்து நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு அவ்வளோ உயிருக்கே வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்றது தான் நமக்கு ஒரு பயம். ஏன்னா பயம்ன்றதை விட வந்து நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும். அதனால் ரேபிஸ் இல்லாத உலகத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா மலேரியா, அதே மாதிரி டெங்கு

0: இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம வந்து கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த ரேபிஸ் வந்து வைரஸா இல்லை ஒரு தொற்று நோயா, எப்படி இந்த ரேபிஸ் வந்து மனிதர்களுக்கு பரவுது அப்படின்றத பற்றிலாம் பேசுகிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு திண்டுக்கல் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எம் எஸ் முருகன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்
0: சார். உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார்.
1: என்னோடய பேர் மூசா முருகன். நான் திண்டுக்கல் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இணை பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபுரிகிறேன். நான் முனைவர் பட்டமே வந்து இந்த மைக்ரோபயாலஜி, அதாவது நுண்ணுயிரியல் தான் வாங்கியிருக்கேன். பொதுவாக இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப இன்றைய ஒரு சூழலுக்கு ஒரு முக்கியமான தலைப்பு தான் இந்த ரேபிஸ் இல்லா நாளை நோக்கின்னு நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம்.
0: இந்த ரேபிஸ் அப்படின்னா என்ன, எப்படி இந்த ரேபிஸ் நோய் வந்து வந்தது?
1: இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபாயகரமான நோய். ஆனால் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாக அதை சொல்கிறோம். நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய நோய். ஏன்னா இது முதல் விஷயம், இது ஒரு தொற்று நோய். ஒரு அனிமல்லிருந்தோ ஒரு மனிதர்களிருந்தோ மற்ற ஒரு விலங்கிலிருந்து நமக்கு பரவக்கூடியது. குறிப்பாக வைரஸ் கிருமினால் ஏற்படும் நோய். ஏற்கனவே நீங்கள் முதலே குறிப்பிட்ட மாதிரி இந்த மலேரியா, டெங்கு எப்படி கொசு மூலம் பரவுறது மாதிரி, இது வந்து நாய் மூலமாக, நாய் வந்து ஒரு வைரஸை எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிடுது. அப்புறம் நம்ம உடம்பில் அது பரவி நமக்கு ஒரு பெரிய உயிரிழப்பு தான். நீங்கள் நடுவில் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படி 100% இந்த நோய் வந்து ப்ரிவெண்டபிள், ஆனால் 0% தான் ட்ரீட்டபிள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. 100% ப்ரிவெண்டபிள், ஆனால் 0% தான் ட்ரீட்டபிள். இந்த நோய் நாய் மூலமாக தான் 99 விழுக்காடு நமக்கு பரவுது. அதுவும் குறிப்பாக நாயோட உமிழ்நீர் நம்மளோட உடல் வழியாக பரவி ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே கடிப்படுதோ அங்கே முதல்ல தசைகளில் பெருகுது அந்த வைரஸ் கிருமி. அதன் தொடர்ந்து பக்கத்தில் இருக்க நரம்புகளை பிடிச்சி நரம்புகள் வழியாக தண்டுவடத்துக்கு வந்து, தண்டுவடத்திலிருந்து மெதுவாக கழுத்து தலைக்கு வந்து, மூளைக்கு வந்து, மூளையிலிருந்து இந்த வலுப்பு ஏற்படுறது, தண்ணியை பார்த்தா பயம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்மளை வந்துடுது. ஆனால் நாய் மட்டும் பிரச்சனை கிடையாது. நாயை தொட்டு பூனை, பூனையை தொட்டு வௌவால், வீட்டில் ஏதாவது இப்போ அதிகமாக நம்ம மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறது, சுற்றுலா பயணம் போகும்போது குரங்குகள், இந்த மாதிரி ஓநாய்கள், நரிகள், இது மூலமாகவும் பரவுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது.
0: நேர்களே, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170, 25 30 171. மதுரைக்கான முன் இணைப்பு 0452 என்ற எண்களில் நீங்கள் வந்து ரேபிஸ் இல்லா நாளை நோக்கி அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம் சிறப்பு விருந்தினர்கிட்ட. சார், இப்போ வந்து விலங்குகள், மற்ற விலங்குகள் மூலமாக எந்தெந்த விலங்குகள் மூலமாக பரவுது அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ ரேபிஸ் இல்லாமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்தெந்த ப்ரிவென்ஷன் எடுக்கணும்? இப்போ நாய் நிறையா பேர் வளர்க்குறாங்க வீட்டில். ஏன்னா நாய் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா எக்கச்சக்கமாக வந்து நாய் கடிச்சு கடிச்சிருச்சு, குழந்தைகளை கடிச்சிருது, பெரியவங்களை கடிச்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வீட்டில் வளர்க்குற நாயும் இருக்குது, அதே மாதிரி வந்து ரோடுகளில் வந்து நாய்களும் இருக்குது. இப்போ வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு ரேபிஸ் வருமா, இல்லை வெளியில் இருக்கிற நாய் மூலமாக வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நாய்க்கு வந்து நமக்கு ரேபிஸ் பரவுமா?
1: பொதுவாகவே ரேபிஸ் அப்படிங்கிறது எல்லா நாய்களுக்குமே வரும். வீட்டில் வளர்க்குற டொமஸ்டிக் அனிமலுக்கு தான் வரும், இல்லை ஒரு வெளியில் தெருக்களில் தனியாக சுற்றி இருக்கிற நாய்களுக்கு தான் வரும் அப்படின்லாம் கிடையாது, எல்லா நாய்களுக்குமே வரும். முறையான தடுப்பூசி நம்ம போட்டுக்கணும். நாய்க்குட்டிக்கு ஒரு 3 மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குட்டி நாய்களுக்கு 3 மாதத்துலேயே நிச்சயமாக தடுப்பூசி போட்டுக்கணும். அதன் பிறகு பூஸ்டர், பூஸ்டர் எப்படி கொரோனாவுக்கு நம்ம பூஸ்டர் போட்டுக்கிட்டோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த நாய்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கணும். பூஸ்டர் போடலைனாலுமே நமக்கு கட்டாயம், நம்ம நாய்களுக்காக இருந்தாலும் சரி, வெளியில் ஸ்ட்ரே டாக்ஸ்ன்னு சொல்கிற அந்த நாய்களுக்காக இருந்தாலும், சமூக நாய்கள்னு சொல்கிற அந்த நாய்களுக்காக இருந்தாலுமே கட்டாயமாக ரேபிஸ் வெறி நோய் கடிங்கிற நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
0: இப்போ ஒரு நாய்க்கு வெறி நோய் வந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் சார்?
1: பொதுவாக வெறி நோய் வந்துருச்சா அப்படின்ட்டு ஒரு பார்த்த உடனே சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். எதாக இருந்தாலும் நம்ம அதிகாரப்பூர்வமாக ஒரு டெஸ்ட், அறிவியல் ரீதியாக ஒரு டெஸ்ட் பண்ணி தான் நம்ம சொல்லணும், அதுதான் முறை. ஆனாலுமே வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக எப்படி சொல்லணும்னா, அந்த நாய் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான நிலையில் இருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, எப்போதுமே ஏதாவது ஒரு பொருளை கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி வெளியில் இருக்க, அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், அது கடிக்கிற பொருள், இல்லை ஒரு உயிரற்ற பொருளாக இருக்கலாம், எதையாவதும் கடித்த மேனிக்கே தான் இருக்கும். ஒரு மாதிரியான சத்தம், முத்தத்தை இது பண்ண ஒரு சத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பல்லெல்லாம் பயங்கரமாக ஒரு ஆக்ரோஷமாக பல்லெல்லாம் காட்டிக்கிட்டு, எழுதலாம் காட்டிக்கிட்டு இருக்கும். சில நாய்கள் ஒரு மாதிரியான ஊழிகிட்டு கொண்டே இருக்கும். சில நாய்கள் ஒரு முறையற்று, அது வாட்டுக்கா இங்கிட்டு இருந்தால் அங்கிட்டு, அங்கிட்டு இருந்து இங்கிட்டுன்னு ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்.
0: இப்போ இந்த மாதிரி

0: இருக்கிற நாய்களை வந்து நம்ம எப்படி கண், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து எப்படி நம்ம வந்து பார்த்துக்கிறது? அதற்கு முன்னால் வந்து ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வேதாரண்யம் மட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார் பேசுகிறேன். டாக்டர் சார், இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
1: அதாவது அந்த ரேபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா நாய் மூலமாக பரவுது அப்படிங்கிறாங்க. அது வந்து நாய்க்கு வந்து என்ன மாதிரியான அறிகுறி தென்படுங்க? யார், நம்ம வந்து ஒரு அடையாளப்படுத்த வேண்டுமானால் இந்த நாய்க்கு இந்த ரேபீஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நோய் வருவதற்கு முன்பதாக நாம் வந்து என்னென்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட தடுப்பூசிகளை நாம் வந்து செலுத்திக் கொள்ள வேண்டும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
0: இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஐயா சொன்னாங்க வந்து எப்படி வந்து அந்த நாய்க்குரிய அறிகுறிகள் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான தடுப்பு முறைகள் மட்டும் நம்ம இப்போ சார் அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கிடுங்க சார்.
2: ஓகே, இப்போது தடுப்பு முறைகள் பார்த்தோம் அப்படின்னா தடுப்பூசி தான் தீர்வு. நாங்கள் பொதுவாக கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் தொடர்ந்து நான் ஒரு 2016 கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக மணிக்கும் 10 ஆண்டுகளாக நம்ம பணிபுரியும் போது மனிதனோட மிக பெரிய கண்டுபிடிப்பு இந்த சக்கரம் சக்கரம்னு சொல்கிறத விட ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு அறிவியலாளராக நாங்கள் வந்து தடுப்பூசி தான் சொல்லுவோம். ஆரம்பத்திலேயே நம்ம இந்த கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சில பல நோய்களை நீங்கள் அடிக்கோடிட்டு காட்டும் போது இன்று ஒரு 40 வயசு இருக்க எல்லாருமே நம்ம பள்ளிகளில் படிக்கும்போது மாற்றுத்திறனாளிகளாக நிறைய குழந்தைகள் வந்து நம்ம கூட சக மாணவர்களாக சக தோழர்களாக நம்ம கூட படித்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம போலியோவை முற்றிலுமாக ஒழிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க, நம்ம நண்பர்கள் குழந்தைகள் படிக்கிறாங்க, நம்ம பள்ளிகளுக்கு செல்லும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த தடுப்பூசியால் மட்டும்தான் இந்த போலியோவை இந்த சமூகத்திலேருந்து இந்தியாவிலிருந்து முழுக்க முழுக்க நம்ம விரட்ட முடிஞ்சது. இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு பெரியம்மை போன்ற வியாதிகள். அப்படி இருக்க காலகட்டத்தில் ரேபிஸுக்குமே சரியான தடுப்பூசிகள் இருக்கு. அந்த சரியான தடுப்பூசியை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அவர் மூலமாக தான் நம்ம நம்மளோட நாய்களுக்கு தடுப்பூசி போட்டுக்க வேண்டும். ரொம்ப முக்கியம், ஒரு தடவை போட்டால் போதுமானால் நிச்சயமாக பத்தாது. வருட வருடம் அதை ரிப்பீட் பண்ணிக்கணும், பூஸ்டர் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அந்த தடுப்பூசியோட செயல்திறன் வந்து தொடர்ந்து அந்த ப்ரொடெக்டிவ் டைட்டர்னு சொல்லுவோம், அவங்களுக்கு அந்த நோய் அந்த நாய்களுக்கு வந்து அந்த நோய் வராமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் முழுமையான பாதுகாப்பு நாய்க்கு மட்டும் இல்லை, நாய் வளர்ப்பவர்களுக்கு, அந்த நாயை வைத்தியம் பார்க்குற எங்களுக்கு, இல்லை குறிப்பாக நம்ம வீடுகளில் இருக்க குழந்தைகளுக்குமே கிடைக்கும்.
0: சார், இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு வருஷம் தவறிடுச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் போடுறாங்க, இல்லை ஒரு 1 மந்த் கழிச்சோ இல்லை ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சோ வந்து தடுப்பூசி போட போகிறாங்க, அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா?
2: பொதுவாக வரும் வராது அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அறிவியலில் வந்து 100% அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் தடுப்பூசி போட்டுமே நோய் வந்தது அப்படின்னு நிறைய இடங்களில் எங்களுக்கு சொல்லுவாங்க. சார், நான் தடுப்பூசி போட்டுமே இதுக்கு நோய் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் தவறாமல் நம்ம போட்டுக்கணும். அதுக்கு ஒரு அட்டவணை மாதிரி ஒரு புத்தகம், எப்படி நம்ம ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதா நல்லது. இருந்தாலும் 1 மாதம் 2 மாதம் பிந்துறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது.
0: இல்லை, இப்போ 1 வருஷம் சில பேர் வந்து போடாமல் கூட விட்டுடுறாங்க, நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எங்களுக்கு பல வேலைகள் இருந்தது, அதன் காரணமாக நாங்கள் வந்து இதை போடாமல் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1 வருஷம் வந்து நம்ம நான் போடலை அப்படின்னு சொன்னால் கூட அந்த நாய்க்கு ஏதாவது பாதிப்பு வருமா?
2: நம்ம வந்து முதல்ல நம்ம மனிதராக நம்மளோட பாதிப்பை தான் பார்க்கணும். நம்மளோட பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது கட்டாயம் போட்டு தான் ஆகணும். அப்போ அந்த சூழலில் அந்த இடைப்பட்ட அவங்க தடுப்பூசி அளிக்காத இடைப்பட்ட காலத்தில் நமக்கு அந்த நாய் மூலமாக ஒரு கீறல் ஏற்படுதோ, இல்லை அந்த நாய் நம்மளை நம்மளோட காயங்களில் ஏதாவது நக்க செய்யுதோ, கடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட சாப்பாடில் ஏதாவது ஷேர் பண்ணுதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையோடு நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். அதாவது நாய்க்கு நீங்கள் தடுப்பூசி போடுறீங்களோ இல்லையோ, ஒருவேளை நாய் வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னா நம்ம ப்ரீ எக்ஸ்போசர்னு சொல்லுவோம், முன்கூட்டியே நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பூசிகள்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம அரசு மருத்துவமனைகள், அது பிரைமரி ஹெல்த் சென்டரலாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் பெரிய இப்போ மதுரை மாதிரியான ஆஸ்பத்திரிகளாக இருந்தாலும் சரி, அங்கே போய் தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது.
0: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா, அரசுக்கோட்டையிலேருந்து குழந்தை திரசமால் பேசுகிறேன். ஐயா, சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு வணக்கம். ஐயா
2: வணக்கம்மா.
3: ஐயா, நான் வந்து வீட்டில் வந்து இப்போ 2 வருஷம் ஆச்சு இங்கேயா, ஒரு நாய் ஒரு எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, அதுக்கு வந்து முறையானபடி தடுப்பூசியெலாம் கரெக்டாக போட்டு தான் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வீட்டு கட்டி போட்டுருவேன், கிளம்பிட்டு காலையில சாயங்காலம் நைட்டு வந்து வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துருவேன். இருந்தாலும் வீட்டுல இருந்தோம் மருமகன் வந்து

0: அதை எச்சரிக்கையா நான் ஜாக்கிரதையா தான் பாக்குறேன். அவர் இருந்தாலும் பயப்படுறாரு, பிள்ளைங்களை வந்து அது கிட்ட விட, பிள்ளைங்களை வந்து அது கிட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி லேசா பல்லுகளு விளாட விட மாட்டாங்க, ரொம்ப பயப்படுதாருங்க. கொண்டே விட்டுருங்க தேங்க, கொண்டே விட்டுருங்க அப்படிங்காரு. இல்லைங்க, பிள்ளைங்களை வர விடாம நான் பாத்துக்கிறேன், அது வாட்டுக்கு தான் இருக்கு, அது ரூம் அது சின்ன ரூம் இருக்கு, அதுல அது வாட்டுக்கு இருந்துக்கிறது. இன்னொன்னுங்க, ஏன் தெருநாய்கள் வந்து இங்க ரொம்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த குட்டி போட்டுருது, அந்த குட்டியை வந்து என்ன செஞ்சிடறாங்க, அந்த குட்டியை கொண்டு போய் எங்கேயோ 40 ஒரு 6, 10, 15 குட்டியை கொண்டு போய் கட்டப்பையில வச்சு எங்கேயோ கொண்டு போய் போட்டுருந்தாங்க. அது பாவம், அந்த பெண்ணாய் வந்து குட்டியே இல்லாம பால் கட்டி போய் அலையுது, பாவமா இருக்கு. அது ஏதாவது முனிசிபாலிட்டியில ஏதாவது சொல்லி நடவடிக்கை எடுக்கிறனாலும் அதை போய் எழுதி வச்சுட்டு வரணுங்க ஐயா, ஏதாவது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல தகவலா சொல்றீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, குழந்தைகள் எல்லா வீட்லேயுமே பொதுவாக ஒரு வீடுன்னு இருக்கும்போது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். இப்போ நாங்களே மருத்துவர்களே, கால்நடை மருத்துவர்களே நாய் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் மேலே நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது அவசியம். ஓரளவு பாதுகாப்பாக இருக்கலாம், ரொம்ப அளவு நம்ம நாயை தொடக்கூடாது, நாய் கூட விளையாடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நம்ம முறையாக சரியான இடைவெளியில் தடுப்பூசி கொடுத்துருந்தோம்னா அந்த நாய்கள் கூட நம்ம தாராளமாக விளையாடலாம், அந்த நாய் கூட ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணலாம், நாயை நம்ம தொட்டெல்லாம் விளையாடலாம், அதனாலலாம் நோய் பரவாது. ஒன்று, ஒருவேளை நகைக்கீரல் பட்டுச்சுனாலுமே நம்ம தடுப்பூசி போட்டிருந்தாலுமே நம்ம உடனே நம்ம வந்து நீங்கள் மனித மருத்துவர்கள் அணுகி, சார் இந்த மாதிரி நான் அந்த அனிமலுக்கு வேக்சின் போட்டிருந்தேன், இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் சொன்னோம்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் நம்ம முடிவு எடுக்கணும், நம்ம தடுப்பூசி போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. அதன் பிறகு அவங்க சொல்கிறது வந்து இந்த திருநாய்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது எல்லா இடங்கள்லையும், இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அரசே வந்து ஏபிசின்னு சொல்லுவோம், அனிமல் பெர்த் கண்ட்ரோல்ன்ட்டு. இது மூலயமா வந்து எல்லா பெண் நாய்களையுமே, குறிப்பாக பெண் நாய்கள் ஆண் நாய்களை பிடிச்சி அதுக்கு உண்டான கருத்தடைகள் நீக்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. முனிசிபாலிட்டியிலேருந்தும் சரி, கார்ப்பரேஷன்லேருந்தும் சரி, தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது இன்னுமே விரைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே இது ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும்.
2: நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இன்றைய கண்ணாடி மாளிகையில் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேபிஸ் இல்லா நாளை நோக்கி அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்களை, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2530170, 2530171. மதுரையின் முன் இணைப்பாக 0452 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட கேட்டுக்கலாம்.
4: சார் வணக்கம். சார், எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சென்னை போயிருந்தாங்க. அவங்க ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அங்கே அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாய் வந்து திடீர்னு வந்து கடிச்சிருச்சு. அவங்க ரொம்ப நீளமாக அந்த செயின் போட்டு கட்டியிருக்காங்க, அது அவங்களுக்கு தெரியாது, முத முத போகிறவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ வந்து திடீர்னு கடிச்சிருச்சு, அவங்க ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே வந்து கடிச்சிருச்சு. கடித்த உடனே அவங்க ரொம்ப அதனோட அதாவது கடிச்சிருச்சே அப்படின்றது தெரியுது. ஆனால் என்ன செய்யறது தெரியாமல் அவங்க போய் உட்காந்து பேசி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பேசி ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு அவங்க வந்து சென்னை டு மதுரைக்கு வர போகிறாங்க. அப்போ நான் வந்து இன்றைக்கி ட்ரெயினு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நேராக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு. இல்லை நான் நேராக மதுரைக்கே நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சொன்னோம், இல்லை இல்லை, முதல்ல நீங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு என்ன ப்ரிகாஷன் எடுக்கணுமோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மதுரை வாங்க அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நாய் கடிச்சிட்டா எவ்வளோ நேரத்தில் நாங்கள் டாக்டரை போய் பார்க்கணும்?
1: பொதுவாகவே நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா 0 days அப்படிம்போம் நாங்கள். நாய் கடித்த அன்னைக்கு தான், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, முக்கியமான ஒரு ஆன்சலும். ஏன் அப்படின்னா அந்த 0 days தான் ப்ரைம் கோல்டன் அவர்ஸ்ன்னு சொல்லுவோம் ட்ரீட்மெண்ட்டு. முதல்ல நாய் கடித்தோன்னா என்ன பண்ணுங்கிறது தான் இதுக்கு முன்னாடியான கேள்வி. நாய் கடித்தோன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம டேப் வாட்டரில் குறைஞ்சது ஒரு 5 to 10 minutes ரன்னிங் டேப் வாட்டரில் நம்ம வந்து காயத்தை வந்து கழுவணும். முதல்ல காயத்தை கழுவுனா தான் கடிப்பட்ட இடத்துலேருந்து ஏதாவது வைரஸ் கிருமிகள் ஒருவேளை இருந்ததுன்னா, ஒருவேளை அதுக்கு அந்த நாய்க்கு ரேபிஸ் இருந்திருக்கலாம், ரேபிஸ் இல்லாமலும் இருந்திருக்கலாம், அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் ரன்னிங் டேப் வாட்டரில் ஒரு 5 minutes தொடர்ச்சியாக டேப்பை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு, குழாயை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு கையோ காலையோ வந்து

0: காயம்பட்ட இடத்த கழுவிடணும். அதன் பிறகு கார்பாலிக் ஆசிட்னு சொல்லுவோம், கார்பாலிக் ஆசிட் உள்ள சோப்பை வச்சு அந்த இடத்த நல்லா தேய்ச்சி கழுவணும். இந்த கார்பாலிக் ஆசிடுங்கிறது அந்த காலத்தில் நம்ம மறுபடியும் நாங்கள்னா அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் அந்த பழைய லைபாய் சோப்பு இருக்கும், சோப்புகளில் நல்லா பெருசாக ரோஸ் கலரில் பெரிய சோப்பு சைஸ் இருக்கும், அதில் கார்பாலிக் ஆசிட் அதிகம். உப்பு சோப்பு போடக்கூடாது, ரொம்ப முக்கியம், உப்பு சோப்பு போடக்கூடாது. இந்த கார்பாலிக் ஆசிட் சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னாலும் ஓரளவு, அதாவது அந்த வைரலோட உள்ளே போய் உள்ளே போகிற வைரலோட ஓரளவு நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் அந்த பிரைம் அவர்ஸ். இதன் பிறகு என்ன பண்ணணும்னா நேரடியாக கால்நடை மருத்துவர் அணுகிடணும். நேரடியாக மருத்துவர் அணுகிட்டு மருத்துவர் என்ன சொல்கிறாரோ, அது கீரல் பட்டிருக்கா இல்லை காயம் பட்டிருக்கா, அதன் பிறகு தடுப்பூசி போடலாமா வேணாமாங்கிறது மருத்துவர் தான் முடிவு பண்ணணும்.
1: இல்லை சார், இப்போ வந்து 0 டே அப்படின்னு சொன்னீங்க, இப்போ ஒரு நாய் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு? ஏன்னா பல இடங்களில் இப்போ வந்து நமக்கு இந்த சந்தேகங்கள் வந்துடுது. இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கும் நேயர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவில் என்எஸ் குழந்தைநாதன்.
1: சுவாமிநாதன்.
2: இப்ப அந்த நாய்க்குள்ள அதிகமான நாய்கள் எங்களுடைய ஊர்ல அதிகமா இருக்கு. ரெண்டாவது சில நாய்கள் பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு வருது, அந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா சில நாய்கள் கடிக்கிறதுங்க. ஒண்ணு, இந்த கடிக்கிறதுனால எத்தனை மணி நேரத்துல நாங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு 8 கிலோமீட்டர் போனாதான் ஹாஸ்பிட்டலுங்க, அது 8 மணி நேரத்துல ஊசி போடணும். இல்லை நாங்க ஏதாவது இங்க ஒரு லோக்கல்ல ஒரு தனியார்ல போய் இருந்தால் போட்டுக்கலாமா? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்ன கேட்டீங்க, இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ன கூட சொல்லுற மாதிரி இந்த கிராம மக்கள் தான் அதிகமாகி தொந்தரவாக இருக்கிறது. அதனால இந்த நாய்கள் நாங்கள் எப்படி வந்து நாங்கள் தெருவில் இருக்கிறவங்க அதை பராமரிக்கிறதுக்கு, வீட்டுக்கும் வராமல் தெருவுக்கும் வராமல் என்ன செய்யலாம்னு கொஞ்சம் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு இருக்குமான்னு சொல்லுங்க, நான் வாழ்வு
1: கேட்டுக்கிறேன். அவர் வந்து இப்போ எப்படி கட்டுப்படுத்துறதுன்றது கேட்குறாரு சார்.
0: பொதுவாக இப்போது நாய், ஒரு நாய் நாயை வந்து கடிச்சிருச்சு, அப்போ எவ்வளோ நேரத்துக்குள்ளே போயிட்டு அந்த நாய்க்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னா குறைந்தது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயாவது நம்ம முதல்ல மனிதர்களுக்கு எப்படி சொன்னோமோ டேப் வாட்டரில் வச்சுட்டு நம்ம தண்ணியை வச்சு நல்ல முறையில் கழுவுகிறீங்க, ஒரு சோப்பு போட்டுக்கிறீங்க, அதன் பிறகு தான் நம்ம நேரடியாக கால்நடை மருத்துவர் அணுகி டாக்டர் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ஷெட்யூல் சொல்லுவாங்க. 0 டே, 7th டே, 14th டேன்னு ஒரு ஷெட்யூல் சொல்லுவாங்க. அந்த ஷெட்யூல் படி நம்ம தொடர்ச்சியாக போய் உங்கள் நாய்களுக்கு, கடிப்பட்ட நாய்களுக்கு கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும். ரெண்டாவது, நாய்களை கண்ட்ரோல் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி நமக்கு ஒரு ரொம்ப பெரிய சவாலான ஒரு விஷயம். பொது இடங்களில் நாய்க்கு உணவளிக்கிறது, இந்த பிஸ்கட் வாங்கி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கணும். நீங்கள் அப்படி தவிர்க்கும் போது நிறையா நம்ம நாய்களில் கண்ட்ரோல் பண்ணுறது குறையும் உங்களுக்கு. அப்படி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் ஒரு வழி.
1: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம்.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
3: ஐயா, எனக்கு 2 கேள்விகள். ஒரு நாய் வந்து ஒருத்தரை கடிச்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அந்த 16 ஊசி அப்படிங்கிற கான்செப்ட் அந்த காலகட்டத்துல போட்டாங்க தொப்புல சுத்தி அப்படின்ட்டுன்னு, இப்போ எவ்வளவு ஊசி அப்படிங்கறது போடுறாங்க? இதுல இந்த ஊசி போடுறதுல என்ன வித்தியாசங்கள், அப்போ அது மாதிரி இருந்தது ஆனா இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன மாற்றங்கள் இருக்கு, அது ஒன்று தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரு நாய்க்கு வந்து வீட்டு வளர்க்குறாங்க, அதுக்கு தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க, ஆனா அதே கோபம் வந்து அந்த ஓனரை கடிச்சிருச்சுன்னா மறுபடியும் அந்த குறிப்பிட்ட கடிச்ச நபர் ஊசி போடணும்னு நெசசிட்டியா, அல்லது சின்ஸ் நாய்க்கு ஊசி போட்டிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதை ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே விடுறது நல்லதா, இதை பத்தியும் சொல்லுங்களேன்.
0: சரிங்க மேடம். பொதுவாக வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ஒரு முதல்ல வந்து அவங்க மனிதர்களுக்கு தான் கேள்வி கேட்டாங்க. அந்த காலத்தில் நிறையா தடுப்பூசி போடுவாங்க தொப்பளை சுற்றி, இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நம்மளோட வளர்ச்சி விஞ்ஞான, குறிப்பாக பயோடெக்னாலஜின்னு சொல்லுவோம், உயிரிழப்பவியலில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அதனால் முதல்ல மாதிரி இப்போ போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து கடிபட்டுருச்சு அப்படின்னா 0 டே, 3rd டே, 7th டேன்னு ஒரு ஷெட்யூல் வச்சுருக்காங்க. அது கால நீங்கள் மருத்துவர்களை, மனித மருத்துவர்களை நம்ம ஃபிசிஷியன்ட்ட கேட்டோம்னா சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற அன்றைக்கி போயிட்டு நிச்சயமாக அந்த அந்த தடுப்பூசிகளை 0 டே, 7th டே, 14th டேன்னு சொல்லுவாங்க, போட்டுக்குவாங்க. அப்படி போட்டுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒன்று, அதன் பிறகு நம்ம வளர்ப்பு நாய்களை வீட்டிலேயே வந்து பெட் டாக் வச்சுருக்கோம், பெட் டாக் நம்ம வேக்சின் ஷெட்யூல் வந்து நீங்கள் ஃபுல் கவர் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நான் போயிட்டு வெறுமனே முதலுதவி

0: மட்டும் செஞ்சுக்கிட்டால் பத்துமா, இல்லை வேக்சின் போட்டுக்கலாமான்னு கேட்குறீங்க. குறிப்பாக நம்ம வேக்சின் போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் அனிமலோட வேக்சின் போட்டு ஒரு 1 மந்த் ஆகுது, 2 மந்த்ஸ் ஆகுது, 3 மாதம் ஆகுது, நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ஷெடியூலை வந்து ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணலாம், நம்ம வேக்சின் போடாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் என்ன அறிவியல் ரீதியாக அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்மளுமே போஸ்ட் பைட் வேக்சினேஷன் சொல்லுவோம், நம்மளுமே போஸ்ட் பைட் வேக்சினேஷன் போட்டுக்கிறது தான் நல்லது.
1: இணைப்பில் மற்றொரு
2: வணக்கம்.
0: எந்த பிரச்சனையும் ஆகாது.
2: குழம்பு கடிச்சு 1 வருஷம் ஆச்சு, அளவுகளுக்கு போகையில கடிச்சு பிடிச்சு. அது பின்னாடி எனக்கு எதுவும் பாதிக்குமா சார்?
0: அதெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. தடுப்பூசி போடுறதுனால எந்த ஒரு என்ன சொல்றது சைட் எஃபெக்ட் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும்.
2: எங்க ஊர்ல 2 நாய் வந்து ரோமமே இல்லாம மொழு மொழுக்குன்னு தெரியுது சார். ஆனா அது கால கால உதஞ்சு ஒரு மாதிரியா அந்த இதுகளை பூரா உதுத்து விடுது.
0: இது வந்து தோல் பிரச்சனைகள்னால வேற வேற கிருமிகள்னால வர்ற வியாதி. இது வந்து வெறி நோய்க்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, ஏன்னா தெருக்கள்லயே இருக்கிறதுனால.
2: அந்த நாயை பார்த்தாலே கொஞ்சம் புள்ளாடி பார்த்தா சார் இருக்கு, அது அதனால ஒண்ணும் இல்ல. அது வந்து அரசாங்கம் தான் பார்க்கணும்.
1: நீடிக்கும் அந்த நாய் கடிச்ச ஊசி ஒரு தடவை போட்டா போதும் அந்த வேக்சின் அப்படின்னா? பின்னாடி நமக்கு இந்த அம்மா கேட்டாங்க பார்த்தீங்களா, பாதிப்பு எதுவும் எனக்கு வருமா அப்படின்னு கேட்டாங்களே, அது மாதிரி வேறு பேக் எஃபெக்ட் எதுவும் இருக்கா?
0: பொதுவாகவே மனிதர்கள் நம்ம மாநிலங்களுக்கு மற்றும் என்ன சொல்கிறது பொதுமக்களுக்கே ஒரு அவேர்னஸாக என்னென்னா, தடுப்பூசினா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளோட வேரில் இருக்க பிரச்சனையே. தடுப்பூசிங்கிறது நம்ம இந்த பர்சில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தலைவலிக்குதுன்னு கால் பால் பேரஸ்டமால் மாதிரியான ஒரு மருந்து எடுத்து போட்டுக்கிறது கிடையாது. தடுப்பூசிங்கிறது ஒரு செயல் இழக்கப்பட்ட கிருமி, அதுதான் முக்கியம். தடுப்பூசிங்கிறது ஒரு செயல் இழக்கப்பட்ட கிருமி. அப்போது அந்த கிருமியை செயல் இழக்கப்பட்டது இல்லை ஏதாவது ஒரு வகையில் மாடிஃபை பண்ணி வச்சுருப்போம், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியோ இல்லை வெவ்வேறு வகை ஊடகங்கள் அதை வளர்த்து அதோடய வீரியத்தை குறைச்சி வச்சுருப்போம். உள்ள முள்ளால் எடுக்கிறது தான், ஆனால் அதோடய வீரியத்தை அதாவது நோய் ஏற்படுத்துகிற தன்மையை நீக்கிட்டு ப்ரொட்டக்டிவாக நோய் பாதுகாப்பை மட்டும் ஏற்படுத்துகிற விஷயத்தை மட்டும் நம்ம வச்சுருப்போம். அப்படி தான் நம்ம வச்சுருப்போம், அதுக்கு பேர் தான் தடுப்பூசி. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை தடுப்பூசி போட்டுட்டா வருடம் என்னது முழுக்க முழுக்க எனக்கு லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் இருக்குமானா? நிச்சயமாக இருக்காது. நம்ம உடம்பை விட்டு அந்த தடுப்பூசியோடைய எஃபெக்ட்டு போயிடும் முதல்ல. அதனால தான் வருடம் வருடம் ரிப்பீட் பண்ணுவோம். குறிப்பாக இந்த ஆக்குபேஷனல் ஒர்க்கர்ஸ் அப்படிம்போம், யாரெல்லாம் நாய் கூட தொடர்ச்சியாக பயணம் பண்ணுறவங்க, குறிப்பாக இப்போ கால்நடை மருத்துவர்கள், நாயை வளர்க்குறவங்க, நாய் வளர்க்குற வீட்டில் இருக்க குழந்தைங்க, இல்லை நம்ம முனிசிபலில் வேலை பார்க்குற அந்த களப்பணியாளர்கள், இல்லை ஏதாவது ஆய்வு மேற்கொள்கிற சயின்டிஸ்ட்டு அறிவியலாளர்கள், இவங்க எல்லாமே வருட வருடம் நிச்சயமாக இந்த தடுப்பூசியை போட்டிருக்கணும். தடுப்பூசியை போட்டுக்கிட்டா தான் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கட்டாயம் கிடைக்கும்.
1: இப்போ தொடர்ந்து வந்து தடுப்பூசி அப்போ வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி போடலைன்னா அதுக்கும் வந்து ப்ராப்ளம் வருமா சார்?
0: போடலை அப்படின்னா எப்பயாவது நம்ம நாய் நம்மளை ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒரு அசம்பாதியத்தில் நமக்கு கடிச்சிருச்சுன்னா மறுபடியும் போய் போஸ்ட் பைட் போட்டுக்க வேண்டியது வரும்.
1: இல்லை இப்போ நமக்கு வந்து ஜிஹெச்சுக்கு போகிறோம், போனோன்னா நம்ம எனக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 0 டேலேருந்து அவங்க வந்து சார்ட் போட்டு கொடுத்துட்றாங்க, நம்ம அதுக்கான வந்து இன்ஜெக்ஷனை போட்டுட்டு வந்துடுறோம். அப்போ வந்து அது வந்து போட்டுட்டு வந்த பிற்பாடு நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்றதுனால அதை விட்டுறோம். அப்போ வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறதுனால தான் நான் அந்த கேள்வியை கேட்குறேன்.
0: இல்லை தொடர்ந்து ஏன் போட பண்ணணும்னா, நம்ம தொடர்ந்து நாய் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்கும், அதுதான் பிரச்சனை. நம்ம நாய் கூட தொடர்ச்சியான தொடர்பில் இருக்கும்போது நம்ம தடுப்பூசி போட்டு, இப்போ கால்நடை மருத்துவர்களில் அவங்க எப்போதுமே தடுப்பூசி போட்டுக்கிட்டு தான் ஆகணும். நாய் கடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போட்டுக்கிட்டால் நாய் கடிச்சிருச்சுன்னா கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பும்
1: இல்லாமல் இருக்கும்.
3: சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, நாய் கடிச்சு வீட்டில் வந்துட்டு மோர் சாப்பிடணும் இல்லை வந்து நீச்சி தண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் வெஜிடேரியன் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு கத்திரிக்காயெலாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் பூண்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன காரணம் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாய் கடிச்சிட்டா அப்படின்னா அவங்க வந்துட்டு பயபத்திரமா எப்படி இருக்கணும், என்ன சாப்பாடு முறைகள் என்ன இருக்கணும், ப்ளஸ் அந்த நம்ம சொன்னது மாதிரி நீச்சி தண்ணி மோர்லாம் கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணுமா அப்படின்றது?
0: இல்லை பொதுவாகவே நிறைய நம்ம ஊரில் என்ன சொல்கிறது இந்த மூடநம்பிக்கைகள், ஏகப்பட்ட மூடநம்பிக்கைகள் இருக்கும் நம்ம ஊரில். அதில் இது ஒரு விதமான மூடநம்பிக்கைகள் பொதுவாக.

0: அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாய் நாய் கடிச்சிச்சுனாவே நம்ம ஊரில் அந்த காலத்தில் இந்த மஞ்சள் வைக்கிறது, சுண்ணாம்பு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி என்ன விஷயங்கள் பண்ண போகவே கூடாது. நம்ம சொன்ன மாதிரி கார்பாலிக் ஆசிட் இருக்கிறத வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும். அது மாதிரி இது குடிக்கிறதுனாலலாம் எந்த பிரச்சனையும் வராது. இப்போது அந்த உணவுகள் குடிக்கிறதுனாலையும் உணவுகள் சாப்பிட்றதுனாலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி கத்திரிக்காய் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. உணவு முறைகளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. என்ன அறிவியல் ரீதியான உண்மை அப்படின்னா, நாய் நம்மளை கடிச்சிட்டாவோ இல்லை வேறொரு நாய் நாயை கடிச்சிட்டாவோ, இந்த ரேபிஸ் வந்த நாய்கள் இல்லை ரேபிஸ் வந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தொண்டையில் ஒரு சில நரம்புகளில் வந்து பேரலிசிஸ் ஆகிடும், வலுப்பு வந்துடும். அதனால தான் அவங்க தண்ணி குடிக்க முடியாது. அதனால தான் அவங்களால தண்ணி குடிக்க முடியாது, உணவு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வலுப்பு வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக அதனால தான் சில பேர் இதை மாற்றி சொல்லிடுறாங்க.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, பிறகு மீண்டும் நாம் தொடர்ந்து பேசலாம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்கும்.

0: கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில் நம்ம ரேபிசிலா நாளை நோக்கி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சார், இப்போ வந்து தெருவில் நிறைய அதிகமாக நாய் இருக்குது இல்லையா? அந்த நாய் வந்து யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தெருவில் புதுசாக வந்துட்டாங்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா ஒரு 10 நாய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்டு பண்ணிடும். அந்த வட்டம் போட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிறப்ப நம்ம அதுகிட்டேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிட்டு வெளியே வரணும்?
1: பொதுவாக அது ஒரு நாயாக இருந்தாலும் சரி, 10 நாய் நம்மளை ஒரு மாதிரி விரட்டுது, ஒரு மாதிரி நம்மளை கார்னர் பண்ணுது அப்படின்னா நம்ம எதிர்த்து ரியாக்ட் பண்ணவே கூடாது, ஒரு எதிர்வினை ஆற்றவே கூடாது. அப்படியே நின்ற இடத்துலையும் மரக்கட்ட மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றணும். முதல்ல நம்ம யாராவது பக்கத்தில் அந்த நாய்க்கு, அந்த நாயோட நண்பர்கள் இல்லை அந்த நாய் வளர்க்குறவங்க, நாய் வளர்ப்பவர்கள் யாராவது நமக்கு உதவி செய்கிற வரைக்கும் கூட கொஞ்சம் அமைதியாக அங்கே நிற்கிறது தான் முறை. அதை விட்டுட்டு நம்ம எதிர்வினையாற்றி கள்ள கொண்டு நாயை வந்து அட்டாக் பண்ணுறீங்க இல்லை ஏறிறீங்க அப்படின்னா நாய் கட்டாயமாக நம்மளை திரும்ப வந்து கடிக்க முயற்சி பண்ணும். மறுபடியும் ஏதாவது கம்பு கிம்பு கிடக்குதா இல்லை வெறுமனே கையில் நீங்களும் ஆக்ரோஷமாக சத்தம் கொடுக்கறது, கையை காலை வச்சு ஆட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணக்கூடாது. முழுக்க முழுக்க நீங்கள் அமைதியாக இருக்கும் போது தான் ஓகே அப்படின்ட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக அதோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும். அதோட ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பொதுவாக நாயோட டைரெக்டாக நீங்கள் நாயோட கண்களை பார்க்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாயை தவிர்த்து தெரு நாய்களில் நாயோட கம்யூனிட்டி டாக்ன்னு சொல்கிறப்ப அந்த நாய்களோட கண்களை நேரடியாக பார்க்கவே கூடாது. பார்க்கும்போது தான் அவங்க நம்மளை ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்மளே ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதை வந்து நிச்சயமாக தவிர்க்கணும். அப்புறமா ஏதாவது ஒரு நாய், ஒரு விலங்கு வந்து, குறிப்பாக அது நாயாக இருக்கட்டும் இல்லை வேறு விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஒரு இந்த தூங்கு நாயை போய் உசுப்புறது, அதை போய் எழுப்புறது, அதை ஒரு கல்லை விட்டு எரியிறது, இந்த வேலைகள் பார்க்கக்கூடாது. 2-3 நாய் சண்டை போட்டுட்ருக்கு அப்படின்னா அந்த அதை போய் நான் தடுக்கிறேன், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணிடவே கூடாது. இன்னும் இன்னொரு விஷயம், இந்த நாயை பற்றியே இந்த இடத்துல இன்னொன்று என்னென்னா, ஒரு நாய் உங்களை அட்டாக் பண்ண வருதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நாய் உங்களை பார்க்குற பார்வை, அந்த நாய் காது, குறிப்பாக அந்த நாய் ஒரு மாதிரி உங்களை கடிக்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுது, முயற்சிக்குது, இல்லை நோக்கம் இருக்குது அப்படின்னா, அந்த முன்னாடி காது எரெக்ட் ஆகிடும். உங்களுக்கு டப்புன்னு காது எரெக்ட் ஆகிடும், எழுறலாம் உங்களுக்கு தெரியும். இன்னும் நல்லா உன்னிப்பு பார்த்தீங்க அப்படின்னா முதுகு பக்கத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகும்போது அதெல்லாமே கொஞ்சம் ரைஸ் ஆகும், எலிவேட் ஆகும். அதாவது தலை பள்ளமாகவும் முதுகு பக்கம் இதாகும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம அந்த நாயை போய் அணுகும்போது நம்ம உஷாராக இருந்துக்கணும், அந்த நாய் ரொம்ப கோபமாக இருக்குது, இதை வச்சு நம்ம அந்த நாயிட்டிருந்து தள்ளி நின்றுக்கணும்.
0: நம்ம இப்போ அந்த ஒரு நாய் கடிச்சிருச்சு சார், அந்த நாய் கடிச்சிருச்சுன்னா ஒரு நோய் அறிகுறி வந்து நமக்கு எப்போ தெரியும்? ஏன்னா சில பேர் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்லை நம்ம நாய்க்கு மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து கவனக்குறைவாக கூட விடலாம். அப்படி இருக்கிற போதும் சரி, இல்லை இன்ஜெக்ஷன் போட்ட போகிறவங்க கூட சரி, நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் எப்போ தென்படும்?
1: இந்த வியாதியில் வந்து ரொம்ப மிக

0: எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய பேராபத்து தலைவலியே என்ன அப்படின்னா, இந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஒரு நோய்க்கிருமி நம்ம உடம்பில் வந்த உடனே அது ஏதாவது ஒரு அறிகுறியை வெளிப்படுத்தும், அதை வச்சு தான் வந்து எனக்கு 2 நாளாக ஒரு மாதிரி என்னது ஜலதோஷமாக இருக்குது, இல்லை வயிற்று வலியாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, ஏதாவது ஒரு அறிகுறியை சொல்லுவோம், சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரேபிஸ் நோயில் மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா, எந்த சிம்டமுமே வராமல் 1 வருஷம் கழித்து நின்றது நிற்க நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த சாவு ஏற்படுறது, பெரிய பேரிழப்பு ஏற்படுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஜராத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர், காவல் ஆய்வாளர், ஒரு காவல் ஆய்வாளரை அவரோட நாய் சாதாரணமாக நகத்தில் வந்து பிறண்டுச்சு. அவர் நம்ம வீட்டு நாய் தானே, நம்மளை தானே பிறண்டுது, நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு விட்டுட்டார். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் கழித்து அவர் இறந்தே போயிடுறார். அப்போது ஏதா ரொம்ப சர்வசாதாரணமாக இதை வந்து கையாளக்கூடாது. இங்கே இருக்க நம்மகிட்ட இருக்க டேட்டா பேஸ், உலகளவில் வருட வருடம் ரேபிஸ் நோயால் 1-2 பேரோ இல்லை 500-1000 பேர்லாம் சாகிறதில்ல, கிட்டத்தட்ட 55,000 பேர் சாகிறாங்க. 55,000 பேர் கணக்கெடுப்பில் மட்டுமே சாகிறாங்க, 55,000 பேர் இறக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 15,000-20,000 பேர் சாகிறாங்க இந்தியாவில் மட்டுமே. நம்மக்கிட்ட இருக்க கணக்கும் ஒரு முறையற்ற கணக்கெடுப்பு தான். இதுலேயுமே நம்ம 20,000 பேர் வரைக்கும் சாகிறாங்க. இதுலேயும் நமக்கு வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, அந்த 20,000 பேர்லேயுமே கிட்டத்தட்ட 60% குழந்தைகள் இறக்கிற நேரிடுது. அப்போ ரொம்ப ரொம்ப நம்ம இந்த வியாதியில் வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவேளை மீண்டும் தொடர்ந்து பேசலாம்.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு,
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: இன்றைய கண்ணாடி மளிகையில் நம்ம ரேபிசிலா நாளை நோக்கி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ கேட்டோம் எப்போ வந்து பாதிப்பு வரும், எப்படி வரும் அப்படின்னு. அதுக்கு தான் சார் சொன்னாங்க, எப்போ வரும் எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. சார், இப்போ குழந்தைகளில் வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி வந்து குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும்?
1: முதல் விஷயம், எப்போதும் போல் பதறக்கூடாது. கடிச்சிருச்சு அப்படின்னா முதல்ல வீட்டு நாயா தெருநாயான்னு நம்ம உறுதிப்படுத்திக்கணும். வீட்டு நாயினா ஓரளவு நம்ம கொஞ்சம் ஓகே, தெருநாய் அப்படின்னா கட்டாயமாக தடுப்பூசி போடணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, கடித்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் உதவி தான், டேப் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் ஆகும், நல்லா திருவி விட்டு கழுவிட்டு அதன் பிறகு இந்த கார்பாலிக் சோப் போட்டு, இல்லை கார்பாலிக் சோப் மாதிரி எனக்கு எதுவும் கிடைக்கலனா வீட்டில் நம்ம உடலுக்கு பயன்படுத்துகிற ஏதாவது சோப், லைப் வேறு ஹமாம் சோப்போ இல்லை வேறு சோப்போ பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் உங்களுக்கு பெஸ்ட்டு, நம்ம லைபாய் ஹேண்ட் வாஷோ இல்லை வேறு என்ன வீட்டில் இருக்குதோ ஹேண்ட் வாஷை வச்சுட்டு நல்லபடியாக நுரை தழும்புற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மெனக்கெட்டு நல்லா கழுவிட்டு அருகில் இருக்கும் பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லை ஒரு அரசு மருத்துவமனையை அணுகிட்டிங்கன்னா அவங்க அடுத்து மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் நம்ம தடுப்பூசி போடணும். நம்மளே வாங்கிட்டு போடுற வேலையெல்லாம் இருக்கவே நிச்சயமாக இருக்கக்கூடாது.
0: இல்லை சார், இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து தனி பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாய் கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து ஒரு தனி பிரிவு இருக்குது, அந்த அங்கே தான் போய் நம்ம வந்து குழந்தைகளுக்கு போடணுமா? எப்படி, இந்த தடுப்பூசி வேற அந்த தடுப்பூசி வேறையா?
1: இல்லை இல்லை, எல்லாமே ஒரே வகையான தடுப்பூசிகள் தான். பொதுவாகவே தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யானைக்குமே ஒரே டோஸ் தான் பயன்படுத்துவோம். சாதாரண நம்ம வீட்டில் இருக்க நாய்களுக்கும் சரி இல்லை ஆடு மாடுகளுக்கும் சரி, தடுப்பூசிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்து கிடையாது, அது ஒரு செயல் இழக்கப்பட்ட கிருமி. அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து போதுமான அளவு பாதுகாப்பு ப்ரொட்டக்டிவ் டைட்டர் கொடுக்கும். அதனால் வந்து நம்ம மனிதர் அதாவது அடல்ட்டுக்கு ஒரு அளவு டோசேஜ், குழந்தைகளுக்கு ஒரு அளவு டோஸ் அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான் கொடுப்போம், நமக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கும். அதுக்கு தான் நிறைய நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வர்றாங்க.
0: இல்லை இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து கடிச்சிருச்சு, அவங்க அந்த வாயில் கடிச்சிச்சுனால கொஞ்சம் காயம் பலமாகப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னோடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, குழந்தைகள் நல பிரிவுக்கு தான் கொண்டு போகணும், இங்கே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது மாதிரி கொண்டு போகும்போது அங்கே வந்து போட்டாங்க டோஸ். அதனால நான் கேட்டேன், இந்த இது தனியாக அது தனியாக அப்படின்றது.
1: பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு நாய் கடிக்கும் போது நாங்கள் கால்நடை மருத்துவராக ஒரு நாய் கடிக்கிற இடத்த வச்சு முதல்ல வந்து ஒரு அனுமானத்துக்கு வரும், இது சாதாரண நாயா இல்லை ரேபிஸ் நாயா அப்படின்ட்டு. இப்போ முகத்தை சுற்றி கடிக்குது அப்படின்னாவே நம்ம ரேபிஸ் நாயா சஸ்பெக்ட் பண்ணலாம், ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது. முதல்ல நம்ம ஏற்கனவே மேடம் கேட்டீங்க

0: இல்லையா, கடிச்ச உடனே என்ன பண்ணுறது, இந்த வெறுமனே அந்த அந்த ஜீரோ டே அந்த பிரைம் அவர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்யூனோக்ளோபுலின் ஒன்று சொல்லுவோம், இந்த ஆன்டிபாடி இம்யூனோக்ளோபுலின் ஒன்று சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு சக்தி எதிர் சக்தி புரதம்னு சொல்லுவோம், அந்த புரதத்தை நேரடியாக அந்த இடத்துல தடவுவாங்க. அதுக்காக வேணால் அவங்க தனிப்பட்ட இடத்துக்கு போங்க குழந்தைகளுக்காக. ஏன் அப்படின்னா, இப்போ மனித பெரிய அடல்ட்டுங்கும் போது அது வேறு, குழந்தைகளுக்காக அப்படி பண்ணும்போது அந்த இம்யூனோக்ளோபுலினை டைரெக்டாக அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த காரணத்துக்காக வேண்டாம்
1: வேணும். இப்போ நம்ம வந்து உடனடியாக போக முடியல, நம்ம கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில் போய் ஒரு டிடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீ வந்து முதல்ல ஒரு டிடி போட்டுக்கோ, நாளைக்கு போய் நீ வந்து ஊசி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அப்படி நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் ஒரு டிடி போட்டுட்டு அடுத்து போய் அங்கேருந்து நம்ம ஜீரோ டேயிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு கேட்கப்போ சகோதரி கேட்டாங்க உணவு முறைகள் வந்து பின்பற்றுறது வந்து கேட்டாங்க. ஆனால் அந்த உணவு முறைகள் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன்லாம் எடுத்துக்காதீங்க, அந்த வந்து கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா நீங்கள் அப்போ இல்லை அப்படின்னு சொன்னீங்க, இருந்தாலும் இந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறதுனால நான் மீண்டும் இந்த கேள்வியை வைக்கிறேன்.
0: பொதுவாக அறிவியல் ரீதியாக எந்த ஒரு மருந்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, ஒரு மருந்து சாப்பிடும்போது நான்வெஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையே தவிர்க்கிறோம் அப்படின்னா, இதில் புரதம் அதிகமாக இருக்கும், புரதம் அதிகமாக இருக்கும்போது மருந்து வேலை செய்கிறத வந்து குறையும், மருந்தோட வேலை செய்யும் திறனை. அதனால தான் அல்சர் மருந்தெல்லாம் சாப்பாட்டுக்கு முன் சாப்பிட சொல்லுவாங்க, மற்ற மருந்துகளை சாப்பாட்டுக்கு பின் சாப்பிட சொல்லுவாங்க. சில மருந்துகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணும். பொதுவாகவே உணவில் புரதம் அதிகப்படியான புரதம் இருக்கும்போது அந்த மருந்தோட செயல் திறனை ஓரளவு குறைக்கும். அதனால் நம்ம இந்த தடுப்பூசிங்கும் போது நம்ம உடல் மூலமாக ஒரு தோல் வழியாவோ இல்லை தசை மூலமாக செலுத்துறதுனால இதுக்கு மதுக்கும் நேரடியான தொடர்பு இல்லை.
1: இல்லை, இப்போ வந்து தெரு நாய்களுக்கும் வீட்டு நாய்களுக்கும் எப்படினாலும் கூட்டிகிட்டு போகும்போது அது வந்து தொடும், தொடும்போது இப்போ வந்து அதையும் இதையும் நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் சார்?
0: பொதுவாகவே நம்ம நாய் அப்படின்னு வச்சிட்டோம் வளர்க்குறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை கட்டி தான் வளர்க்கணும், அதுதான் முதல் ரூல். நம்ம நாயின்னு வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் கம்யூனிட்டி டாக்ஸ்னு இன்றைக்கி அதை திருநாய்கள்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் விலங்கு நல வாரியத்தோட மிக மிக நாய் என்ன நாய் வளர்க்குறவங்கன்னு சொல்கிறத விட நாய் ஆர்வலர்கள் நாயை ரொம்ப விரும்பி பண்ணுறவங்கெல்லாம் வந்து அதை வந்து நீங்கள் டாகுன்னு வந்து சொல்லக்கூடாது, நாங்கள் நாயை வந்து பெட்டாக தான் பார்க்குறோம், ஒரு குழந்தைய தான் பார்க்குறோம், அப்போ அதை ஸ்ட்ரே டாக்னு சொல்லக்கூடாது, திருநாயின்னு சொல்லக்கூடாது, கம்யூனிட்டி டாக்னே ஒரு வேர்டை வந்து இன்றைக்கி அரசாங்கமே நம்ம அதை தான் நம்ம முன்னெடுத்து சொல்கிறோம். அப்போது இந்த நாய்கள்லாம் முதல்ல வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நாய்கள் நம்ம தான் வச்சுருக்கோம், இந்த தெருநாய்கள் அப்படிங்கிறதுமே வந்து கைவிடப்பட்ட நாய்கள் தான். இந்த தெருநாய்களுமே யாரோ ஒருத்தர் வச்சுருந்து ஏற்கனவே ஒரு அம்மா சொல்ல மாதிரி கட்டப்பையில் கொண்டாந்து கொண்டு போய் விட்டுட்டு போன நாய்கள் தான், இது கைவிடப்பட்ட நாய்கள் தான். இந்த கைவிடப்பட்ட நாய்கள் வராமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள் தான் பெரிய கவனம் செலுத்த வேண்டும். அப்போ நாய்னு வளர்க்குறோம் அப்படின்னா அதை கட்டி தான் வளர்க்கணும், கட்டி வளர்க்கும் போது மட்டும்தான் அந்த நாயால் நமக்கும் நம்மளால் நாய்க்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும்.
1: இப்போ கட்டி வளர்க்குற நாய் அப்படின்னு சொன்னாலே அதுவே வந்து கொஞ்சம் கோபமாயிரும், கட்டி போட்டுகிட்டே இருந்தால் அது வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சார்?
0: அதாவது கட்டி வளர்க்குறது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே கட்டி வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே நீங்கள் கட்டி வச்சுட்டு மறுபடியும் வாக்கிங் போகும்போது வரும்போது அப்போ ஓரளவு அதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். வருடம் முழுவதுமாக இல்லை நாள் முழுவதுமாக கட்டி வச்சுருந்தாலுமே அதுக்குமே அதோட ஹேபிட், எல்லா அனிமலுக்குமே ஒரு ஹேபிட் இருக்கும், அந்த ஹேபிட்டை நம்ம மீறும் போது அதுக்கு எல்லா பிரச்சனைகளுமே வரும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போதுமான இடவசி இருந்ததுன்னா நீங்கள் செயினை வந்து அன்லாக் பண்ணிடணும், அன்லீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அதுக்குள்ளே இல்லை ஒரு கூண்டுக்குள்ளே சந்தோஷமாக சுற்றிட்டுருக்கு, இல்லை அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துல சுற்றிட்டுருக்குன்னா எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் கேட்லேயே கட்டி போட்டு வைக்கும் போது போகிற வண்டியை என்னது சாலைகளில் போகிற வண்டிகளை துரத்துறது இல்லை அந்த வண்டிகளை பார்த்து குறைக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படும்
1: சார். இப்போ தெரு நாய்களில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த நாய்களுக்கு வந்து கருத்தடை ஊசி வந்து போடலாமா? அதை வந்து வாங்கி இல்லை அந்த கருத்தடைக்கான மாத்திரைகள், இப்போ ஒரு தெருவில் நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் சேர்ந்தே தான் இருப்பாங்க, எல்லார் வீட்லேயும் மிச்சம் விழுகிறத வந்து அந்த நாய்க்கு சாப்பாடு போடுவாங்க. அப்போ அந்த ஒரு பெண் நாய்க்கு வந்து கருத்தடை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான கருத்தடை மாத்திரைகள் இருக்கா? அதை வந்து அவங்க வளர்க்குற போதே எதுலேயோ பால்லையோ எதுலையோ கலந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாய் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு மட்டுப்படுத்தலாம் அப்படின்றது நான் கேட்கலாம்னு நினச்சேன், அது செய்ய முடியுமா?
0: இல்லை மாத்திரைகள் மூலமாக ஸ்டெர்லைசேஷன் கருத்தடைகள் ஸ்டெர்லைசேஷன் சொல்லுவோம், மாத்திரைகள் மூலமாகலாம் செய்ய முடியாது. இது இன்னும் ஆராய்ச்சி ரீதியாக பைப் லைனில் இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்தியா மாதிரியான நாடுகளில் தெருநாய்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. கம்யூனிட்டி டாகுங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம நினைக்கிறத விட மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. நாள்தோறும் நாய் கடிக்கிறத விட இந்த நாய்கள்னால ஆக்சிடென்ட் விபத்துகள் விபத்துகளும் ஏற்படுது, நிறையா விபத்து.

0: மாற்றங்களுமே ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அரசாங்கமே இந்த கெமிக்கல் ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவோம், இது பேர் மாத்திரைகள் மூலம் இந்த அனிமல் இதெல்லாம் வந்து கருத்தடைகள் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. அது வந்து இன்னும் பைப் லைன் அளவில் தான், அதாவது ஆராய்ச்சிகளோட விளிம்பில் தான் இருக்கே ஒழிய இன்னும் செயல்பட்டு செயல் உருவம் பெற்று வந்து உங்களுக்கு ஃபீல்டுக்கு இன்னும் வர கிடையாது. இதுக்கு நம்ம எப்படி மனிதர்களுக்கு செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த அனிமல்களை பிடிச்சி கருத்தடைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க
1: இல்லை. இப்போ
0: அரசாங்கம்.
1: கருத்தடை ஊசிகள் போடுவாங்கள்ல சார், அது போட முடியுமா வந்து?
0: இல்லை, அதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாலாம் கிடச்சிடாது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு இந்த முறை நான் என் நாய்க்குட்டி போட வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் அது ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே, ஏன்னா 63 நாள் தான் அது குட்டி, அதன் பிறகு குட்டி வந்துடும் உங்களுக்கு. அதனால் முதல் ஒரு 1 வீக்குள்ளே இருந்ததுன்னா சரியான கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் அந்த மாத்திரைகள் கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்து பண்ண மாட்டாங்க. நிறையா மருந்தகங்கள்ல இந்த மாத்திரைகள் கிடைக்கவே கிடைக்கல.
1: இல்ல, மருந்தகங்கள் இல்ல. இப்போ வந்து நம்ம நீங்க சொன்ன மாதிரி கால்நடை மருத்துவ நிலையத்துல போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அப்படி நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அது தெரு நாய்க்கள்ல வந்து நம்ம வந்து இவ்வளவு பெருகிருது, அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்டோம்னா, ஏன்னா எங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ, இல்ல நீங்க கொண்டு வந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தெரு நாய்க்களை வந்து அங்கே வந்து கொண்டு போக முடியாது, ஏன்னா நம்ம பிடிச்சி அதை வந்து கட்டி கொண்டு போக முடியாது. ஏன்னா அது அது பாட்டில் இருக்கும், நம்ம ஏதோ போடுறத சாப்பிட்டுட்டு அது அது பாட்டில் அந்த பக்கம் சுற்றிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு.
0: இல்லை, ஒரு சவாலான விஷயம்தான் தெரு நாய்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கைவிடப்பட்ட நாய்களை வந்து குறைக்கிறது தான் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம வந்து கொட்டிட்டு அந்த குப்பையை க்ளீன் பண்ணுறதை பற்றியே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அது முறையானதே கிடையாது. அதை கொட்டாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம நாயை கைவிடாமல் இருக்கணும். இந்த கைவிடப்பட்ட நாய்கள் இருக்கிறத அரசாங்கம் முன்னெடுத்து அதுக்கு தொடர்ந்து கருத்தடை சிகிச்சை பண்ணி தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
1: சார், நிறைவாக ஒரு கேள்வி, எல்லாரும் எப்படி வந்து இந்த ரேபிஸ் நோயிலிருந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ட்டு?
0: பொதுவாக விழிப்புணர்வு அப்படிங்கிறதே வந்து என்னென்னா, தடுப்பூசி மூலம் தான், தடுப்பூசி தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. முதல் நம்மளை பாதுகாத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நாயோட தொடர்ந்து பயணிக்கிறவங்க, மருத்துவர்களாக இருக்கலாம், கால்நடை மருத்துவர்களாக இருக்கலாம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்கள பணியாளர்களாக இருக்கலாம், நாய் நல விரும்பிகளாக இருக்கலாம், இவங்க அவங்க சைடில் தடுப்பூசி போட்டுக்கணும். ரெண்டு, நாய் வளர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த நாய்க்கு வருட வருடம் தடுப்பூசியை போட்டுக்கணும். இது ரெண்டு விஷயந்தான். நாய்க்கு கடிபட்டுச்சுன்னா கால்நடை மருத்துவத்தை தடுப்பூசி போட்டுக்கணும். நம்ம நாயினால் ஒரு கீறல் ஏற்படுது, நாயினால் நம்மளை நாய் கடிச்சிருது அப்படின்னா நம்ம மருத்துவர்கள்ட்ட போய் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும்.
1: அந்த இடங்களில் வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு, வீட்டில் வளர்க்கும் போதேவும் அப்படின்னு ஒரு வாடை வரும், ஒரு விதமான சூழ்நிலைகள் அசௌகரியங்கள் இருக்கும் அப்படின்னு, இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு கூட வந்து சொல்லி சொல்கிறாங்களே சார், அது எப்படி நம்ம வெளியில் வச்சு பாதுகாத்துக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது நம்ம மாற்று ஏற்பாடுகள் செய்யணுமா?
0: பொதுவாகவே நாய் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்குன்னே உண்டான ஒரு வாடை இருக்க தான் செய்யும். அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நாயை வந்து மாதத்திற்கு 1-2 முறை நம்ம குளிக்க வைக்கிறது, அதுக்கு நாய்க்குன்னே உண்டான ஷாம்பை பயன்படுத்துறது, அந்த ஷாம்பு இல்லை சோப்புகளை பயன்படுத்துறது, அந்த நாய் இருக்க இடத்த முறையான முறையில் ரெகுலராக க்ளீன் பண்ணுறது, உணவு மீதம் வச்சுட்டு அந்த உணவை எடுத்து அப்புறப்படுத்துறது, அந்த நாயோட ரோமம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொட்டும், இதெல்லாம் நம்ம முறையாக பயன்படுத்திட்டோம்னா நாய் இருக்க இடத்தையுமே நம்ம சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்கலாம்.
1: அப்போது வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்குது நாயை வந்து எப்படி பாதுகாக்கிறோம், நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி.
0: ஆமாம், இப்போ ராஜபாளையம் மாதிரியான பகுதிகளில் அந்த ஊருக்கே உண்டான நிறையா இன நாய்கள் இருக்கும். இப்போ ராஜபாளையம் ஆட்டுப்பண்ணை மாதிரி நாய் பண்ணையே வச்சுருப்பாங்க. சத்தத்தை வச்சு தான் சில இடங்களில் இங்கே நாய் பண்ணை இருக்குன்னே சொல்ல முடியும். நம்ம சொல்கிற மாதிரி நம்ம இடங்களில் நிறையா வாடை அடிக்குது, ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பேணிக்கிற நிறைய நாய்ப்பண்ணைகளை நாங்கள் நிறையா கவனிச்சிருக்கோம்.
1: நேயர்களே, இதுவரைக்கும் வந்து ரேபிஸ் இல்லா நாளை நோக்கி அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சிறப்பாக வந்து நேயர்கள் பங்கு பெற்றீங்க. நமக்கான மருத்துவர், அதாவது முனைவர் MS முருகன் அவர்களும் நிறைய தகவல்கள் வந்து சொன்னாங்க நமக்கு. அதனால் ரேபிஸ் இல்லாமல் நம்ம வந்து இருக்கிறதுக்கு நம்மளே வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம நாயை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி உரிய ஒரு விஷயம். இனிமேல் வந்து நம்ம ரேபிஸ் இல்லா நாளை வந்து பார்க்கலாம் அப்படின்னு, அதாவது நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நம்ம வந்து சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி சார்.
0: நன்றி மேடம். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலாக கேட்கலாம். தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தின் கடைகோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஈராக் துணை பிரதமர் திரு ஃபாட் ஹுசைனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்திட்டம் உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்களில் பொது சேவையை மேம்படுத்துவதுடன் வர்த்தக வருவாயையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரைக்கு சொந்தமான இடங்களில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் அதனை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1,12,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த உக்கரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல் மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளை வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைகளின் ஓசையில் சகோதரிகள் மட்டுமே பங்கு பெற்று தங்கள் மனம் விரும்பிய விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழும் நேரமாக இது ஸ்நேகிதியே. சகோதரிகளே பங்கு பெறலாம். 0452 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக சகோதரிகளும் 25 30 171 அனைத்து சகோதரிகளும் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா இணைப்பில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்வது சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: மெல்ல திறந்தது கதவு படத்துல தேடும் தன் பார்வை சாதிக்க சிறுபாவை ஒரு எட்டு வரி இருந்தாலே ரேடியோல சொன்ன பந்தலை நம் பந்தலையில சொன்ன சொல்லிடுறேன் மேம்.
1: சரி சொல்லுங்க.
2: பொருத்தி மாட்டி இறந்து ஓரிரவு பொருத்தி

0: அறுத்திட்டு வந்தோ பறைதருவியாகில் திருத்தேவகம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து
1: அதாவது வர்றது கடகடன் பாடுறது வாய்ப்புக்கு நன்றி நன்றி சொல்லிட்டு கிளம்புறது அவ்வளவுதானே நன்றிமா நன்றி நன்றி நல்ல ஒரு நோக்கம் தான் இணைப்பிழந்ததற்கு நன்றி உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும்

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சிநேகிதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இப்பொழுது இணைப்பில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: வெள்ளிக்கிழமை
0: அப்படின்றதுனால இந்த பாடல்
1: நம்மளுக்கு அதான மேடம். பொம்பளைகளுக்கு சாயங்காலம் ஆயிட்டா விளக்கு போட்டு சாமி
0: நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல்.

0: சகோதரிகளின் மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேரம் 12:17. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இணைப்பில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: வணக்கம் சொல்வது.
1: மேட்டூர் வட்டம் அயம்பலூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலை செல்வீங்கம்மா.
0: சொல்லுங்க சகோதரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்துட்டு ஐயா படத்துல இருந்து ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம், அந்த பாட்டு செம்மையா இருக்குங்கம்மா.
0: நன்றி சாதனா சர்க்கமா.
1: அனைத்து அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும்மா
0: நன்றி, இணைப்பில் வந்ததற்கு
1: நன்றிம்மா.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களை. இப்பொழுது இணைப்பில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: யார் பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: சந்திப்பு படத்துல உன்னைத்தான் நம்பிட்டேன், உன்னையே குண்டிட்டேன்.
0: நன்றி, இணைப்பில்
1: நன்றி.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேயர்களே, சிநேகிதே நிகழ்ச்சி

இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து சகோதரியிடம் பேசுவதற்கு முன்னால் கேட்டுவிடலாம், ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அண்மை நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: हुए यहाँ पर जीत दर्ज कर ली है।
1: राइट, एंड ऑन दैट नोट दोस्तों, अभी के लिए हमारा सफर यहीं पर आकर समाप्त होता है इस अपडेट के अंदर, लेकिन आपके साथ एक बार फिर से दोपहर के 1:30 बजे जुड़ेंगे सारे लाइव अपडेट्स लेकर फ्रॉम द ऑन गोइंग एशियन गेम्स 2026। अभी के लिए मुझे साक्षी मांडवाल और मेरे साथ मोहम्मद शाहिद आजमी को दीजिए इजाजत, दोपहर 1:30 बजे एक बार फिर से आपसे जुड़ेंगे। गुड बाय।
2: நேர்களே, இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியின் அண்மை நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஸ்நேகிரிய நிகழ்ச்சிகள் மீண்டும் அடைவோம். நேரம் 12:36 ஆகிட்டு இருக்கு. யாரை இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க கேட்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
2: யார் பேசுறீங்க? சொல்லுங்க சுமதி, என்ன பாட்டு கேட்கலாம்?
5: புலவன் படத்துல இருந்து மாறி மழை பெய்யாதோ அந்த பாடல்.
2: நன்றி, இணைப்பில் வந்ததற்கு.
5: தேங்க்யூ.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. அகாஷ்வாணி மதுரைவானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு. இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
1: மகாலட்சுமி.
0: சொல்லுங்க ஹரிலட்சுமி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ரஜினி பாட்டு, தங்கம் மீனாட்சி போடுறது படம் போடுறது பாட்டு, அண்ணாத்த படத்துல இருந்து.
0: அண்ணாத்த படத்துல இருந்து. நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
1: நன்றிமா.
0: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, நேரம் 12:47 ஆகிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல இப்ப இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம். என்னங்க ஒரே புன்னகையோட என்ன வணக்கம் சொல்றதுன்னு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சோ. சொல்லுங்க, யார் பேசுறீங்க? எல்லாரும் நலமா இருக்கோங்கம்மா. என்ன பாட்டு கேக்கலாம்?
1: எனக்கு தாய் வீடு படத்துல இருந்து அடியே கொடியே ஆடடி அந்த பாடல் கேக்குமா?
0: இன்னும் கொஞ்சம் பாடலாமே.
1: நன்றி,
0: இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நம்ம நேர்கள் அனைவருக்காகவும்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைப்பு இல்லைனையா காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நாடோடி மன்னர்களே வணக்கம்.
0: சரி, கேட்டுருவோமா? நன்றி, இணைப்பில் வந்ததற்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: வளம் வந்தது சிநேகிதிய நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன் அம்பிகா. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் வசந்த கானங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள், காலத்தால் அழியாத கானங்கள் என்றென்றும் கேட்டுக்கொண்டே இருக்க விரும்பும் கான

பூவை கொண்டு குழங்கி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே, காதல் பேச வந்தவளே, எட்டி எட்டி நின்று நின்று சாதிப்பதென்ன இருட்டிலே, பட்டு காட்ட

பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா, நெருங்க இன்பம் தந்தவனா.

நேரம் 1:08 ஆயிடுச்சுங்க. வசந்த கானங்களை நமக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வசந்தமாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது வசந்த கானங்கள். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தால்

0: இதைகள்
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கண்ணம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்

0: அழகு
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தான்.
2: வசந்த கணங்கள் கேட்டுக்கோம். நேரம் 1:15 ஆயாச்சுங்க. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வர எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள் என்றென்றும் கேட்டுக்கொண்டே இருக்க விரும்பும் கானங்களாக அடுத்ததாக ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

இனிமையான பாடல்கள், மனம் விரும்பும் பாடல்களாக நேரம் 1:22 கேட்டுட்டு இருக்கோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. வசந்த கானங்கள், வசந்த கானங்களில் அடுத்ததாக குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:26 வசந்த கணங்கள் கேட்டுருக்கோம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வெண்ணிறாடை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அண்மை தகவல் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: என் வீட்டில் இருக்கிற ஜூலியும் உங்கள் சன் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறாங்க.

0: நேரம் 1:37 நிமிடங்கள். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வர எஃப்எம் 100.9 இப்போ நம்ம கேட்க போறது என்னது?
1: அதாவது நம்ம பண்பலை சார்பாக தினமும் வந்து 3 கேள்விகள் கேட்டுட்ருப்போம். அந்த 3 கேள்விகளுக்கு சரியான விடை சொல்லக்கூடிய அந்த பரிசு பெறக்கூடிய அந்த வெற்றியாளர்கள் யார் யார் யார் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
0: பரிசுன்றது என்னன்னு சொல்லிடலாமா?
1: நம்மளுடைய கைதட்டலும் பாராட்டுகளும்.
0: கண்டிப்பாக, அது மட்டும் இல்லை, உங்களுடைய பேர் உங்கள் ஊரோட பேரும் இடம்பெறும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். அதை வாசிக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம், கேட்குறதுல உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடலாம். 3 கேள்விகள், அந்த 3 கேள்விகள் எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னா, முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே, அதாவது பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும். இரண்டாவது என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் சினிமா பற்றின விஷயங்கள் இருக்கும், நீங்கள் அதில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள் அதில் சொல்லணும். அடுத்தது 3வது 10 அப்படின்னா உங்கள் சார்ந்த ஒரு கேள்விகளாக இருக்கும். மொத்தத்தில் 3 கேள்விகள் கேட்போம். 3 கேள்விகளுக்கான பதில்களை யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டுடலாமா?
1: கண்டிப்பாக, அவங்கள விட நாங்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அந்த சரியான பதில் சொன்ன.
0: ஆமாம்,
1: யார்
0: முதல்ல 3 கேள்விகள் என்னன்றத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படக்கூடிய விலங்கு எது அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது வந்து 3 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததா வந்தது தனிமைன்றது பலமா பலவீனமா அப்படின்றத கேட்டிருக்காங்க.
1: ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். 3 எழுத்து அப்படின்னா எக்கச்சக்கமான படம் இருக்குது, அப்படி அப்படி எக்கச்சக்கமா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா திரும்பவும் சொல்றேன், 3 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் படம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. திரைப்படங்கள் அப்படின்றது கேட்கல. அதனால நம்மளுடைய நேர்கள் நிறைய திரைப்படங்களை வந்து எழுதி வரிசையா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுல இருந்து ஒரே ஒரு படத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம். சரி, உதாரணத்துக்கு நம்ம வந்து அடுத்து சொல்லிடலாம், நேரம் குறைவா இருக்குது. குடுவாஞ்சேரியிலேருந்து கனகராஜ் அவங்க வந்துட்டு புரட்சி தலைவர், அவங்க நடித்த திரைப்படத்தில் வந்துட்டு நிறைய படம் சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அதில் ஏதாவது ஒன்று தான் சொல்லுவோம். குமாரி படம் சொல்லியிருக்காங்க. பாலைவன கப்பல் அப்படின்றது ஒட்டகம் அப்படின்றத சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வீரத்துறை அரியலூர்லேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்க 3 எழுத்து திரைப்படத்தில் தான் அழகி படம் சொல்லியிருக்காங்க. ஒட்டகம்ன்றத சரியாக சொல்லியிருக்காங்க. தனிமை பலமாக பலவீனமானு கேட்டதுக்கு மற்றவர்களை சார்ந்து வாழாமல் நம்மளுடைய முடிவை நம்மளே எடுத்தோம் அப்படின்னா அதுவும் துணிச்சலாகவும் ஒரு நம்பிக்கையும் தருது அப்படின்னா தனிமைதான், அது என்னைக்குமே அது ஒரு பலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் வந்து 3 எழுத்து திரைப்படம் பில்லா அப்படின்றதையும் அவன் ஒட்டகம்ன்றத சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மதுரை ஆண்டாள்புரத்துலேருந்து சுவாமிநாதன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இளையராஜா அவங்களுடைய இசையில் வந்த ஈட்டி திரைப்படம் வந்து அப்படின்றது 3 எழுத்து சொல்லியிருக்காங்க. ஒட்டகம்ன்றதையும் சரியாக சொல்லியிருக்காங்க. தனிமை பலமா பலவீனமா அப்படின்னு கேட்டதுக்கு பலம் தான், அப்போ தான் பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மதுரை சண்முக சுந்தரம், அவங்க 3 எழுத்து திரைப்படம் பாட்ஷா சொல்லியிருக்காங்க. ஒட்டகம்ன்றத சரியாக சொல்லியிருக்காங்க. தனிமை நம்ம யார் அப்படின்றதையும் நம்மளுடைய நிறைகுறைகள் எல்லாமே சுட்டி காட்டும் அப்படின்றது எல்லாமே தனிமைதான்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வில்லியம் வந்து மைக்கேல் பாளையத்திலிருந்து 3 எழுத்து திரைப்படம் காதல் அப்படின்றதையும் சரியான பதில் ஒட்டகம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பலவீனம் சொல்லியிருக்காங்க, தனிமைன்றது அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. அடுத்தது அப்துல் ஜலீல் பட்டாளம், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழகி திரைப்படம் சொல்லியிருக்காங்க. பாலைவனம்ன்றத சரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது மதுரை சந்தைப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பரிசு திரைப்படம் அப்படின்றத அந்த 3 எழுத்துக்காக திரைப்படத்திற்காண்டி சொல்லியிருக்காங்க. ஒட்டகம்ன்றத சரியாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தனிமை பலமாக பலவீனமானு கேட்டதுக்கு பலவீனம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் தனிமையிலிருந்தால் தான் நம்ம சிந்தித்து செயல்பட முடியும்ன்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாபு முள்ளக்காடு வந்து ஈட்டி திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தனிமை பற்றி

0: பண்ணும்போது அதை நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்தில் வந்து வீரசுந்தரி வந்து மூன்று எழுத்து திரைப்படத்துக்கு அயன் திரைப்படம் சொல்லியிருக்காங்க, ஒட்டகம்ன்றத சரியாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் தனிமை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது எப்படின்னா அந்த தனிமைன்றது இருபுறத்தில் வந்து கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தி மாதிரியாக உங்களை செதுக்கிரி வைக்கிறதுக்கும் அது நீங்களே அறிந்து கொள்ள பயன்படுத்தினா தனிமை என்றைக்குமே பலம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் யுவனேஸ்வரத்தில் வந்து NM சுமதி பில்லா திரைப்படமும் ஒட்டகம்ன்றத சரியான பதிலாகவும் பலம் தனிமைன்றது பலம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. கைத்தறி நகர் வந்து RS வாரகன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிகில் திரைப்படத்தையும் ஒட்டகம்ன்றத சரியானதாகவும் நாம் அறிவதற்கு பலமாக தான் இருக்கணும், அதை பயன்படுத்தணும், தனிமையில் நம்மளை பற்றி நம்ம சிந்திக்கும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை நம்ம உணர முடியும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய பலத்தையும் உணர முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தனிமையில் இருந்தோன்னா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை நம்ம தனிமையில் இருந்து சிந்திக்க முடிவெடுக்கிறதுக்கு இந்த தனிமை தான் உதவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
1: அதாவது நம்ம நேயர்கள் வந்து ஒரே தத்துவ மழையை பொழிஞ்சு தள்ளியிருக்காங்க இல்லையா?
0: ஆமாம். அன்பு ராணி அவங்க வந்து பாட்ஷா திரைப்படம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது BS ஜனார்த்தனன் திருநகர்லேருந்து மதுரையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. பிரியா திரைப்படம் சொல்லியிருக்காங்க, ஒட்டகம் சரியாக சொல்லியிருக்காங்க, தனிமைன்றது பலவீனம்ன்றத சொல்லியிருக்காங்க. அனந்தநாயகி மதுரையிலேருந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, சாதனை திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க, ஒட்டகம்ன்றது சரியான பதிலாகவும் தனிமை பலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சின்னத்துறை நாணி திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, மூன்று எழுத்து திரைப்படத்தில் ஒட்டகம்ன்றது சரியாகவும் அடுத்தது தனிமை எப்படி அப்படின்னா ஒரு சிம்பிள் கட்டியிருக்காங்க, தம் பிரிண்ட் பலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி வந்துட்டு மூன்று எழுத்து அம்மா திரைப்படம் சொல்லியிருக்காங்க, ஒட்டகம்ன்றது சரியான பதில் சொல்லியிருக்காங்க. தனிமை பற்றி சொல்லும் போது தனிமைன்றது ஒரு கத்தி மாதிரி காய்கறியை நறுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், இன்னொன்று கையை வெட்டிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், அப்போ நம்மளை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்தது அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது மதுரை திருநகர்ந்து உஷா முத்துராமன் கஜினி திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, ஒட்டகம்ன்றது சரியாக சொல்லியிருக்காங்க, விரும்பினால் பலம் இல்லை என்றால் பலவீனம்ன்று சொல்லியிருக்காங்க. மதுரை குமரன் காலனி மணிமாலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அழகிய திரைப்படமும் ஒட்டகம்ன்றது சரியான பதிலாகவும் தனிமைன்றது பலம்தான்றதையும் சொல்லியிருக்காங்க. முகமது ரஃபீக் அவங்க வந்து தவசி திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க மூன்று எழுத்துக்கு. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து சித்தா திரைப்படத்தையும் அதே மாதிரி ஒட்டகம்ன்றத சரியான பதிலாகும், எழுத்தாளர்கள் கலைஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்களுக்கு தனிமையான சூழ்நிலை தேவை, அவங்களுக்கு தனிமை தான் பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், தனிமை பலமா பலவீனமா?
1: அதாவது நம்ம நேயர்கள் சொன்ன மாதிரி தான், தனிமை என்பது கத்தி மாதிரி யார் கையில் கிடைக்குது அப்படின்ற பொறுத்து தான் அந்த தனிமை. குலகாரம் கையில் கிடைச்சா அது என்னவா மாறும், இல்லை ஒரு மருத்துவர் கையில் கிடைச்சா அது உயிரை காப்பாற்றும் இல்லையா?
0: இந்த சிச்சுவேஷனில் தனிமையில் இனிமை காண முடியுமான்ற பாடலை கேட்டலாமா?
1: கேட்கலாம்.

0: நம்ம வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜில் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். தனிமை பலமா பலவீனமா அப்படின்ற கேள்விக்கு மன்னார்குடியைச் சேர்ந்த சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனிமையை ஒரு வாய்ப்பாக பார்ப்பவர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம், தனிமையை ஒரு பாரமாக அல்லது நிராகரிப்பாக நினைப்பவர்களுக்கு அதுவே பலவீனமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை கைத்தறி நகர் பகுதியைச் சேர்ந்த வாசுகி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிமை என்பது பலமே தவிர பலவீனம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டைலாக் ஞாபகம் இருக்குது, என்ன அப்படின்னா, தனியாக இருக்கிறது வேற தனிமையில் இருக்கிறது வேற அப்படின்னு ஒரு சினிமா டைலாக் இருக்கும் தெரியுமா, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம்.
1: நீங்கள் சொல்லுங்கள், தனிமையாக இருக்கிறது பிடிக்குமா பிடிக்காதா, பலமா பலவீனமா?
0: என்னை பொறுத்த வரைக்கும் தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். தனியாக இருப்பது வேற தனிமையில் இருப்பது வேற.
1: பிடிக்கும்னு சொல்கிறேன், பலமா பலவீனமா?
0: என்னை பொறுத்தவரை பலம் தான், அது நம்ம பயன்படுத்துற மாதிரி. ஏகாந்தம்னு கவிதையில சொல்லணும்னா, ஏகாந்தமா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்
2: சொல்றது வந்து தனிமையில இனிமைக்கான முடியும், தனியா இருந்தா ஜாலியா இருக்கும்.
1: சரி, நம்ம நேயர்கள் வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத கேட்டுடலாம் சரிங்களா. பொன்னியம்மேடு வண்ணை கணேசன் அவங்க வந்துட்டு மூன்று எழுத்துல வந்து பில்லா திரைப்படம் சொல்லியிருக்காங்க, ஒட்டகம்ன்றது சரியா சொல்லியிருக்காங்க. அடுத்தது தனிமை பத்தி சொல்லும் போது, சில விஷயங்கள்ல தனிமை பலமாகவும் சில விஷயங்கள்ல தனிமை பலவீனமாகவும் இருக்கும், அது மனநிலையை பொறுத்தது அப்படின்றது சொல்லிருக்காங்க. அடுத்தது மதுரை மேல கோயில் குடியிலிருந்து சிவா பாண்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முத்து திரைப்படம் சொல்லியிருக்காங்க, ஒட்டகம்ன்றத சரியான பதிலாகவும் தனிமை இனிமை அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது எஸ் ஆர் ஹரிஹரன் பழனி திரைப்படத்தை பற்றி இந்த மூன்று எழுத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி அவங்கன்னா அன்பு திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க மூன்று எழுத்துக்கு. அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து மெட்டி அப்படின்ற ஒரு திரைப்படத்தையும், ஒட்டகம்ன்றத சரியான பதிலாகவும் பலவீனம்தான் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கலைத்துறை ராஜன் அவங்க பரிசு திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க மூன்று எழுத்துக்கு. அறந்தாங்கி ஐயப்பன் அவங்க வந்துட்டு தோழா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க, தோழான்றது ரெண்டு எழுத்து தான், அதனால் அவங்க இன்னொரு படத்தையும் திமிரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, அதுதான் திமிரை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரை தனிமைன்றது பலமே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏ ஹரிஹரன் முத்துராமன் அவர்கள் நடித்த உயிர் திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சிவராமன் துவரிமான்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரமணா திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது தனிமை பற்றி சொல்லும் போது ஒட்டகம்ன்றதையும் சரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது தனிமை பற்றி சொல்லும் போது, தனிமை தேவையான நேரத்தில் பலம், தேவையற்ற நேரத்தில் பலவீனம். நமக்கு சொல்லி இருந்து வாய் வலிக்குது, அவ்வளோ அவ்வளோ பேர் பதிவிட்டிருக்காங்க,
0: பெருசாக
1: இல்லை, நேரம் குறைவாக இருக்குது, அதனால் நம்ம கடற்கடை வாசித்தரலாம். தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து பரிசு திரைப்படத்தை பற்றியும், ஒட்டகம் சரியான பதிலாகவும் தனிமை எப்போதுமே பலம்தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாவட்டம் நிரவி ராஜவேல் அவங்க வந்து திமுரு திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து த சோமசுந்தர பிரபு அவங்க வந்து பாசம் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க, ஒட்டகம்ன்றது சரியான பதிலும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபாட்டிமா பகீர் முகமது அவங்க வந்து உயிரை திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. ஆர் சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து இருக்காங்க, அவங்க வந்து முத்து திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தது கன்னியாகுமரிலேருந்து வேணுகுமார் அவங்க முத்து திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்ல மறந்துட்டோம், ஆர் சோமசுந்தரம் சிவபுரி வந்துட்டு முத்து படத்தையும் சொல்லியிருக்காங்க, ஒட்டகம்ன்றதையும் சரியாக சொல்லியிருக்காங்க, பலம்தான் பலவீனம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாயாண்டி ஞானகுரு அவங்க பாட்ஷா திரைப்படத்தையும், ஒட்டகம்ன்றது சரியானதாகவும். அடுத்ததாக, தனிமை என்பது நம்மை நாமே அறிந்து கொள்ள முடியும், இது தன்னம்பிக்கை வளர்க்க கொடுத்து அஞ்சுபவராக இருந்தால் அந்த பயமே கொன்றுவிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மதுரை ஜீவநாதன் அவங்க வந்து வீரம் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க, ஒட்டகம்ன்றத சரியாக சொல்லியிருக்காங்க, தனிமை பலவீனத்தை உண்டாக்கும் மன உளைச்சலை தரும் அப்படின்றதுக்காங்க. ஒத்தக்கடி புஷ்பலதா அவங்க சாரதா திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. தனிமை பற்றி சொல்லும் போது, தனிமை நம்மை வலுப்படுத்தும், நல்லா வலுப்படுத்துமா, அதே மாதிரி பலம்தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மதுரை அனுப்பானடியிலேருந்து குருபரன் அவங்க சாந்தி திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க, துணிந்தவனுக்கு பலம் பயந்தவனுக்கு பலவீனம் அவரவர் மனதை பொறுத்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சத்தியமூர்த்தி காமராஜ் அவங்க வந்து வள்ளி திரைப்படத்தை சொல்லி

0: இருக்காங்க, தனிமை பலமே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது இன்னும் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வெயிட்டே இருக்குது. மதுரை கைத்தறி நகர் சூரிய நாராயணன் வந்து அவங்க சாந்தி திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒட்டகம்ன்றத சரியான பதில் சொல்லியிருக்காங்க. வாசன் அவங்க வந்து ஒட்டகம்ன்றத சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அறந்தாங்கி ஐயப்பன் அவங்க வந்து திமுரு திரைப்படத்தையும் ஒட்டகம்ன்றது சரியாகவும் பலமே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அவங்க வந்துட்டு ஒட்டகம் அப்படின்றத சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன் அவங்க வந்து தனிமை பற்றி சொல்லியிருக்காங்க. தனிமை என்பது பலம்தான், பலவீனம் கிடையாது. தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு கேட்டால் முடியும், மனநிலையை பொறுத்தது அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு பாட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆறுமுக பெருமாள் குருசாமி அவங்க இனிது இனிது ஏகாந்தம் இனிது அவையார் சொன்னது வரிகளில் வந்துட்டு சொல்லிட்டு ஏகாந்தம் அப்படின்றது தனிமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சீர்காழி சிவ சண்முகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிமை வாழ்க்கை மிகவும் சிரமமானது, அது வாழ்க்கை குடும்பத்துடன் வாழக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஒரு மனிதன் முழுமை அடைவது குடும்பத்தோடு இருக்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நமக்கு திருப்பி கேட்டுக்காங்க. இதில் நாங்கள் என்ன சொல்ல இருக்குது, நீங்கள் சொல்கிற கருத்துக்களை நாங்கள் பதிவிடுறோம். அடுத்தது எல்எஸ்எஸ் சங்கரலிங்கம் மாதிரி வந்து ஒட்டகம்ன்றது சரியான பதிலாகவும் பலம் மற்றவர்களையும் வந்து நம்மளை வந்து தனிமைப்படுத்தினால் அது வந்து ரொம்ப பலவீனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பலம் தான், மற்றவர்கள் நம்மளை தனிமைப்படுத்தினா அது பலவீனம் இருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அவங்க வந்து தனிமைன்றது பலம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் செல்வராஜ் அவங்க வந்து ஒட்டகம்ன்றது சரியான பதிலாகும் பலவீனமான பலம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
1: இதென்னது பலவீனமான பலம்?
0: ஆமாம், நேர்கள் சொன்னால் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்றணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷினி பிரகாஷ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒட்டகம்ன்றது சரியான பதில் சொல்லியிருக்காங்க. என் வி ரோஹிணி தேவி ஒட்டகம்ன்றது சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சங்கர் மீனா அவங்களும் ஒட்டகம்ன்றத சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க ஒட்டகம்ன்றத சரியானதாகவும் தனிமை பற்றி சொல்லும் போது தனிமை கொஞ்ச நேரம் தான், நிறையா நேரம் நிறைய நாள் அப்படின்னா அது கொஞ்சம் போர் அப்படின்ட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் பாபு வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒட்டகம்ன்றத சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராஜபாண்டியன் கண்மாய்பட்டியிலேருந்து ஒட்டகம்ன்றது சரியான பதிலாகும் தனிமை பலவீனத்தை உண்டாக்கும் மன உளைச்சலை தரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சு எல்லா பேர்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டோம் அதுக்கான பதில் நாளைக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சந்திப்போம் நேர்களே.

0: 57 நிமிடங்கள் ஆயாச்சு, நிறைய பகுதிக்கு நெருங்கிட்டே இருக்கும் நம்ம முகநூல் பக்கத்தில். இன்னைக்கு என்ன கேள்விகள் வந்து பதிவிட்டிருக்கோம், இதற்கான பதிலை நாளைக்கு தான் நாங்கள் அவங்களுடைய பெயர், நேர்களுடைய பெயர்கள், ஊரோட பெயர்கள் நம்ம சொல்கிறதுக்காண்டி காத்துட்ருக்கோம். அப்போ நேர்கள் காத்துட்ருப்பாங்க. அப்போ அந்த மூன்று கேள்விகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, பொது அறிவு சம்மந்தப்பட்டது, தமிழ் திரைப்படம் பற்றி சம்மந்தப்பட்டது, அடுத்தது நம்மளை சந்தந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். ஓகேவா? இந்த மூன்று கேள்விகள் என்ன என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள்.
1: அதாவது இந்த மூன்று கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, உங்கள் பொழுதுபோக்கு என்ன அப்படின்ற கேள்வியும், நிலா நிலவு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் பற்றியும், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார், ஏன் அப்படின்றதும் நல்லா கவனிச்சு பாருங்க. யாருன்னு மட்டும் சொன்னால் பத்தாது, அதற்கான காரணத்தையும் நம்மளுடைய நேயர்கள் நம்மளுடைய மதுரை பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் கீழே கமெண்ட்ல சொல்லணும்.
0: வசந்த கானகர் நிறைவேறுகிறது. முகநூல் பற்றிய எல்லா விஷயங்களையும், பெயர்கள் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டோம். அனுப்பின எல்லா நேர்களும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடைபெறுவது
1: சிவசங்கரி
0: மற்றும் கிளாரா.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வணக்கம் நண்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல தொடங்குவது தெம்மாங்கு பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா இசைக்கும் பாடல். முதல் பாடலாக கோயில் காலை திரைப்படத்திற்காக

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திற்கான பாடல் தாங்க கேட்க போறோம். மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

அசைத்துக் கொண்டிருப்பது தெம்மாங்கு பாடல். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 105.9 மெகாஹெர்ட்ஸ்ல நேரம் 2:41. அடுத்ததா என்ன பாட்டு தான் காத்துட்டு இருக்கீங்க? வீர தாலாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 2:46 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 009 மெகாஹெர்ட்ஸ்ல இது தெம்மாங்கு பாடல். அடுத்ததா பரம்பரை திரைப்படத்திலிருந்து தாங்க ஒரு பாடல் கேட்க போறோம்.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
1: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்டு ரசித்தது தெம்மங்கு பாடல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
5: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கூடலூர் பசார் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அவலாஞ்சி, நடுவட்டம், தேவாலா, ஹாரிசன், உட்பிரையர், மேல்பவானி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், சிறுவாணி அடிவாரம், எமரால்டு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராம

0: நதுபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். பலத்த காற்றுடன் மழை தமிழ்நாட்டின் பல இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யக்கூடும். 28ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை அதிகள வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இன்று மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3:20. செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேக்கா தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக்கா ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக்கா அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

நேரம் 3:03. நேர்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நெஞ்சின் பாரம் கரைந்து போக, நினைவின் அலைகள் ஓய்ந்து போக, வார்த்தைகள் இல்லாத மௌன மொழியில் உயிரை தொடுது அந்த மாயப்பாட்டு, இந்த மெல்ல வரும் பாட்டு.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: Yeah, Akashvani, that's lit.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:37. நேர்கள் இணைந்திருப்பது மெல்ல வரும் பாட்டில்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு

9597134428 மற்றும் 0452253136. நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேரம் 3:43. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். ஆக்ஷன் திரைப்படத்திலிருந்து

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேக தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 27.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்க விருப்பது அட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் இந்தியா நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: வசந்தன்கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 4:05. வணக்கம் நேர்களே. வணக்கம்.
5: வணக்கம்.
4: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம். நம்ம நேயர்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு தான் நம்புறோம்.
4: ஆமா இல்லையா? பின்ன ஆமா, இப்ப ஆட்டக்களம் வந்தாச்சு. வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களத்துல தான் நம்ம இப்ப விளையாட காத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த கேம், இந்த கேம், அந்த கேம், இந்த கேம்லாம் கிடையாது. எல்லா கேமும் ஒரு கேமா இன்னைக்கு நம்ம விளையாட போறோம்.
5: இந்த கேமோட பேரு என்ன அப்படின்னா,
4: ஒரு கேமுக்கு இந்த விளையாட்டு அப்படின்ட்டு நம்ம வச்சிருப்போம், சரிங்களா? அதே மாதிரி 1-10 வரைக்கும் இந்தந்த விளையாட்டுக்கு இந்தந்த எண்கள் அப்படின்ட்டு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். நேர்கள் என்ன நம்பர் சொல்றாங்களோ, அவங்களுக்கு பிடித்தமான நம்பர் சொல்றாங்களோ, அந்த விளையாட்டை அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அவங்க அதை
5: விளையாட்டு விளையாடணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பெயர் சொல்லிடலாமே.
4: சுமையா மற்றும்
5: சிவசங்கரி.
4: சரி, இப்ப நேர்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், என்னென்ன விளையாட்டெல்லாம் இவங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே சொல்லிருங்க என்னென்ன விளையாட்டெல்லாம் இந்த நம்ம விளையாடுற 10 இருக்கு.
5: அதாவது இந்த 1-10 வரைக்கும் என்னென்ன விளையாட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நாப்பிரல்சி, அதாவது டங் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டங் ட்விஸ்டர் இருக்கும், பீட் பாக்ஸிங் இருக்கும், ஹம்மிங் இருக்கும், பாட்டு பாட சொன்னா நீங்க பாட்டு பாடணும், ஆட மட்டும் சொல்ல மாட்டோம், ஏன்னா இது டெலிவிஷன் கிடையாது, ரேடியோ அப்படின்றனால பாட்டு பாடலாம், டயலாக் பேசலாம், இசைக்கடி அப்படின்ற விஷயமும் இதில் வந்து இருக்குது. ஸோ நேயர்கள் அவங்களுக்கு பிடித்தமான 10 ஒரு நம்பரை சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான கேமை நம்ம சொல்லுவோம், அட்டகாசமாக அவங்க விளையாடுவாங்க.
4: ஆமாம், சரி, ரெடியாக காத்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேயர்களுக்கு வந்து எண்கள் வந்து மறந்து போயிருக்கலாம். 25-30-70, 25-30-71 ஆகிய எண்களை தொட்டு 0-4-5-2 என்ற மதுரை முன்னிணைப்புடன் அழைக்கலாம். இப்போ நம்மளுக்காக பேச காத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு நேயர். யார், எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக, வணக்கம். வணக்கம்.
6: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம்.
4: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
6: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
4: சௌக்கியமா இருக்கோமா? எல்லாரும் விளையாட தயாரா இருக்கீங்களா?
6: தயாரா இருக்கேன் மேடம். 10 நம்பர் ஒண்ணு சொல்லு.
4: சொல்லிருங்க, கேக்கலாம்.
5: உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்லுங்க. 10
6: எனக்கு வந்து நம்பர்
4: 3. என்ன விளையாட்டு?
5: முதல் நேயர் உற்சாகமான நேயர் அப்படின்றனால நம்ம அவங்களுக்கு ஈஸியாவே சொல்லிடலாம். யார் தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை. ஐயோ, நம்மளுக்கே ரோல் ஆகுது. இத கொஞ்சம் வேகமா ஒரு 3 சொல்லுங்க பாப்போம். யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை.
6: யார் தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச

0: சட்டை, இது எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? இது எங்க தாத்தா தச்ச சட்டை.
1: விட்டா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: முதல் நேரி ரொம்ப அட்டகாசமா விளையாண்டாங்க. நிகழ்ச்சியிலேயே கூட அடுத்த நேரி யார் வருக? வணக்கம்.
1: 25 30 170 25 30 170 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 04 5 2 என்ற மதுரை முன் இணைப்புடன் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல 10 என்றதுக்குள்ள அப்படின்றதா சொல்லிட்டு இருக்கும். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வருக வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
3: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
2: ஓகே ஓகே. உங்களுக்கான எண் என்ன? 10 நம்பர் ஒண்ணு சொல்லுங்க.
3: 10
2: இப்போ நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்க அகில இந்திய வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கீங்க. இப்போ இந்த ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை எப்படி தொகுத்து விளங்குவீங்க?
3: வணக்கம், மதுரை வானொலி ஆட்டக்கலம் நிகழ்ச்சி 4 ஆரம்பமாகிறது. வரும் நேயர்கள் வரலாம். நமது தொலைபேசி நம்பர் இதுதான்.
2: ஒரு நாள் ஆர்ஜே, ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் ஆர்ஜேவா கூப்பிடணும். வேலாயுதம் சார கூப்பிடலாம் நினைக்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதாவது ஆட்டக்கலம் நிகழ்ச்சி அப்படியே பரபரப்பா சூடு பிடிச்சு போயிட்டே இருக்கு. இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் வருக? வணக்கம்.
4: இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைவது கேகேஆர்ல இருந்து மணிகண்டன்.
2: மணிகண்டன்
1: ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: அடியா இருக்கேன்.
1: ஒரு எண் சொல்லலாமே.
4: 1 to 10 5
1: உங்களுக்காக என்ன அப்படின்னு சொன்னா ஒரு டயலாக் தான்.
2: டயலாக் இப்ப அந்த டயலாக் வந்து பிளே ஆகும். அந்த டயலாக் நீங்க அப்படியே திருப்பி சொல்லணும்.
5: மிஸ்டர் கோபிநாத், நான் தான் பெரியவன் யாரும் நினைச்சிடக் கூடாது. அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான்.
1: கேட்டீங்களா?
4: கேட்டேன். ரஜினிகாந்த் வசனம். அது அப்படியே சொல்லணுமா?
1: ஆமா அப்படியே சொல்லணும். உங்க பேர் என்ன? அது உங்க பேரோட சொல்லுங்க. அப்படி இல்லனா நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிற மாதிரி
4: இன்னொரு டீம் சொல்லுங்க. போடுங்க அதை
1: இன்னும் ஒரு முறை.
5: மிஸ்டர் கோபிநாத், நான் தான் பெரியவன் யாரும் நினைச்சிடக் கூடாது. அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான்.
1: கேட்டீங்களா?
4: கேட்டேன். மிஸ்டர் கோபிநாத், நான் தான் பெரியவன் என்று நினைக்க கூடாது. அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்பான் நினைக்கணும்.
1: அருமை அருமை. ஐயா உங்க பேர் இன்னும் ஒரு முறை சொல்லிருங்க.
4: கேகேஆர்ல இருந்து மணிகண்டன்.
1: நன்றிங்க நன்றிங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. நேரம் 4:10:50 ஆயிட்டிருக்க வேலையில ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது ஆட்டக்களத்தில்

0: வசந்த் அண்ட் கோ.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
2: உன்னாலே உன்னாலே பின்னால சென்றேனே.
3: நேரம் மாலை 4:15 நேயர்கள் இணைந்திருப்பது வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

0: வசந்த் அண்ட் கோ. 8-300-37-57-57
1: 4:16 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல. இது அட்டக்களம். வசந்த் அண்ட் கோ வழங்கும் அட்டக்களத்துல தான் நம்ம விளையாண்டுகிட்டே இருக்கோம்.
2: 10 நம்பர் 1 சொல்லு, அதுதான் நம்மளுடைய கேம். இப்போ நேயர்கள் வரிசையை வந்துட்டு இருக்காங்க. இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர் யார்? வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரையில இருந்து மணிமாறன் பேசுறேன்.
2: மணிமாறன் சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: என்ன சொல்றீங்க?
3: நம்பர் 1 மேடம்.
1: 1. அப்ப பீட் பாக்ஸ் பண்ண தயாரா இருக்கீங்களா?
3: ஐயோ,
2: மாட்டிக்கிட்டீங்களா?
1: எனக்கு வந்து சோதனையான்றீங்களா?
3: மேடம்
2: வெறும்
1: ரொம்ப சந்தோஷங்கய்யா. ஏதோ ஒன்னு பண்ண சொன்னா ஏதோ ஒன்னு பண்ணிட்டாரு. அடுத்த நேர்மைக்கு நன்றி.

0: அடுத்த நேர் காத்துச்சுக்காங்க. வருக வணக்கம்.
1: மல்லிகாரமம் அறுப்புக்கோட்டை முருகாரம் மாவட்டத்துல இருந்து.
0: வணக்கம், விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சரி, எந்த எண் சொல்லுங்க, விளையாண்டலாம்.
1: நம்பர் 9.
0: உங்களுக்காக என்ன அப்படின்னா இசைக்கடி. விளையாட தயாரா?

0: நீங்க கூடுதல் சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் கூடுதலா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளர் பாடி காட்டிருங்க.
1: மக்கா மசின் வருதுமா?
0: ஆமா மக்காச்சோளம்.
1: அதுக்கு மேல வரல.
0: மக்காமிஷி
2: நீங்க அப்படியே பாடிடலாமே சுமையா.
0: வேணா அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
2: எஸ்கேப் ஆயிட்டாங்கப்பா.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் ஆலமட்டில இருந்து எஸ் ராமர்.
2: ராமர் சார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: அருமையா நிகழ்ச்சி, செம்மையா கேட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா நிறைய பேர் கேக்குறோம்.
0: நன்றிங்க. நன்றிங்க. சரி சொல்லுங்க, எந்த எண் சொல்ல போறீங்க?
3: நம்பர் 3.
0: 3 நாபிரல்.
2: நாபிரல்சி. உங்களுக்கான அந்த டங் ட்விஸ்டர் என்னன்னு பார்க்கலாமா?
3: புரியல என்னது மேடம்?
2: அதாவது நம்ம தமிழ்ல வந்து நாபிரல்சி, இங்கிலீஷ்ல வந்து டங் ட்விஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க அதை அப்படியே கேட்டுட்டு ரிப்பீட்டா சொல்லணும். ஓகேவா?
3: ஓகே மேடம்.
2: வேகமா சொல்லணும்.
3: சரி மேடம்.
2: என்ன சொல்லலாம்? ஓடுற நரியில ஒரு நரி, கிளநரி கிளநரி முழுகுதுல ஒரு படி நரமுடி. இத வேகமா சொல்லுங்க பாப்போம்.
3: ஓடுற நரியில ஒரு நரி, கிளநரி கிளநரியில ஒரு முடி நரமுடி.
2: கிளநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. வேகமா சொல்லுங்க.
3: ஓடுற நரியில ஒரு நரி, கிளநரி கிளநடி முதுகுல ஒரு முடி நரமுடி.
0: ஒரு பிடி நரமுடி. சரி விடுங்கப்பான்றீங்களா?
2: ஒரு வார்த்தை தானே. ஆக ரொம்ப அருமையாக முயற்சி செஞ்சீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம்.
4: ஆம்பளன்னா காதலிச்ச பொம்பல, கவுத்து புட்டு போனால நஞ்சு தாங்கல. நான் ஆம்பல நான் காதலிச்ச பொம்பல, கவுத்து புட்டு போனாலேன்னு நஞ்சு தாங்கல. நான் தினமும் எங்கற என் நெஞ்சுல உன தாங்கற, நீ பார்க்காமலே போனதாலே நொந்து சாகறேன்.

0: நேரம் 4:24 ஒண்ணுல நீங்களே சொல்லிருங்க.
1: ஒண்ணுல நம்ம ஸ்டேஷன் ஐடிதான் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதிரடியான அட்டகாசமான வசந்தனுக்கு வழங்கக்கூடிய ஆட்டக்கழம் நிகழ்ச்சி தான். இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோங்க. விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: நான் ரொம்ப ரொம்ப ரெடியா தயாரா காத்துட்டு இருக்கேன் மேம்.
0: ஒரு நம்பர் சொல்லிருங்க பாப்போம்.
3: நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது.
0: எப்படி
1: சொல்லுங்க பாப்போம்.
2: இன்னொரு காப்பிடுங்க.
3: டெத்தே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்த மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது.
2: பேசலாமா?

0: உங்களோட முயற்சியை நாங்க வந்து எதுவுமே சொல்லல, எந்த ஒரு இதுமே சொல்லல. ஆனா ஆமா அருமை அருமை அருமை. ஒரே அட்டம்ல நல்ல முயற்சி செஞ்சுட்டாங்க.
1: அடுத்த நேயர் பாத்திரலாம். வருக வணக்கம்.
0: நேரம் 4:26.
2: வணக்கம் மேம், கோலமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
0: ரம்யா விளையாட தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான பாடல் இதோ. கேட்டீங்களா?
2: வெற்றி இருக்குது, நேர்மை இருக்குது, வாடா என் ராஜா. அதுக்கப்புறம் மறந்து
0: தொட்டதனத்திலும் தொட்டதனத்திலும் வெற்றி இருக்குது, வாடா என் ராஜா. அப்படியே பாடிருங்க.
2: வாடா என் ராஜா, தொட்டதனத்திலும் வெற்றி இருக்குது, வாடா என் ராஜா.
0: எல்லாம் பாடுறாங்க.

0: இல்லாம அப்படின்னா பாடுறாங்க, அந்த ஒரு அப்படின்ற ஒரு பவரோட பாடல. அப்படியே ஒரு தடவை பாடிடுறீங்களா?
1: சரிங்க
2: மேம். சரியில்லையே, எங்க உற்சாகமா சொல்லுங்க பாப்போம்.
1: சரி மேம், வெற்றி இருக்குது.
2: நிகழ்ச்சியில் வந்தமைக்கு நன்றி.
0: நேரம் 4:28, ரொம்ப அழகா முயற்சி செஞ்சீங்கம்மா, நன்றிமா. இப்ப நம்ம வந்து 10 நம்பர் ஒண்ணு சொல்லுங்கன்ட்டுதான் விளையாண்டுட்டே இருக்கோம். இந்த ஒருத்தவங்க வந்துட்டாங்க, யார் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: மேடம் சுமையா மேடம் அழைப்பு ஒருங்கிணைப்பாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். திருவதி விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி மேடம்
0: வணக்கம். வணக்கம் அம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான எண்
3: 5
0: பிரஸ் பண்ணிரலாமா?
3: 5
0: பிரஸ் பண்ணிரலாம். டயலாக் போட்டுருங்க.

0: கரடை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்னை தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும்.
1: இந்த டைலாக் எல்லாம் கேட்டு எத்தனை வருடங்கள் ஆயிற்று.
2: அப்படியே இந்த மியூசிக்கை விட்டுட்டு டைலாக மட்டும் பேசுங்க பாப்போம்.
3: நீங்க ஆர்ஜே சொல்றதா சொல்லுவீங்கன்னு ஆசையோட காத்திருந்தேன்.
2: சரி, உங்க ஆசையை கெடுக்க வேணாம், எங்க பேசுங்க பாப்போம்.
0: சாதாரண மனுஷனுக்கு
1: பேசிருங்கம்மா.
3: 3.3 சுமையா, நம்ம பேசிடுவோமா? இப்ப
1: பேசிடலாம், பேசிடலாம்.
3: தலைப்பு என்ன தெரியுமா? டன்ஃபிக்ஸ், அதாவது நாப்பிரல் வார்த்தை. நாங்க சொல்றதை அப்படியே நீங்க சொல்லணும். அறிமுக நேயர்கள்,
1: ரொம்ப நன்றி. நன்றி, அருமையா பேசினாங்க. இணைப்பு விடுபட்டது போல.
2: நேரம் மாலை 4:29 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: பண்றீங்களா?
1: கேட்ட அதே மாதிரி பண்ணணுமா?
0: ஆமா,
2: அதே மாதிரி தான் பண்ணணும்.
0: கரெக்ட். அடுத்து அப்படியே கேட்டுட்டே கூட பண்ணுங்க, அதான் பின்னாடி போட்டு இருக்காங்களே உங்களுக்காக. பின்னாடி போட்டுட்டே தானே இருக்காங்க. கேட்டீங்களா? குழம்பி போயிருக்காரு.
2: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
0: நேரம் 4:38. அடுத்ததா யார் கத்துச்சிருக்காங்க? அடுத்த அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளருக்கு தான் ஒரு பிடித்தமான நம்பரை கேட்டா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
3: விளையாட
0: தயாரிக்கீங்களா?

0: தயாரா இருக்குமா
1: உங்களுக்கான எண்
0: நம்பர் நாலு சொல்லிடலாங்களா? நாலு
1: உங்க இஷ்டம் தாங்க, எதுனாலும் சொல்லுங்க.
0: சரி, நாலு.
1: நாலு இசைக்கடி.
2: உங்களுக்கான இசை கீற்று.
1: உங்களை மட்டும் பண்ணா மாத்தணுமா?
0: வினோத்,
3: என்ன கொஞ்சம் ஷையாக்கு புச்சி, என்ன மட்டும் வேண்டாம் மாத்து புச்சி.
1: கேட்டீங்களா?
0: என்ன மட்டும் ஒண்ணா மாத்து புச்சி.
1: ஒண்ணா மாத்து இல்லங்கயா, போல்டா மாத்து.
0: போல்டா மாத்து, அப்ப அப்படி பாடிடுவோம். என்ன மட்டும் போல்டா மாத்து புச்சி, என்ன மட்டும் போல்டா மாத்து புச்சி.
1: சா, எப்படிங்கயா இப்படி?
3: என்ன மட்டும் போல்டா மாத்து புச்சி.
1: கேட்டீங்களா?
0: என்ன மட்டும் ஹாட்டா மாத்து.
1: என்ன மட்டும் ஷையா மாத்து புஜி,
0: என்ன மட்டும் போல்டா மாத்து புஜி.
1: அவ்வளவுதான். ரொம்ப நன்றி, நன்றி இணைப்பில் வளர்ந்ததற்கு. நன்றி,
2: முயற்சி செஞ்சாங்க. இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
4: கோவிலுக்கு அழகு தெப்ப குளம், மதுரை பண்பலகிறது சின்ன சொத்தி குளம், எல்லா நிகழ்ச்சியும் கலக்கி கொண்டு இருப்பது ஆட்டக்கணம். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: குமரம்
1: பண்ணிடலாமா?

கேட்டீங்களா? இல்ல, விசில் இல்ல, அந்த ஹம்மிங், அந்த சவுண்ட் இருக்குல்ல, ஃபீமேல் வாய்ஸ், அப்படி கொடுங்க.

0: ஒருத்தவங்க பேச காத்துக்கிட்டே இருக்காங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மதுரை குளம்பூரத்துல இருந்து சதீஷ் பேசுறேன் மேடம்.
0: உங்களை சுத்தி ஒரு பட்டாளமே இருக்கு போலயே. சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: எஸ் மேடம்.
0: என்ன என்ன நம்பர் சொல்ல போறீங்க? பேச ரெடியா? உங்களுக்காக இதோ
2: உயரத்துல எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கிறதுனாலதான் நான் உயரத்திலேயே இருக்கேன்.
0: கேட்டீங்களா? ஹலோ
3: ஹலோ
1: ஹலோ
0: கேக்குறீங்களா?
1: இன்னொரு தடவை மேடம் ப்ளே பண்ணுங்க மேடம்.
2: எப்பவுமே தனியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தனியா இருக்கிறதுனாலதான் நான் உயரத்திலேயே இருக்கேன். உயரத்துல எப்பவுமே தனியா
0: தான் பேசுங்க.
1: எப்பவுமே உயரத்துல இருப்பாங்க, தனியா தான் இருப்பாங்க. உயரத்துல இருக்கனாலதான்
0: என்ன, உயரத்துல இருக்கிறனாலதான் என்ன, எத்தனை தடவை அவங்களும் கொடுத்துட்டாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே நீங்க. இன்னொரு முறை முயற்சி செய்றீங்களா? பண்ணுங்க. இருந்தாங்க, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி, ஒரு பாடல் கேட்டுட்டு இணையலாம் நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரடியான ரணகலமான ஆட்டக்களம் நிகழ்ச்சி தாங்க. இன்னைக்கு ஆட்டக்களத்தில் நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, 10 நம்பர் 1 சொல்லு.
5: ஆமாம், நேர்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியும் நிறைவு பெறுற தருவாய்க்கு வந்துருச்சு இல்லையா? இன்னும் 10-15 நிமிஷம் தான் இருக்கு.
4: ஆமாம், இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார்? வருக, வணக்கம்.
6: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவர் ராமச்சந்திரன் பேசுறேன், தத்தநேரிலிருந்து.
4: தத்தநேரிலிருந்து ராமச்சந்திரன், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
7: கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? பெரித்தரமா தனியா ரெண்டு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா ஒன்றிய
5: வேணா இப்ப நீங்க

0: சொல்றத நாங்க கேட்டுக்கிறோம்.
1: இன்னொரு தடவை போட முடியுமா?
0: இன்னும் ஒரு முறை.
1: சினிமாலிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப்பிருப விருத்தரமா வேட்டி அடிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை பாத்திருக்கியா? பாத்திருக்கியா?
2: அடிக்கிறதே
0: வலிக்காம அடிக்கிற மாதிரி அடிப்பாரு போல இருக்கு.
3: நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
4: வணக்கம், காசிமாயன் குடித்துறை.
3: உங்களுக்கான எண் என்ன? பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க.
4: பத்து.
3: சரி, உங்களுக்காக நாப்புரட்சி டங் ட்விஸ்டர் கேட்டலாமா?
4: கேளுங்க.
3: ஆடர கிளையில ஒரு கிளை, தனி கிளை, தனி கிளையில் வந்த கனிகளும்
4: இனிக்கலை.
3: ஆடர கிளையில ஒரு கிளை, தனி கிளை, தனி கிளை இல வந்த கனிகளும் இனிக்கல.
4: ஆறு கிளையில ஒரு கிளை, தனி கிளை, தனி கிளை இனிக்கல.
3: தனி கிளையில வந்த கனிகளும் இனிக்கல. வேகமா மூணு தடவை சொல்லுங்க பாப்போம்.
4: ஆறு கிளையில ஒரு கிளை, ஒரு கிளை, தனி கிளை, அதுல
3: உங்களுக்கான எண் சொல்லுங்க பாப்போம்.
0: க்ளூ கிடையாது, பத்து நம்பருக்குள்ள ஏதாவது சொல்லுங்க, அப்புறம் தான் என்ன விளையாட்டுன்னு நாங்க சொல்லுவோம். ஒரு நம்பர் சொல்லுங்க. இதோ உங்களுக்காக ஒரு டயலாக் கேளுங்க.
5: ரெண்டு கையோ ரெண்டு காலும் போனா கூட காலி எங்க
0: கேட்டீங்களா? படமே ஓடி இருக்கும். ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. அருமை அருமை. நேரம் 4:52 இணையும் நேர்.
3: வருக, வணக்கம்.
4: போடுங்க.
0: அப்படி
3: சுமையா நல்லா பண்றீங்களே.
0: ஆமா, படிப்படி பழகிடுச்சு.
3: படம் யூசிக்
0: கேட்டீங்களா?
4: மேடம், ஏதாவது ஒரு நல்லா புரியுற மாதிரி ஒரு வசனா, இல்ல ஏதாவது ஒரு பாத்துக்கிட்டு போட்டா பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லாம சோத சுடுற மாதிரி சவுண்ட் வருது.
0: அதான் கொடுக்கணும்.
4: சரி, இன்னொரு வட்டம் அதை போடுங்க.
3: சரி, உங்களுக்காக வேற ஒலிக்கிட்டு கூட போடலாம்.
4: வேற ஒலிக்கிட்டு போடுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல அது.
6: Drums.
0: இதுக்கு அதுவே ஈஸியா இருந்துச்சு நினைக்கிறீங்களா?

0: ரொம்ப அருமை அருமை, நல்லாவே முயற்சி செஞ்சாங்க. சரி, நம்ம அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளருக்கு ஒன்று கொடுத்துருவோமா?
1: கண்டிப்பா, அழைப்புகள் ஒருங்கிணைப்புல இருக்கிறாங்க கிளாரா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் வந்துட்டாங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும், மாலை வணக்கம். மதுரை காமராஜபுரத்துல இருந்து முனிசரி பேசுறீங்க.
0: வணக்கம். விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கேன்.
0: ஒரு நம்பர் சொல்லுங்க, டக்குன்னு ஒரு நம்பர் சொல்லுங்க.
2: நம்பர் ஒண்ணு
0: ஒண்ணு. உங்களுக்காக வந்தது பீட் பாக்ஸ். இதோ கேட்டீங்களா? கொரட்ட சவுண்ட், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. அப்படியே செஞ்சு காட்டிடுங்க. ஆமா,
1: தூங்கியே விட்டார்கள் ஐயா.
0: ரொம்ப அருமை அருமை அருமை, நல்லாவே பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, கிட்டத்தட்ட நம்மளும் நிறைவு செய்யும் நேரம் வந்துச்சு. நேரம் 4:54. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா போச்சு.
1: அப்படியே ஒரு மாதிரி பல்ஸ்வை நிகழ்ச்சி மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி கலக்கலா, ஒரு மாதிரி எல்லாமே மிக்சிங்கா போனது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேயர்களும் ரொம்ப அருமையா முயற்சி பண்ணாங்க.
0: பேசிய மற்றும் பேச முயற்சி செய்து கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது சுமையா மற்றும்
1: சிவசங்கரி. அழைப்புகள் ஒருங்கிணைப்பில் கிளாரா.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஷியாமலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மன்பிரீத் கோர் குண்டு எறிதலிலும் மனுஷ் ஷா தியாச்சிதாலே இணை டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கல பதக்கங்களை வென்றன. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 43 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 306 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காஷ்வாணி இசைக்கு

நேரம் மாலை 5:03 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஒரு நம்ம பெருமை நிகழ்ச்சி. தூய்மை பாரதம் குறித்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக மதுரை வண்டியூர் பூங்காவில் இருந்து பங்கேற்கின்றனர் கே வேல்முருகன், எஸ் எஸ் சுந்தரி, பிரபு, கலா ஆகியோர். இணையலாம் இணைப்பில்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம ஊரு நம்ம பெருமை தூய்மை பாரதம் அப்படின்ற சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ஒரு சூப்பரான இடத்துல கூட்டிட்டு போக போறாங்க. எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம மதுரையை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாமா? மதுரை அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன்ட்டாங்க. இப்ப செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி சூப்பரா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லங்க, நம்ம மதுரைன்னு சொன்னவங்களே மண மணக்கிற மல்லிகைப்பூ வாசம், மாரியம்மன் செப்பக்குளம், திருமலை நாயக்கர் மகால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாட்டு தாவணி அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட எக்கச்சக்க விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க. எத்தனையோ பெருமை இருக்கிற நம்ம மதுரையோட மைய பகுதியில இருக்கிற இந்த வண்டியூர் பூங்காவுல இருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தூய்மை பாரதம் அப்படின்ற சிறப்பு நேரலை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் வண்டியூர் பூங்காவுக்கு கூட்டிட்டு போக நாங்க ரெடியா இருக்கோங்க. வணக்கத்துடன் சுந்தரி மற்றும்
1: பிரபு,
0: பிரபு கலா மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்
2: வேல்முருகன்.

0: வணக்கம். இப்ப நாம வண்டியூர் பூங்காவுல இருக்கோம். இங்க வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அழகான இந்த மாலை நேரத்துல பூங்காவுக்கு வந்து வந்துட்டே இருக்கிற நம்ம மக்கள் கிட்ட இந்த தூய்மை பாரதத்தை பத்தி சில கேள்விகளை வந்து கேட்கலாம். அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்க பதிவு செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வாங்க.
1: வணக்கம்மா, உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க?
2: வணக்கம், என் பேர் கவி பாரதி. நான் லோக்கல் ஏரியா தான், வண்டியூர்ல இருந்து தான் வர்றேன்.
1: இது எப்பப்பெல்லாம் நம்ம வண்டியூர் பார்க்கு நீங்க வரீங்க?
2: நான் இங்க ரெனோவேட் பண்ணதுல இருந்து நான் வரேன். இப்ப 1 இயரா நான் வந்துட்டு இருக்கேன்.
1: சரிங்கம்மா, இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா, தூய்மை பாரதம் நம்மளுக்கு வந்து எவ்வளவு கிளீன் லைன்ஸ், அதாவது தூய்மை எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதை வலியுறுத்தி தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். உங்களுடைய அனுபவத்துல தூய்மையின் முக்கியத்துவம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: தூய்மையின் முக்கியத்துவம்னா மொத்தமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட முடியாது. இவங்க வந்து சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் வந்து அவங்களோட இது வந்து டிசிப்ளினா இருந்தாலே நம்ம கரெக்டா வந்து தூய்மையாக இருந்துக்கலாம். அவங்க இண்டிவிஜுவல் டிசிப்ளின் இருந்தாலே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி இது பண்ணிடுவாங்க. ஸோ
1: அதாவது தூய்மைங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றீங்க?
2: ஆமா, கண்டிப்பா தனிநபர் பொறுப்பு தான். அதுதான் வந்து ஒரு சமூகமா வந்து மாறும். ஸோ அதுதான் முக்கியம் முத.
1: சரிம்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்ததா ஒருத்தவங்க வாங்க, உங்களோட அறிமுகப்படுத்திக்கங்க.
3: என் பேர் பௌர்ணா தேவி, மதுரை சிந்தாமணில இருந்து வந்திருக்கோம்.
1: சரிங்கம்மா, நம்ம நாடு வந்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு தனிநபருடைய முக்கியத்துவம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுடைய பொறுப்பு, ஒரு குடும்ப தலைவியா நீங்க என்ன பண்றீங்க தூய்மையா இருக்கிறதுக்கு? வீட்டை என்ன பண்றீங்க அதை சொல்லுங்க.
3: வீட்டு நாங்க வார வாரம் நல்லா கிளீன் பண்ணிடுவோம், டெய்லி கூட்டிடுவோம். அப்புறம் வேஸ்ட் எல்லாம் கரெக்டா டிஸ்போஸ் பண்ணிடுவோம். குப்பை தொட்டியில தான் போடுவோம். எங்கேயும் பக்கத்துல இருக்க ஏரியால காலி இடத்துல எல்லாம் போடுறது கிடையாது. முதல் பேசினவங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து ஒரு இண்டிவிஜுவலா எல்லாருமே வந்து பொறுப்பா இருக்கணும். குப்பை போடுறதுல குப்பை தொட்டியை வச்சிருந்தாலும் யாரும் அதுல போய் போடுறது கிடையாது. இப்பெல்லாம் எல்லாம் பக்கத்துலதான் போடுறாங்க. பைக்ல போயிட்டு இருக்கும் போது அந்த குப்பை தொட்டினாலும் பக்கத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. அது

0: பண்ணாம ஒரு நின்று பொறுமையா உள்ள எடுத்து போட்டாதான் அதை சுத்தப்படுத்துறவங்களுக்குமே வந்து நல்லா இருக்கும். அதான் என்னோட கருத்து.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்ப காலையில வந்து நம்ம வீட்டுக்கு மாநகராட்சி சார்பா வந்து குப்பை வண்டி வர்றாங்கல்ல, அவங்க நீ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க.
0: நாங்க பேசிக்கா அதுல போய் போறது இல்ல, குப்பை தொட்டி தான் யூஸ் பண்றோம். அவங்க வந்தாங்கன்னா ப்ராப்பரா அவங்ககிட்ட கொடுப்போம். பிரிச்சு போறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா போட சொல்லுவாங்க.
1: கரெக்டா நீ பிரிச்சு போறீங்களா? அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்றாங்கல்ல, கரெக்டா பிரிக்கிறீங்களா?
0: ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவோம், ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனாலுமே வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு சமயம் போட்டே இருந்தாலுமே வந்து அது அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்றாங்கன்றது ஒரு டவுட்டு தான். ப்ராப்பரா போயிட்டே இருக்கும், சில சமயம் பண்ணிட்டே தான் இருப்போம். ஆனா நடுவுல வந்து எல்லாருமே வந்து தப்பு தப்பா போடுறதுனால அவங்களும் மொத்தமாவே வந்து எடுத்து போட்டு போயிடுறாங்க, அப்புறமா பிரிச்சுக்கலான்னு. அதனால அதை ஃபாலோ கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல கொஞ்சம்.
1: சரி, இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நம்ம அவங்க சொல்ற மாதிரி கரெக்டா பிரிச்சு போட ட்ரை பண்ணுவோம். அது மாதிரி பொது இடங்கள்ல போனா சுத்தமா வச்சுக்குவோம். குப்பன்ற டாய்லெட் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்றதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. எங்க போனாலும் நம்ம கரெக்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரணும், அவ்வளவுதான். தேங்க்யூ.
1: கண்டிப்பா, ரொம்ப அழகாவே சொன்னாங்க சுந்தரி. அதாவது டாய்லெட் யூஸ் பண்றதும் சரி, குப்பையை வந்து தரம் பிரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான மெசேஜ் சொன்னாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க சொல்லுங்க சுந்தரி.
2: அவங்க சொல்றது பர்ஃபெக்ட்லி உண்மை சார். அதாவது பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு அப்படின்ற போது அது வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அது ஹைஜீனிக்கா இருக்கும். என்ன சார், கரெக்ட் தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு இளைஞர் நம்ம நம்மள்ட்ட கண்டிப்பா பேசணும், என்னோட கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வாங்க தம்பி, உங்க நேம் எங்க இருந்து வரீங்க?
3: என் பேரு சிவா, நான் வந்து மதுரை திருப்பனத்துல இருந்து வரேன். நான் வந்து இந்த சுந்தரம் பார்க்குக்கு வந்து கெட்டதுக்கு முன்னால இருந்து வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த கெட்டதுக்கு முன்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்கோம். அதே இப்ப சுத்தம் இந்த டாபிக் பத்தி பேசணும்னா எப்படி சொல்றதுன்னா, இப்ப சின்ன வயசுல இருந்து எல்லாரும் கேட்டிருப்போம் சுத்தம் சோறு போடும்ட்டு. அது வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, நம்ம இப்ப ஒரு வெளியில ஒரு இடத்துக்கு போறோம்னா, வெளியில போகும்போது நம்ம எல்லாருமே கிளம்பி போவோம், எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கணும். ஆடை, நம்ம ஆடை வந்து கசஞ்சிருக்கா, நல்லா இருக்கா, அழுக்கா இருக்கா, இதெல்லாம் பார்ப்போம். நம்ம ஆடைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து நம்ம அதுக்கு கூட, ஏன்னா ஒரு இடத்து நம்ம போறோம்னா இத்தனை நம்ம நம்ம சுத்தமா இருக்குமா இதாவது பார்க்கணும். அதே மாதிரி நம்ம இருக்கிற இடமும் நம்ம சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி சுத்தமா தான் நமக்கு நோய் நொடி அந்த மாதிரி எதுவுமே வராது. அந்த இதுக்கு சொல்றேன். அது போக இப்ப என் வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா, என் வீட்டுல வந்து வீடும் வீட்டு பக்கத்துலயே, அதாவது வீட்டு வீடு தெரு முக்கிலேயே இது இருக்கும், குப்பை தொட்டி இருக்கும். அது வந்து மாநகராட்சிக்காரங்க வந்து வருவாங்க. வரும்போது அவங்களும் வரும்போது ஒவ்வொரு தடையும் அந்த ஸ்வச் பாரத்ல இது ஆன் பண்ணி மக்கும் குப்பையை மக்கா குப்பையை தனியா போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன், ஆனா அது வந்து எப்படி முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணாலுமே அது முடிய மாட்டேங்குது. ஏன்னா இது பிரிச்சு போட ட்ரை பண்ணாலுமே அவங்க வர்றவங்க மொத்தமா எடுத்து மொத்தமா தான் போட்டு போறாங்க. அவங்க பிரிச்சு போட சொல்லும் போது அவங்க பிரிச்சு போடுங்க சொல்றாங்க, சொல்றாங்களே தவிர அவங்க வந்து மொத்தமா தான் எடுத்துட்டு போறாங்க. அப்படிங்கிற நமக்கே வந்து இதுவாகுது ஒரு பக்கம். இப்ப நம்ம சைடு நம்ம கரெக்டா இருந்தாலும் அவங்க சைடு அவங்க இது பண்ற மாதிரி,
1: அது நமக்கே ரொம்ப நமக்கு என்ன சொல்றாங்க, நமக்கே கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு குப்பை பக்கத்துல இருந்தாலே நம்மளுக்கு எவ்வளவு ஸ்மெல் அடிக்கும், ஆனா அவங்க பிரிக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்புறம் மக்கும் குப்பை தனியாவும் மக்காத குப்பையும் தனியா நம்ம போட்டா எவ்வளவு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும்.
3: அது அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இப்ப வந்து நான் வந்து என் வீடுன்னு மட்டும் சொல்ல, இப்ப பொதுவாகவே சொல்றேன். இப்ப அது இருக்குன்னா ஒரு ஏரியால ஒரு பத்து பேர் இருக்குன்னா பத்து பேருமே அதை வந்து சுத்தமா கொஞ்சம் அது அது நிறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் குப்பை போற வீட்டுல கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்க எடுத்துட்டு போனப்புறம் அந்த திரும்ப அந்த குப்பை போற இடம் சுத்தமானதுக்கு அப்புறம் போடணும். அந்த இடம் நிறைய நிறைய திரும்ப திரும்ப வந்து அதை போட்டு குப்பை இடத்த இன்னும் குப்பையாக்கி இது பண்ணிடுறாங்க. அது அவங்களுக்கு இன்னும் சிரமமா இருக்கு வர்றவங்களுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா சுந்தரி, இந்த இளைஞர் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது குப்பை அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப போட வேணாம், நீங்க குப்பையை வந்து தரம் பிரிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நல்லா சொன்னாரு சுந்தரி
2: சார். ஆமா சார், எக்ஸாக்ட்லி அவங்க சொன்னது எல்லாமே வந்து சூப்பரா தான் இருந்துச்சு. இப்ப நம்மளோட வந்து இன்னொருத்தவங்க காத்துட்டே இருக்காங்க, ஒரு இல்லத்தரசி நினைக்கிறேன். வாங்க அவங்ககிட்டயே கேட்போம். மேம் வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்களுடைய பேர் சொல்லுங்க மேம்.
4: என் பேர் பிரியா.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருந்து வரீங்க?
4: நான் வந்து டீச்சிங் இருந்தேன், இப்போ வந்து எனக்கு ரெண்டு பேபிஸ் இருக்கனால நான் ஹோம் மேக்கர். அது
2: சூப்பர் மேம். ஹோம் மேக்கர் அப்படின்றது ஒரு சாதாரண ஜாப் இல்ல, ஒரு டஃப்பான ஜாப் தான். சரி, தூய்மை பாரதம் அப்படின்றத பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. உங்களுக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? சோ அந்த தூய்மை திட்டத்தை பத்தி, அதாவது தூய்மையா எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம அந்த குழந்தை பருவத்தில இருந்தே எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலாம் அப்படின்றதுக்கு உங்களுடைய கருத்து சொல்றீங்களா?
4: குழந்தை பருவத்துல இருந்தே தான் நம்ம கொண்டு வரணும். ஸ்கூல் போய் தான் அவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஃப்ரம் ஹோம்ல இருந்து வீட்டுல நம்ம என்ன என்னென்ன ஒரு ஒர்க் செய்யறோமோ அதான் நம்ம பண்ணுவோம், பேரண்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணாம அந்த குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து இதை எடுத்து வை, இதை கிளீனா வை, இருக்க பிளேஸ வந்து நீட்டா வச்சுக்கோ, அந்த மாதிரி நம்ம அவங்களையுமே ஃபாலோ பண்ணா

0: இப்போ வெளியில வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண இண்டிவிஜுவல், அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல்ல இருந்து அந்த கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம எல்லாருமே கிளீனா இருக்கலாம் அப்படி சொல்றோம்.
1: சூப்பர் மேம், ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் இணைய நாம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: காற்று மண்டலங்களை இசை மண்டலமாய் செவிக்கு சுவைப்படுத்திக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் நம்ம கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, தூய்மை இந்தியா பாரத திட்டத்துல நம்ம ஊரு நம்ம பெருமையை கேட்க வண்டியூர்ல இருக்கக்கூடிய பார்க்குக்கு தாங்க வந்திருக்கிறோம். இங்க நம்ம எண்ணற்ற நேயர்கள் வந்து குப்பைகளை வந்து எப்படி தரம் பிரிக்கணும், அது எப்படி பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் சிறப்பா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்மோட இணைய வந்து ஒரு அம்மா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி வந்து குப்பைகளை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப சொல்ல ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேசுவோம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் வினோதினி, நான் மதுரையில தான் இருக்கோம், சிம்மக்கல் ஏரியா. இப்ப தூய்மை இந்தியா வந்து ரொம்ப இப்ப சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க எங்க ஏரியால எல்லாம். அதுவும் விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம்
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இல்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது பிள்ளைங்க போறது வரது வெளியில, அதாவது வெளிநாட்டுல வந்து எப்படி எவ்வளவு கிலோ, இப்ப மலேசியா மத்ததுல வந்து யாருமே வந்து வெளியில டஸ்ட்பின், எந்த பொருளா இருந்தாலும் டஸ்ட்பின் அதுல தான் போறாங்க. ஆனா நம்ம ஊர்லதான் எதா இருந்தாலும் இப்படி த்ரோ பண்ணி விட்டுறாங்க. எது பேசினா, எது எது சாப்பிட்டாலும் ஒரு கிளீனஸ் இல்லாம இந்த எச்சி துப்புறது, நார்மலா டாய்லெட் வெளியில பாத்ரூம் போறது, பப்ளிக்காவே எல்லாமே செய்யறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சாதாரண வெளியில போகையிலே நம்ம நடந்து போயிட்டு இருக்கையிலே சில பேர் அந்த மாதிரி செஞ்சிடறாங்க, துப்பிடுறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது வந்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு வரணும், அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய கழிவுகள் வந்து சரியான இடங்களில் சேர்க்கணும் அப்படிங்கிற நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவங்க. அடுத்தது நம்முடைய பேச ஒரு சிறப்பான ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க நம்ம பேசுவோம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மதுரை மக்களே, நான் விவேக் பேசுறேன். தூய்மை பாரதம், தூய்மை திட்டம் பத்தி நம்ம மோடி ஐயா நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதத்துல பார்த்தோம்னா இப்போ நிறைய முன்னேறி இருக்கோம். பட் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் தேவை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்களுடைய குழந்தைங்களுக்கு நாங்க டஸ்ட்பின்ல தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு இப்போ சாக்லேட் கவரை பிச்சா அப்படின்னா பேக்கெட்ல வச்சுக்கோ, பக்கத்துல இருக்கிற டஸ்ட்பின்ல கொண்டு போய் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அதே மாதிரி பப்ளிக்ல பஸ்ல போகும்போது நிறைய பேர் எச்சில் துப்புறாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணி கண்டக்டர்ஸ் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணணும். ஒரு தடவை எனக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு. கரெக்டா ரோட்ல போகும்போது எச்சில் துப்பி கரெக்டா பைக்க பக்கத்துல போனிச்சு, ஜஸ்ட் இந்த சேம் மேல படுறதுக்கு சத்தம் போட்டு போனேன், என்ன இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் கொஞ்சம் பப்ளிக் சைடு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும்.
0: சரி, இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் சைடில் ரொம்ப அவேர்னஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதனால் நிறைய இடங்களில் வந்து நிறைய விழிப்புணர்வுகள் வந்து அரசாங்கம் வச்சுருந்தாலும் நம்ம வந்து பயன்படுத்த சரியான முறையில் பயன்படுத்தாமல் ஃபாலோ பண்ணுறோம். அதே நேரங்களில் இப்போ குழந்தைகள் நீங்கள் சொல்லுங்கல்லையா, அது ஒரு நல்ல கருத்தாக இருக்குது. இப்போ வளரக்கூடிய பருவங்களில் குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் நம்ம என்னென்னலாம் சேர்த்தனா இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்தியா வந்து தூய்மையாக மிளிர்வதற்கு என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கலாம்?
2: ஸ்கூலிங்கில் சொல்லி கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பேரண்ட்ஸே கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்குன்றதை நினச்சிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம யூத் ஜென்ரேஷன்ஸே கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணணும். பெப்சி குடிச்சா பெப்சி பாட்டில் டஸ்ட்பின் பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்பினில் போய் போடணும். இப்போ பார்க்ஸ்லலாம் நிறைய முன்னேறிடுச்சு, இங்கே நிறைய டஸ்ட்பின்ஸ் இருக்குது. பாப்கார்ன் சாப்பிட்றாங்க, அந்த பாப்கார்ன் கவர்ஸ் எல்லாத்தையும் அந்த டஸ்ட்பினில் போய் போடணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வைகை ஆத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த விநாயகர் சதுர்த்தி. எப்பெல்லாம் பாலித்தீன் கவரோட அப்படியே மாலையை போடுறாங்க, மாலையை தனியா கொட்டினா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே பாலித்தீன் கவரை போடும்போது அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். அதெல்லாம் அந்த இடத்துல யாராவது அதிகாரிகள் இருந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய கருத்து.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இன்னொரு தகவல் நம்ம சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல நீங்க பார்க்கும்பொழுது பிளாஸ்டிக் ஒரு இடத்துல கிடக்குது, எல்லாம் ஒரே இடத்துல கண்டாமினேட் ஆகுது, மண்ணுடைய தன்மை கெடுது, நீருடைய தன்மை பாதிப்பு சொல்லுங்க. அரசாங்கம் வந்து ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருந்தாங்கன்னா குப்பைகளோட தரம் பிரிக்கிறது, தரம் பிரித்து எந்தெந்த குப்பைகளை எந்தெந்த கலர் பெட்டியில கலரோட இருக்கக்கூடிய பெட்டிகளை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கோமா. என்ன அப்படின்னா, மக்கும் குப்பை, மக்கும் கழிவுகள், மக்காத கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு வகை கழிவுகள் அப்படின்னு 4 வகை பிரிச்சிருக்காங்க. இப்போ மக்கும் கழிவுகள் நமக்கு தெரியும், உணவு கழிவுகள், காய்கறி கழிவுகள், இதெல்லாம் வந்து பச்சை கலர்ல இருக்கக்கூடிய பெட்டிகளை சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மக்காத கழிவுகளை நம்ம எதில் சேர்க்கலாம்னா பிளாஸ்டிக், உலோகம், கண்ணாடி, காகிதம், இதெல்லாம் வந்து மக்காத கழிவுகள்லாம் நம்ம அந்த ப்ளூ கலர் வண்ணத்தில் சேர்க்கணும். சுகாதார கழிவுகள் நமக்கு தெரியும், பயோமெடிக்கல் வேஸ்ட், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட சிரஞ்சு, மருந்து பெட்டிகள், மருந்து குப்பிகள், சர்ஜரி பண்ணக்கூடிய இடத்துல வந்து சிகப்பு நிற வண்ண கழிவுகளை சேர்க்கணும். சிறப்பு வகை கழிவுகளும் இப்போ சேர்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய பெட்டி, அது என்னடா அப்படின்னா மின்சார சாதன கழிவுகள் மற்றும் பேட்டரிகள், பல்ப், இந்த மாதிரி எது இதெல்லாம் வந்து கணினியோ அது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டத்தை கருப்பு கலர் வண்ண பெட்டியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் மக்கள் வந்து இது

0: சரியான முறையில் பயன்படுத்தினா இன்னும் வந்து சிறப்பாக மாறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்மடியே பேச ஒரு அம்மா இணைந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: ராஜேஸ்வரி ஜி. ராஜேஸ்வரி
0: அம்மா, தூய்மை பாரத இந்தியா திட்டம் நம்ம சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊர் நம்ம மண் அப்படிங்கிறதுல நம்ம இந்த இன்னைக்கு வந்து இந்த திட்டத்தை நம்ம வண்டியூர் பார்க்கில் சந்திக்கிறோம். நீங்க வந்து சுகாதாரத்துக்கு மேம்படுத்துவதற்காக குப்பைகளை வந்து நம்ம எப்படி தரம்பிக்கலாம், எப்படி வந்து கையாளணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நெறிமுறைகளை
1: தனித்தனியா பிரிச்சு போடணும்னு சொல்றாங்க, ஆனா மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க இஷ்டத்தை இருக்காங்க, இங்கேயே தூய்மை வச்சுக்கோங்கன்னா கேட்க மாட்டாங்க. முதல்ல நம்ம சுத்தமா இருந்ததா அப்புறம் நாடு சுத்தமா இருக்கும், அது நினைக்க மாட்டாங்க.
0: சிறப்பா சொன்னீங்க, வீடு சுத்தமா இருந்ததா நாடு சுத்தமாகும், அது வந்து ஒவ்வொருத்தருடைய கடமை தானே.
1: கண்டிப்பா கடமை தான், எல்லாம் செய்யணும். இந்த குப்பையை வைப்பாங்க, யாரும் போட மாட்டாங்க, நானே வைவேன்.
0: சரிம்மா, இப்ப வந்து இந்த பார்க்குக்கு வந்து நீங்க எத்தனை வருடமா நீங்க வந்துட்டு இருக்கீங்க?
1: 8 வருஷம் வரும். இங்கிட்டு தான் வீடு, எங்களுக்கு கேட்க நேரம் தான் வீடு வந்துருவோம்.
0: இப்ப இந்த பார்க் வந்து சுகாதாரமா இருக்கா, சுத்தமா இருக்கா?
1: இப்ப கிடையாதுல்ல, இப்ப கிடையாது. முந்தி நல்லா இருந்துச்சு, இப்ப ஆளே பார்க்க முன்னும் செய்ய முடிய மாட்டாங்களா? டெண்டர் வரல, டெண்டர் வருதுங்கிறாங்க. அதே
0: சரிம்மா. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, தகவலுக்கு ரொம்ப நன்றி.
2: நேர்களே, நிலம், நீர், காற்று, இது எல்லாமே ஒரு சேர இருக்கிற இடம் வந்து இந்த தூய்மையான பூங்கா. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமேஸ்வர நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்களா, அதனால நான் சொல்ல வரேன். மதுரை மாவட்டத்துல கே கே நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு வண்டியூர் பூங்கா. ரொம்ப அருமையா இப்ப புனரமைச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இங்க தூய்மையான காற்று கிடைக்குது, நீர்நிலையும் ரொம்ப நல்ல வச்சாத நீர்நிலையா இருக்குது. இந்த நீர்நிலையில இதெல்லாம் பார்க்க வேடிக்கை பாக்குறதுக்கே தூய்மையான காற்று வாங்கிக்கிட்டே நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நேயர் நம்மகிட்ட பேசுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம்.
3: வணக்கம், மதுரையை சேர்ந்த தர்மன், ஏ தர்மன்ங்கிறத பேசுகிறோம். நான் வந்து மலைச்சால 25 வருஷமாக வேலை பார்த்துட்ருந்தேன். இதே கிளீனிங் வேலை தான் நான் பார்த்துருக்கேன். கிளீனிங் வேலை பார்த்து இந்த அஞ்சு மலைச்சால வந்து சம்பா லோரின்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக பிரித்து ரகவாரியாக பிரித்து போடுவாங்க. அந்த மாதிரி இருந்து அது பழைய கழிவு துணி அதெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் சுத்தமாக கிளீன் பண்ணி எல்லாம் செய்வாங்க. அந்த வேலை நான் பார்த்த அனுபவத்தில் சொன்னேன். மதுரையில் நான் வந்து சினமன் தேட்டருக்கு இருக்கேன், நிறையா ஒழுங்காக பார்த்து அது கண்ட நேரத்தில் குப்பையெல்லாம் போட்டுட்டு போயிடறாங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அசியமாக இருக்குது. அது எல்லா இடத்துலையும் அந்த திருவிழா நேரத்துலையும் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த காமராஜர் சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சரி, பயங்கரமாக எல்லா இடத்துலையும் அதெல்லாம் ஒரு மெயினான வீதி, காமராஜர் சாலைங்கிற பேர் இருக்கிறத விட அந்த பேரை கெடுக்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லாக காந்திப்பட்டத்துக்கு நான் நிறைய பார்த்தேன். காந்திப்பட்டில் வந்து காந்தி தேசம்னு சொல்கிறாங்களே தவிர காந்திப்பட்டில் பார்த்து அவ்வளோ குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க காந்தி சிலைக்கு பின்னாடி. அதை கிளீன் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் முறையாக வந்து மக்கள் தான் ஒத்துழைப்பு எல்லாம் செய்யணும். பார்த்து எல்லாம் செய்யுங்க நல்லபடியாக. சரி, வணக்கம்.
0: மீண்டும் இணைவோம் ஒரு பாடலுக்கு பிறகு.
2: ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். நீங்களே நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.

நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஒரு நம்ம பெருமை நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 அண்மை நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: வணக்கம் நேயர்களே. சிறப்பா இந்த மாலை பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா வண்டியூர்ல இருக்கக்கூடிய பார்க்ல நம்ம இறந்திருக்கிறோம். நம்ம ஊரு நம்ம பெருமைங்க. இதுல நம்ம என்ன எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா தூய்மை பாரதத்தை பத்தி பேச போறோம். இந்த பூங்காவில இருக்கக்கூடிய சில சிறப்பான அம்சங்கள் நம்ம என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூங்காவில வந்து அழகா காலையில மாலையில நடந்து போகக்கூடிய அளவுக்கு வாக்கிங் பாயிண்ட் வச்சிருக்காங்க. சுத்தி மரங்கள் இருக்கு, இயற்கையான ரம்மியமான சூழல். அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி கூட இருக்கு, தியான கூட இருக்கு, யோகா செய்வதற்கான இடம் இருக்கு, சிறுவர்கள் விளையாடுவதற்கான ஸ்கேட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம தண்ணியில நடந்து போய் பாக்குறது அளவு மிதவை நடைபாதை அமைச்சிருக்காங்க. இப்ப இந்த தூய்மை பாரத திட்டத்தை பார்த்துட்டு நம்மளே வந்து ஆர்வமா பேசுறதுக்கு ஒரு இளைஞர் கூட்டமே நம்ம சூழ்ந்திருக்காங்க. நம்ம அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவோம். அவங்க இதை பத்தி எப்படி சொல்ல போறான்னு கேட்போம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: சார் வணக்கம் சார், என்னோட பேர் எடிசன் ராஜா. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். இப்போ வந்துட்டு நீங்க கேட்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரீன் சிட்டி அதுபோக கிளீன் சிட்டின்னு கேக்குறீங்க. நம்ம கிளீனா இருக்கிறோம், ஊரை வந்து கிரீனா வச்சுக்கோன்ல சார். எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். இப்ப ஒரு மரம் இருக்கும், ஈவில வந்து கட் பண்றாங்க அப்படின்றதுக்காக அந்த மரத்தை வெட்டிட்டு விட்டுறக்கூடாது. அது பக்கத்துல இன்னொரு மரத்தை நட்டா மட்டும்தான் நம்ம ஊர் வந்து கிரீனா மாறும். அதே மாதிரி இப்ப வளர்ற பிள்ளைங்க, இப்ப பிறக்கிற பிள்ளைங்களுக்கு மரத்தோடைய உண்மையையும் அதுல என்ன நன்மையையும் சொல்லணும். நம்ம ஊரை கிளீனா வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதையும் சொல்லணும். இப்ப நீங்க மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மக்கா குப்பையை தனியா போட்டு நம்ம மக்கும் குப்பைகளை அந்த மரத்துக்கிட்ட போட்டீங்கன்னா அதுவே உரமாயி போயிடும். நீங்க தண்ணிகள் கூட ஊத்து தேவையில்லை, மரத்தை நட்டு வைங்க. நம்ம ஊர் ஆட்டோமேட்டிக்கா கிளீனா மாறிடும். குப்பைகளை வந்து அந்தந்த குப்பையில போடுங்க, நம்ம ஊர் ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிரும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மாறிட்டோம் சார். இப்ப இருக்க குழந்தைங்க ஃபுல்லா சொல்லி வளர்த்தோம்னா அவங்க மாறிடுறாங்க. இதுதான் என்னுடைய இது. மதுரையை வளர்ப்போம், நம்மளும் மாறுவோம். மதுரையை வந்து இன்னமும் பெருசா வளர்ப்போன்றதுதான் எங்களுடைய குறிக்கோளா இருக்கும் சார்.
0: மாறுவோம், மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சிறப்பா சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு இளைஞர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஹரிஹரன் சார். நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான் சார்.
0: இந்த திட்டத்தை நீங்க கேள்விப்பட்டீங்களா? பக்கத்துல சார் வந்து அவர் நண்பர் தான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆவல நேரில் கேட்டுட்டு போங்க, சொல்லுங்க, கேப்போம்.
2: ஒண்ணும்ல சார், நம்ம வந்து கிளீன் சிட்டி கிரீன் சிட்டின்னு சொல்றீங்க. அப்படின்னும் போது கிளீன் சிட்டினா நம்ம வீட்டை பாத்துக்கிற மாதிரியே வெளியே வந்து பாத்துட்டோம்னா வீட்டுல குப்பை கிடந்த விடுவோமா சார்? கிளீனா நினைச்சுவோம். அந்த மாதிரி நம்ம ஊரையும் பாத்துக்கலாம், கிளீனா இருக்கும் சார். நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் கிளீனா, ஏர் பொல்யூஷன் இல்லாம, எதுவுமே இல்லாம கிளீனா வைக்க வைக்க ஏர் பொல்யூஷன் இல்லாம இருக்கும், ஹெல்த்தியா வருவாங்க சார். இவ்வளவு சார், நம்ம நீட்டா வச்சுக்கணும் சார். சார்
0: நன்றி, நன்றி. அடுத்த ஒரு இளைஞர் இருக்கா நம்ம கிட்ட, அவர்கிட்ட பேசிடுவோம். வணக்கம் சார், நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மாயாண்டி சார், நான் மதுரையில தான் இருக்கேன். டெய்லி நம்ம குளிக்கிறோமா இல்லையா சார்?
0: அதே மாதிரி இல்ல, கண்டிப்பா எல்லாரும் குளிச்சதாகணும் அடிக்கிற வெயிலுக்கு.
3: இல்ல பெர்ஃபியூம் போட்டு மட்டும் டெய்லி இருந்துட முடியுமா?
0: முடியாது.
3: அதே மாதிரிதான் நம்ம நாட்டையும் நம்ம தூய்மை வச்சுக்கணும், வேற எந்த இதுவுமே இல்ல.
0: நல்ல பதில் சொன்னீங்க, நறுக்கு மூறுக்குன்னு சொன்னீங்க, சிறப்பு. அதே மாதிரி இவங்க

0: மூணு பேரை சொன்னது எதை பத்தி இருந்ததுன்னா, இளைஞர்கள் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய தலைமுறை கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லிருக்காங்க.
1: இப்போ அருமையா இளைஞர்கள்லாம் ரொம்ப அருமையா பேசினாங்க. ஏன்னா சுற்றுப்புற சூழல் அதாவது சமுதாய விழிப்புணர்வு மாதிரி ரொம்ப அருமையா பேசினாங்க. இப்ப நம்ம சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கமா, உங்க பேரை சொல்லிட்டு அந்த தூய்மையை பத்தி ரொம்ப அருமையான உங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லுங்க.
2: என் பேர் பாண்டீஸ்வரி, நான் வந்து சுவாமி தெருல குடியிருக்கேன். அதாவது என்னன்னா, தூய்மை தூய்மை நம்ம வந்து கவர்மெண்ட்டை தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தண்ணி வந்தா நம்ம கவர்மெண்ட் வருவாங்க சரி பண்ணுவாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்ம வீட்டுக்கு மண்ணு தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம தான் மண்ணை போட்டு அதை கிளீன் பண்ணணும். அவங்க கவர்மெண்ட்டு நம்ம சொல்லணும், அதுக்காண்டி தண்ணி கிடக்கு சாக்கடை கிடக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் பார்க்கல அப்படின்னு கோளாறு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்குன்னா நம்ம தான் பார்த்துக்கிறணும். ஒருத்தவங்க வந்து பார்ப்பாங்க கொள்ளுவாங்க, அதே மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல குப்பை போடுறா அவங்க போட்டாங்களே நம்மளும் சேர்த்து போடுவோன்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டுறது. அப்போ மதுரை அப்போ சுத்தம் இல்லாம தான் போவோம். இப்படிதான் சுத்தம் இல்லாம மதுரை ஆனதுக்கு காரணம் மக்கள் தான், பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். கவர்மெண்ட் நம்ம கோளாறே சொல்ல முடியாது. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
1: ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றீங்க.
2: நான் பாக்காலத்தம் பூராமே நல்லாவே இல்ல, கிளீனாவே இல்ல. காலைல வாக்கிங் போனோம்னா அந்த ரெசோலைன் போனோம்னா அங்க ஃபுல்லா ஒரே குப்பை தான். அங்கனக்குள்ள போக கூட காசு பண்ணி கூட போக முடியல. பாப்பா ஸ்கூலுகிட்ட போனோம்னா அங்கனக்குள்ள பல்ல மேடு இதுதான். அங்கனக்குள்ள அத்தனை பேர் குடியிருக்காங்க. ஒவ்வொரு ஆள் ஒரு கை மண்ணை எடுத்து போட அந்த இடம் கிளீன் ஆயிரும்.
1: இப்போ பொதுவான இடத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நீங்க வீட்டுல வந்து மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு பிரிச்சு எடுக்கிறீங்களா?
2: பிரிச்சு எடுத்துதான் கிளீன் பண்ணி தான் போடுறோம். ஏன்னா நம்ம சொல்றதுனா நம்மளும் கரெக்டா இருக்கணும் சரிங்களா. நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன சிரமம்? இப்ப நானுமே சொல்லுவேன், இப்ப குப்பை வண்டிக்கார் வந்தாருன்னா அவர் அங்க நிக்கிறாருன்னா நான் இங்கதான் போடுவேன். அவர் கேப்பாரு, ஏமா இப்படி சார் நீங்களும் எங்களை மணித்தானே, ஏன் சார் உங்க மேல நாங்க போடணும் என்ன இருக்கு அப்படின்னு. சரிமா சரிமா, எல்லாருமே நம்மள மணிக்கு நம்ம எப்படி இருந்தாதான் மத்தவங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு இதாகும். அது என் பொண்ணு பையன்
1: என்னென்ன சொல்லி கொடுக்கறீங்க?
2: நான் சொல்லி கொடுப்பேன், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். என் பையன் இவன், இது வந்து ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ். இவனுமே நான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு இன்ன வரைக்கும் அவன் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் என் பொண்ணுக்கும் அதே தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
1: ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா, சமுதாய விழிப்புணர்வோட ரொம்ப நல்லா பேசுனீங்க. இப்ப நிகழ்ச்சியில ஒரு அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம், என் பேர் ஜனார்த்தன், பெரம்பலூர்ல இருந்து வந்திருக்கேன். இங்க மதுரைக்கு வந்திருக்கேன். சுத்தம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து தூய்மை இந்தியான்னு இயக்கத்தை எடுத்து பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குப்பைங்கிறது எங்க உருவாகுதுன்னா நம்ம வீட்டுல இருந்தே முதல் இது உருவாகுது. நம்ம வந்து தரம் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறப்ப கவர்மெண்ட்டுக்கும் வேலை ஈஸி ஆகும். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு நிறைய முன்னெடுப்புகள் நிறைய பேர் எடுத்துட்டே வராங்க. நம்ம வந்து கொஞ்சம் பொறுப்போட வந்து செயல்பட்டாலே பாதி குப்பை குறைஞ்சிரும். இப்ப என்னன்னா பொது இடங்கள்ல போறப்ப அங்க இருக்க குப்பை இருக்கிறது கரெக்டா குப்பையில போட்டாலே பாதி வேலை குறைஞ்சிரும் கவர்மெண்ட்டுக்கு. அதனால நம்ம வந்து எப்பயுமே நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். இன்னொருத்தங்க பண்ணாலும் அப்படி பண்ணாதீங்கன்னு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்ப வந்து நமக்கு அந்த குப்பைங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க அந்த இடத்துல போட. நன்றி.
1: ரொம்ப அருமையா எல்லா நேயர்களுமே சமுதாய விழிப்புணர்வோட பேசுறாங்க. அதே மாதிரி சுத்தமாவும் அவங்கவுங்க இடத்த வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடரலாம்.
4: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, மனம் விட்டு மனம் வந்து மரங்கொட்டி பறவைகள்.

0: நேர்களே, இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னா, இதமான மாலை நேரத்துல அப்படி பறவைகள்லாம் கூடுகள் போய் அடையிறதுக்காக அப்படி கூட்டம் கூட்டமா பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இதமான தென்றல் காற்று அப்படி வருடிக்கிட்டு வருது. இந்த சுகத்தை அனுபவிக்கிட்டு நல்ல நிறைய நேர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நேயர் சகோதரிய வந்து ரொம்ப விழிப்புணர்வோட நான் பேசணும் அப்படின்னு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம். என்னோட பேர் வந்து மம்தா. நான் அண்ணா நகர்ல இருந்து வர்றேன். இப்ப நீங்க வந்து தூய்மை பத்தி பேசுறீங்க. இங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணவு பொருள் சம்பந்தமா வந்து அது தனியாவும் மக்காத குப்பையை தனியாவும் நம்ம கொடுத்து ஃபர்ஸ்ட் அதை கொடுக்கணும். பாவம் அந்த தூய்மை பணியாளர்கள் வராங்க, அவங்க கஷ்டப்படுத்தாம ஃபர்ஸ்ட் அது பண்ணுங்க. அடுத்து வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பரா அந்த ஃபுட்டை வந்து இதுல போடுங்க, இதுன்னு ஃபர்ஸ்ட் அதை சொல்லி கொடுங்க. அப்புறம் வந்து உணவுப் பொருள் வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா அந்த பக்கத்துல வர விலங்குகள் அதுக்கு கொடுங்க, அது உங்க கொஞ்சம் நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம கிளீனா வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம திருவே முக்காவாசி கிளீன் ஆயிரும். அதுக்கப்புறம்
0: சரிங்க, இப்ப அதுக்கப்புறம் அப்படின்னு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, வீட்டுல தூய்மை அப்படிங்கிறது பெண்களின் பங்கு மட்டுமா இல்ல ஆண்களுக்கும் உண்டா?
1: எல்லாருக்குமே உண்டு, அது இது கிடையாது. அதாவது பெண்களுக்கு மட்டும்தான் இல்ல, ஆண்களுக்கும் அது முக்கியமான கடமை இருக்கு. அது கண்டிப்பா
0: இருக்கு. அப்ப உங்க வீட்டுல உங்க ஆண்கள் எப்படி உங்களுக்கு வந்து இது பண்றாங்க?
1: அவங்களும் வீட்டுல எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, கிளீன் பண்றது எல்லாமே அவங்க பண்றாங்க. அவங்களும் நம்ம வந்து அவங்க குறை சொல்றதுலாம் இல்ல, அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க எனக்கு. அது
0: பண்றாங்க. உங்க குழந்தைங்களுக்கு அந்த தூய்மையை பத்தி எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க?
1: எப்படின்னா இந்த இப்ப அவங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஏத்த வகையில எப்படி வந்து சொல்லி கொடுக்குறோம்னா, அந்த குப்பை தொட்டில தான் போடுறது, அந்த மெயினா அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்.

0: கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் வீட்டை வந்து கிளீன் பண்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ரெண்டு விஷயம் எப்படி கிளீனிங்கா இருக்கணும்னு. இப்ப துணியை வந்து அழுக்க போட்டா அந்த இதுல போடணும், குப்பை இருக்கதா நீங்க டஸ்ட்பின்ல போடணும். அப்புறம் வீட்டை வந்து அவங்க கிளீன் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
1: இருக்கோம். அடுத்து நம்மடைய பேச வந்து ஒருத்தர் ஆர்வமா நடந்து போனவரு ஏதோ நடக்குதுன்னு சொல்லி நம்மகிட்ட பேச வந்திருக்காரு. அவர்கிட்ட கேப்போம். வணக்கம் சார், நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் என்னங்க?
2: என் பேர் மகாலிங்க, மதுரை அண்ணா நகர்ல இருக்கேன், குட்டியான வச்சிருக்கேன். அது போக சாயங்காலம் காலையில வாக்கிங் வருவேன், பெரும்பாலும் காலையில வருவேன், சாயங்காலம் எப்போ இருந்தாலும் வருவேன். நீங்க கேட்டதுனால நீங்க இந்த பார்க்கை எப்படி சுத்தமா வச்சுக்கிறேன்னு கேட்டீங்க. சரி, நான் ஏதாச்சும் பேச முடியுமான்னு கேட்டீங்க, அதனால உங்களுக்கு பேசுறதுக்கு நான் வந்திருக்கேன்.
1: சொல்லுங்க, இப்ப இந்த பார்க்கை வந்து சுத்தமா வச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப வந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பார்க்கை பயன்படுத்தக்கூடிய பயனாளிகள் வந்து இந்த பார்க்கை வந்து எப்படி சுத்தமா வச்சுக்கலாம், அதை பத்தின ஒரு நெறிமுறைகளை சொல்லுங்க.
2: நம்ம வீடு மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் எப்படி நம்ம சின்ன ஒரு வாளியை வச்சு ஒரு டஸ்ட்டு இது பண்ணுற மாதிரியே ஒரு அதுக்கு கவர் மாதிரி போட்டு அது துணியை போட்டு விட்டு அதில் மற்ற ஜாமான்களை போடுறோம். டஸ்ட்டானது அதை எடுத்து கொண்டு போய் குப்பை வண்டி வரும்போது அதை தூக்கி போடுறோம். அதையுமே பிரித்து போட்டால் இன்னமும் நல்லா இருக்கும், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் சாப்பாடு போடுவாங்க, சில பேர் காகிதத்தை சேர்த்து போடுவாங்க, அதோட போய் முடிச்சு போடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் சங்கடமா இருக்குண்டு. அதே மாதிரி வீடை எவ்வளவு சுத்தமா வைக்கணும் அதே மாதிரி பார்க்க சுத்தமா வச்சா நல்லா இருக்கும்.
1: வீட்டை சுத்தமா வைக்கிற மாதிரி இந்த பார்க்கையும் சுத்தமா வச்சுக்கணும். இன்னும் நிறைய பயனாளிகள் வருவாங்க, இதை பயன்படுத்துறதுக்கு ஏதோ இருக்குன்னு சொல்றீங்க, ரொம்ப நன்றி சார்.
2: ஓகே சார்,
1: அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு இளைஞர் வந்து நம்ம கிட்ட இருக்காரு. இப்ப அவர் எங்க இருந்து வராரு, இந்த தூய்மை பாரத இந்த இடத்தை பத்தி அவர் என்ன சொல்ல போறாருன்னு ஆவலை நாங்க எதிர்பார்த்துருக்கோம். வணக்கம் சார், நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் சார், நான் வந்து அனுப்பான்லருந்து வரேன். தூய்மை பாரதத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள இங்கே இந்த பார்க்கே சொல்லலாம், இங்கே உள்ள பார்க்கே சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு கண்ட இடத்துல அந்த பொருட்களை போடுறது, குப்பை தொட்டி இருந்தும் குப்பை தொட்டி போடாமல் இருக்கிறது, இந்த ரெஸ்ட் ரூம்லாம் நிறைய ரெஸ்ட் ரூம் ரெண்டு மூணு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் அதை உடச்சி போடுறது ஒரு முக்கியமான இது பொது இதுன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கறதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து அந்த பப்ளிக் ஏரியாக்குள்ளே அப்படின்றப்போ அந்த குப்பை தொட்டி இருந்துமே குப்பை தொட்டில போடாம கண்டடங்களை போட்டு போறது, பக்கத்துல கீழே போட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கரெக்டா பண்ணாங்க அப்படின்னா, இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா கிளீன் சிட்டியா கொண்டு வரலாம். ஸோ மதுரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னே சரி இந்த விஷயங்கள் வந்துட்டு மதுரை வந்து அன்கிளீன் சிட்டியில மதுரைலாம் டாப்ல இருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இல்லாம பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயங்களை கடைபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா கொண்டு போக முடியும் சிறப்பா.
1: ரொம்ப அருமையான கருத்தை மட்டும் பகிர்ந்துட்டு இருக்காரு. இப்ப நம்மடைய பேச ஒரு நடைபாதை அம்மா வந்திருக்கேன். அம்மா சொல்லுங்க, உங்க பேர் என்ன, வணக்கம், நீங்க எங்க இருந்து வரீங்க?
4: என் பேர் சத்யபிரியா, நாங்க மேலூர்ல இருந்து வரோம்.
1: சொல்லுங்க, இப்ப தூய்மை பாரத திட்டம் வந்து சிறப்பா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், இந்த பார்க்குக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை சுத்தமா வச்சுக்கிற மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் நம்முடைய சுகாதாரத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க.
4: இல்ல, சுகாதாரத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோ வேண்டாம், இன்னைக்கு வந்து ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு சுகாதாரமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம நம்மளுடைய சமூகத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த இந்த பார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு 2 இயர்ஸாக தான் இவ்வளோ டெவலப்மெண்ட், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் இதாக இருக்கும். ஸோ இவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்த கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க, அதை சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை தான். ஸோ பிள்ளைங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றத தாண்டி பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோ சுத்தமாக ஒவ்வொரு இடத்தையும் சுகாதாரமாக வச்சுக்கணும், குப்பைகளை டஸ்ட்பின்ல போடணும், ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்றது அஸ் ஏ பேரண்டா நம்ம கையில இருக்கு.
5: சூப்பரா சொன்னீங்க மேம், தேங்க்யூ சோ மச் மேம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு வந்து நம்ம ஊரு நம்ம பெருமை தூய்மை பாரதம் அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இங்க அந்த லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னாலே இன்னைக்கு வந்து லக்கி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நிறைய பேர் தூய்மை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த தூய்மை திட்டத்துல வந்து இந்த தூய்மை பணியாளர்களின் பங்கு வந்து ரொம்பவே அளப்பரியதுங்க. அதாவது எந்த சீசன்லயும் சரி அவங்க வெயில் பனி மழை அப்படின்னு ஒண்ணுமே பொருட்படுத்தாம அவங்களுடைய கடமைய வந்து கரெக்டா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க.
6: அதுவும் அதிகாலையில எந்திரிச்சு வந்து
5: அதான் தூக்கமின்மை, அதாவது காலையில 4-5 மணிக்கே வந்து எந்திரிச்சிருவாங்க அப்படிதானங்கம்மா?
6: அது போக நடு இரவுல எல்லா இடமுமே தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து பகல் நேரத்துல பொதுமக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து நம்ம ஊரு நம்ம இடம் அப்படின்னு நல்ல ஒரு சுயநலம் இல்லாம இருந்தா நல்ல தூய்மையே இருக்கலாம்.
5: கரெக்ட் கரெக்ட். நாம அந்த குப்பையை போட போறது கூட இப்ப கண்ணாடி பொருள்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா டைரக்டா டஸ்ட்பின்ல போடாம அவங்க அப்படியே கையால அழுறாங்க இல்லையா? சோ அவங்களுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பை வந்து நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து கிளீனா வச்சுக்கிறதுனாலதான் வந்து சுத்தம், அதாவது அசுத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி கொடுக்குறாங்க நமக்கு. சோ அவங்களுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம்.
7: கண்டிப்பா சுந்தரி, இப்ப நம்ம தூய்மை அப்படிங்கிற சொல்ற டைம்ல அரசாங்கம் எவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்தாலும் பொதுமக்களை நாம தான் வந்து முழு

0: ஒத்துழைப்பு கொடுக்கணும். உங்களை வந்து ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குப்பை தொட்டியில தான் நம்ம வந்து குப்பையை போடணும். இதை வந்து கண்டிப்பா ஒவ்வொருவரும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா அரசிற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே?
1: கண்டிப்பா சார், சரியா சொன்னீங்க. ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் தான் வந்து நாட்டையும் வீட்டையும் சிறப்பா வச்சுக்கிறது அருமையா சொல்லிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்முடைய சந்திப்புல சொல்லணும், அத்தனை பேருமே சொன்னாங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வரக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து சரியான முறையில பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம நாட்டை போல வீட்டை வளர்க்கணும், வீட்டையும் நாட்டையும் நம்ம தூய்மையா வச்சுக்கணும்னா நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கையிலும் இருக்கு, அது நம்முடைய தார்மீக கடமைன்னு சொல்லியிருக்காங்க.
0: கண்டிப்பா, அதாவது தூய்மை அப்படிங்கிறது ஒரு சொல் மட்டுமல்ல, நம் ஆரோக்கியத்தின் அடையாளம், நம் வாழ்க்கையின் அழகு. வீடு தூய்மை, வீதி தூய்மை, வாழும் இடமெல்லாம் தூய்மை. தூய்மை இருந்தால் நோய்கள் நம்மை விட்டு ஓடும், நலமோ நம்மை தேடி வரும். தூய்மையான பாதையில் தெளிவான வாழ்க்கை மலரும், சுத்தமான சுற்றுப்புறத்தில் சுகமான உலகம் பிறக்கும்.
2: இந்த அழகான கூடல் மாநகர், அதாவது கலைகளின் புகழிடம் அப்படின்னு சொல்ற இந்த அழகான மதுரை மாநகரத்துல இருக்கிற இந்த வண்டியூர் பூங்கால இருந்து இன்னைக்கு இந்த சிறப்பு நேரலை தூய்மை பாரதம் அப்படின்றத வந்து நிறைய மக்கள் வந்து நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பொது இடங்களுக்கு வந்து நம்ம போகும்போது எந்த அளவுக்கு நம்ம சுத்தமா இருக்கணும், குப்பைகளை கரெக்டா குப்பை தொட்டியில போடுவோம் அப்படின்ற உறுதி மொழியோட இன்னைக்கு இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சிய நிறைவு செஞ்சிடலாமா? நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது சுந்தரி,
0: பிரபு,
3: எஸ் ஆர் கலா
0: மற்றும் வேல்முருகன்.
2: நன்றி நேர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களைக் கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊழலற்று நிர்வாகத்தை வழங்குவதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தமிழக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தமிழக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 363 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமானது பனையூர் என்ற கிராமத்தில் நாளை 26 9வது மாதம் 2026 முதல் அக்டோபர் மாதம் 2 வரை நடைபெற இருக்கின்றது. விருதுநகர் மாவட்டத்தில் குவாரிகள், கிரஷர் மற்றும் கனிம சேமிப்பு கிடங்குகளிலிருந்து கனிமங்களை ஏற்றி செல்லும் அனைத்து வாகனங்களிலும் ஏஐஎஸ் 140 தரத்திலான GPS கருவி பொருத்துவது கட்டாயமாகும். பொருத்தப்பட்ட GPS கருவியின் விவரங்களை MIMAS இணையதளத்தில் பதிவு செய்து ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும். GPS கருவி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஐஎஸ் 140 தரத்திலான நிறுவனங்களிடமிருந்து மட்டும் பொருத்தப்பட வேண்டும். எனவே குவாரி குத்தகைக்காரர்கள், கிரஷர் உரிமையாளர்கள், கனிம சேமிப்பு கிடங்கு உரிமையாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்கள் தங்களது வாகனங்களில் GPS கருவியை பொருத்தி MIMAS இணையதளத்தில் ஒருங்கிணைக்கும் பணியை இம்மாதம் 30 முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இம்மாதம் 30 பின்னர் ஏ

0: S140 GPS பொருத்தப்பட்டு MIMAS இணையதளத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே கனிம போக்குவரத்திற்கான நடைச்சீட்டு அனுமதி சீட்டு வழங்கப்படும். எனவே தொடர்புடைய அனைவரும் காலதாமதமின்றி உரிய நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் GPS பொருத்துதல் மற்றும் MIMAS ஒருங்கிணைப்பு பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை விருதுநகர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலரிடமிருந்து வந்துள்ள செய்தி பற்றி கேட்டீங்க. இதுவரை கேட்டது சேவை செய்தி.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:05 தொடர்வது விளக்கேற்றும் வேலை.

பதம் சுலபம் லபந்தே திருஷ்டி பிரஹிஷ்ட கமலோதர தீப்திரிஷ்டா புஷ்டிம் கிருஷிஷ்ட.

0: இதுவரை நீங்க கேட்டது விளக்கேற்றும் வேலை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர

மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆண்டின் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தினசரி தகவல்கள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:35 அந்திப்பூக்கள். 7 பாட்டு இது ஹிட். 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இலக்கிய உலா. இலக்கியங்களில் வாழ்க்கை முறை. பேருரை வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 9 காட்சியில் விரியும் கடிதமலர்கள். 10 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 10:20 பட்டச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை இனிதே நிறைவு பெறும். தொடர்ந்து 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 11:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை இனிதே நிறைவு பெறும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு மகிழலாம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரச மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர்

0: உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.
1: இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அண்மை நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இனிதே ஸ்டார்ட் பண்ணலாம் அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில உங்களுடன் சுமையா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாடலா என்ன கேட்க போறோம் அப்படின்னா, வேட்டைக்காரன் திரைப்படத்துல இருந்து தான் பாடல் வருகிறது. இதோ

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் குரல்களில்

அந்திப்பூக்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் நேரம் 6:46. அடுத்ததா பாண்டியன் அடுத்த திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்று 8:05 காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். சுட்டி குழந்தைகளுடைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்கு. பங்கேற்க அழைக்கலாம். 25:30, 25:30, 71 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன்.
4: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 6:56 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி இசைக்கும் நிறைவான பாடலுடன் விடைபெறுவது சுமையா நன்றி நேர்களே.

நேரம் 7:01. உங்கள் மனதிற்கு பிடித்த ஹிட்டான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். லவர் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காற்றலைகளில்

தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சிவா ஆனந்த் வரிகளில் அந்தாரா நாண்டி பாடிய பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: உலாவரும் இசைவாணி, இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நீங்க உற்சாகமா கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் மனதிற்கு நெருக்கமான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். வாழை திரைப்படத்தில் இருந்து யுகபாரதி வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் தீ பாடிய பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

வாழை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் மனதிற்கு நெருக்கமான உற்சாகமான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். கார்த்திக் மேத்தா வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், பத்மராஜா ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். இதய முரளி திரைப்படத்திலிருந்து விவேக் வரிகளில் தாம் தமன் எஸ் இசையில் மனோஜ்னா பாடிய பாடல் உங்களுக்காக கற்றலைகளில்

நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மனதிற்கு பிடித்த பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட்டு. இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அண்மை நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் மனதிற்கு நெருக்கமான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். த கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படத்திலிருந்து

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். காளிதாஸ் 2 திரைப்படத்திலிருந்து மோகன் ராஜா இசையில் ஷாமஸ் இசையில் கபில் கபிலன் பாடிய பாடல் உங்களுக்காக காற்றலைகளில்

இது ஹிட் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். மதன் கார்கி வரிகளில் கே எஸ் ஹரிசங்கர் சின்மயி பாடிய பாடல் காந்தாரா தூ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
4: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேயர்களே, எஃப்ஐஆர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்தமான பாடல்களின் தொகுப்பாய் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் டியர் காம்ரேட் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடலை உங்களுக்காக காற்றலைகளில். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது நான் சிவசங்கரி. நன்றி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாய

உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15,00,000 மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இருப்பினும் தமிழக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உள்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கவுரும் போல்வால்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏணி சற்று முன் வரை 31.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் நேர்களை, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இது சிட்டி குழந்தைகளுடைய நிகழ்ச்சியாக வந்த பட்டாம்பூச்சிகள். நேரம் 8:52. பட்டாம்பூச்சிகள்ல சுட்டி பிள்ளைங்க பேசணும்னா அழைக்கலாம் 25 30 170 25 30.

1971 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் பட்டாமுச்சிகள்ல உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை வழங்க நான் காத்துட்டு இருக்கேன் சுமையா.

0: வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: பாண்டியராஜ்,
2: எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 7th.
2: விடுமுறை விட்டாச்சா? லீவு விட்டாச்சா? குவார்ட்டர்லி லீவு? ஜாலியா?
1: நாளை ஸ்கூல் இருக்கு.
2: நாளையோட லீவா? சரி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மனப்பாடம்
2: இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன பாட்டு நான் கொடுக்கணும்? சரி, ஒரு நல்ல பாட்டு கொடுத்துடலாமா? சரி கொடுத்துடலாம். சரி சொல்லுங்க, என்ன எங்கள்ட்ட ஷேர் பண்ண போறீங்க?
1: இட்லி கடை.
2: என்னது?
1: என்ன சொல்றாங்க மேடம்?
2: இட்லி கடை படத்துல இருந்து பாட்டு வேணுமா?
1: எத்தனை சாமி வந்ததையா?
2: சரி, அந்த பாடல் கொடுத்துடலாம். நீங்க எங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஷேர் பண்றீங்களா?
1: ஷேர் பண்றேன்.
2: சொல்லுங்க, கேப்போம்.
1: மேடம்
2: சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு பிடித்தமான மனப்பட பாடல், திருக்குறள், அப்புறம் ஏதாவது கதைகள் இருந்தா நீங்க எங்கள்கிட்ட சொல்லலாம், நாங்க கேட்டு ரசிப்போம்.
1: மனப்பட பாட்டு தெரியும் மேடம்,
2: சொல்லுங்க.
1: அருணெறி அறிவே தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொறுத்தரை யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா வனிதரும் உறவே, என்றும் விசநீரும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்குவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்னும் பொலிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேமொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்.
2: அடடடடா, சரி, நாளைக்கு என்ன பரீட்சை?
1: நல்லா தண்ணியை குடிச்சிட்டு நல்லா விளையாடுங்க.
2: ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாடல் கொடுத்துடலாம். இதோ

0: நேரம் 8:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில். நம்ம கூட பேச ஒரு சிட்டி காத்துட்டு இருக்காங்க. வருக, வணக்கம். வணக்கம்,
1: எனக்கு வந்து
0: உங்களுக்கு வந்து யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: என்னது
0: அகலன், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன பாத்து போறீங்க?
0: நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சரி, பராசக்தி படத்துல இருந்து பாடல் கொடுத்துடலாம். உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்றத தெளிவா சொல்லுங்க, அப்பதானே எல்லாருக்குமே கேக்கும். என்னமா? உங்க வீட்ல யாராவது இருக்காங்களா? சரி, ஓகே ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்களா? அடடடடா, சரி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: மதுரை.
0: மதுரை, அட்ரா. சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டுருக்கீங்க. ஹெல்த்தியா சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் பராசக்தியில?
1: பராசக்தியில சிவகார்த்திகேயன்.
0: அதுல என்ன பாடல், ஏதாவது பாடல் கொடுத்துடலாமா? சரி, ஏதாவது நம்ம கொடுத்துருவோம். ஏதாவது எங்களுக்கு நீங்க பாட்டு கதை ஏதாவது சொல்றீங்களா?
1: ஆதி பகவான் முதற்றே உலகு, இருவரும் கேட்டாக்கு தாவாய் இருவரும் கேட்டாக்கு தாவாய் மற்ற அங்கே இருவரும் இல்லாமலை இந்த பொருளின் பேச்சுவாக்கும் தன் மகனை தாங்கும் என கேட்ட தாய்
0: நீங்களே படிச்சுக்கிட்டீங்களா?

சூப்பர் சூப்பர், அதுக்கே சரி. உங்களுக்கு பிடித்தமான பாடல் பராசக்தி படத்துல இருந்து கேட்டுருவோமா? சரி, நன்றி நன்றி. இணைப்பில் அழகா அருமையா பேசினதுக்கு உங்களுக்கு நன்றி. இது பாடல்

25 நிமிடம் இதுவரைக்கும் நீங்க கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. பேசிய பேச முயற்சி செய்து கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30. தொடர்வது
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இலக்கிய உலகம். இன்றைய இலக்கிய உலக நிகழ்ச்சியில் இலக்கியங்களில் வாழ்க்கை முறை பேருரை வழங்குகிறார் முனைவர் எஸ் வினோனியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
4: சொல்லுக்கு இனிமை என்று பொருள். ஆனால் அந்த இனிமை வெறும் சொல்லில் மட்டும் இல்லை, அது தமிழர் வாழும் முறையில் இருக்கிறது. உலக மொழிகளில் பெரும்பாலான இலக்கியங்கள் கடவுளையோ மன்னர்களையோ கற்பனை உலகங்களையோ மையமாக கொண்டு எழுதப்பட்ட காலத்தில் மனித வாழ்க்கையை தனது இலக்கியத்தின் மையப்பொருளாக மாற்றிய பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் யாதும் ஊரே

யாவரும் கேளீர் என்று உலகளாவிய மானுட நேயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உரக்க சொன்னது நம் தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியத்தில் வாழ்க்கை, நம் முன்னோர்கள் இலக்கியம் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வியல் நெறிகளை சில தளங்களில் காண்போம். அகவாழ்க்கை என்பது இரு மனங்களின் பிணைப்பு. குறுந்தொகை பாடல் ஒன்றில் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் அறியாதவர்கள், ஆனால் காதல் வயப்பட்ட பின் எப்படி ஒன்றிணைகிறார்கள் என்பதை செம்புல பெயல்நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்கிறார் செம்புல பெயல்நீரார். செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீர் அந்த மண்ணோடு பிரித்தறிய முடியாதபடி கலப்பதைப் போல அன்புள்ள இரண்டு உள்ளங்களும் கலந்துவிட்டன. இது வெறும் காதலை மட்டும் சொல்லவில்லை, தம்பதியரின் தாம்பத்திய வாழ்க்கையின் பிணைப்பை சொல்கிறது. 8 தொகை நூல்களான குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை ஆகியவை சங்ககால காதலின் பொக்கிஷங்களாகும். குறுந்தொகை பாடல் ஒன்று காதலின் ஆழத்தை விளக்குகிறது. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்ற பாடலில் மலைச்சரிவில் உள்ள கருமையான கிளையை கொண்ட குறிஞ்சி மலரிலிருந்து தேனீக்கள் பெருந்தேனை சேகரிக்கும் மலைநாட்டைச் சேர்ந்தவன் என் தலைவன். அவன் மீது நான் கொண்டுள்ள அன்பு இந்த பூமியை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, கடலின் நீரை விட அளவிட முடியாத ஆழமுடையது என்கிறாள் தலைவி. காதலின் அளவை காட்சிப்படுத்த பூமி, வானம், கடல் ஆகிய மூன்றையும் எல்லைகளாக பயன்படுத்தியுள்ளார் புலவர். நற்றிணை பாடல் ஒன்று தலைவியின் நாணம் பற்றி பேசுகிறது. விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என்ற பாடலில் தலைவனுடன் பேசும்போது தலைவி தான் வளர்த்த புன்னை மரத்தை சுட்டிக்காட்டி நாணமடைவதாக கூறுகிறது. சிறு வயதில் நான் மணலில் விளையாடும் போது நட்ட விதைதான் இந்த புன்னை மரம். அதை நான் பாலூற்றி வளர்த்ததால் என் தாய் இந்த மரம் உனக்கு தங்கை போன்றது என்று கூறினார். எனவே என் தங்கையான இந்த மரத்தின் கீழ் நிற்பதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறது, அதனால் நாம் வேறு இடத்திற்கு செல்லலாம் என்று தலைவி கூறுகிறாள். ஒரு மரத்தை கூட தன் உடன்பிறப்பாக கருதும் சங்ககால மக்களின் இயற்கையோடு இயைந்த அன்பையும் தலைவியின் நுட்பமான நாணத்தையும் இது காட்டுகிறது. தலைவியின் செல்ல கோபமும் விளையாட்டும் பற்றிய செய்தி ஒன்று கலித்தொகை பாடலில் இடம்பெற்றுள்ளது. சுடர்தொடி கேளாய், தெருவில் நாம் ஆடும் மணற்சிற்றில் காலின் சிதையா என்ற பாடலில் தலைவன் தன்னை சந்திக்க வந்த சுவாரஸ்யமான நிகழ்வை தோழியிடம் தலைவி கூறுகிறாள். தாகமாக இருக்கிறது, குடிப்பதற்கு தண்ணீர் தருவாயா என்று கேட்டு வீட்டிற்குள் வந்தான் ஒரு காளை. நான் தண்ணீர் கொண்டு சென்று கொடுத்தபோது எனது வளையல் அணிந்த கையை பிடித்து கொண்டான். நான் பயந்து அம்மா என்று கத்தினேன். தாய் ஓடி வந்து என்ன ஆயிற்று என்று கேட்டதும் அவன் தண்ணீரை அவசரமாக குடித்ததால் விக்கல் எடுத்து விட்டது என்று சமாளித்து பொய் சொன்னேன். தாய் சென்றபின் அவன் என்னை நோக்கி ஏளனமாக சிரித்தான். சங்ககால காதலின் இயல்பான குறும்பு, ஊடல் மற்றும் தலைவியின் சாதுரியமான பதில் இதில் தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியத்தில் காதல் உணர்வுகள் நிலப்பரப்புக்கு ஏற்ப 5 பிரிக்கப்பட்டுள்ளன. குறிஞ்சி, தலைவனும் தலைவியும் கூடுதல், காதல் மலர்தல். முல்லை, தலைவனின் வருகைக்காக தலைவி காத்திருத்தல். மருதம், காதலர்களுக்கிடையேயான செல்ல கோபம். நெய்தல், பிரிவு துயரால் தலைவி வருந்துதல். பாலை, கடமை அல்லது பொருள் ஈட்டுவதற்காக தலைவன் பிரிந்து செல்லுதல். சங்க இலக்கிய அகப்பொருள் மரபில் பெற்றோர் அறியாமல் தலைவனும் தலைவியும் ஊரை விட்டு செல்லும் நிகழ்வு உடன்போக்கு என அழைக்கப்படுகிறது. இது முதன்மையாக பாலை திணைக்கே உரிய உரிப்பொருளாக கருதப்படுகிறது. ஐங்குறு நூற்றில் ஓதலாந்தையார் பாடிய பாலை திணையில் உடன்போக்குக்கு என்றே தனியாக 10 பாடல்கள் அமைந்துள்ளன. உடன்போக்கு 10 என்ற தலைப்பில் உள்ள பாடல்கள் தலைவனும் தலைவியும் உடன்போக்கு செல்லும் காட்சிகளையும் வழியில் காண்போர் வாழ்த்துவதையும் விவரிக்கிறது. அருஞ்சுரம் இறப்பினும் நல்குவர், காட்டின் வெம்மையை பொருட்படுத்தாது தலைவன் தலைவியை அழைத்துச் செல்வதை உணர்த்துகிறது. செவிலி கூற்று 10 என்ற தலைப்பில் உள்ள பாடல்கள் உடன்போக்கு சென்ற தலைவியை தேடிச் செல்லும் செவிலித்தாயின் புலம்பலையும் கவலையையும் படம் பிடித்து காட்டுகிறது. அகநானூற்றின் ஒற்றைப்படை எண்கொண்ட பாடல்கள் பாலைத்திணை சார்ந்தவை. தலைவியை பிரியாது உடன்போக்கில் அழைத்து செல்லும் தலைவனின் அன்பு, கொடுமையான பாலை நில வழியிலும் தலைவியை அணைத்து அழைத்து செல்லும் காட்சி, மகள் உடன்போக்கு சென்றதை அறிந்து

தாய் வீட்டை பார்த்து புலம்புவது, தலைவியின் காலடிகளை பார்த்து செவிலித்தாய் கண்ணீர் சிந்துவது போன்றவை கூறப்பட்டுள்ளன. குறுந்தொகையில் உடன்போக்கின் போது தாயின் மனநிலை மற்றும் தலைவனின் உறுதியை உணர்த்தும் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. மகள் உடன்போக்கு சென்றபின் அவள் விளையாடிய பொம்மைகளையும் சிலம்பையும் பார்த்து தாய் புலம்பும் பாடல், தலைவன் தலைவியை உடன்போக்கில் அழைத்து செல்லும் போது அவளது மென்மையான பாதங்களில் முட்கள் படுமே என்று கவலைப்படும் காட்சி, மகள் தலைவனுடன் சென்று விட்டதை அறிந்த தாய் ஊராரின் அலர்பேச்சையும் தன் நெஞ்ச துயரையும் வெளிப்படுத்துவது போன்றவை இடம்பெற்றுள்ளன. நற்றிணையில்

தலைவியை உடன்போக்கில் அழைத்து செல்லும் போது அவளது மென்மையான பாதங்களில் முட்கள் படுமே என்று கவலைப்படும் காட்சி. மகள் தலைவனுடன் சென்று விட்டதை அறிந்த தாய் ஊராரின் அலர்பேச்சையும் தன் நெஞ்ச துயரையும் வெளிப்படுத்துவது போன்றவை இடம்பெற்றுள்ளன. நற்றிணையில் உடன்போக்கு சென்ற தலைவியையும் தலைவனையும் வழியில் காண்போர் வாழ்த்தி அனுப்புவது. கொடிய வழியிலும் தலைவியின் முகத்தை பார்த்து இன்புற்று செல்லும் தலைவனின் அன்பு கூற்று. உடன்போக்கு சென்றபின் செவிலித்தாய் பாலை நிலத்திற்கு பின்தொடர்ந்து தேடிச் செல்லுதல் போன்றவை இடம்பெற்றுள்ளன. தமிழ் இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் புறப்பொருள் என்பது மனிதனின் புறவாழ்வு சார்ந்த நிகழ்வுகளான வீரம், போர், கொடை, ஆட்சி, புகழ், கல்வி, சமூகம் மற்றும் நிலையாமை போன்றவற்றை விளக்கும் பொருண்மையாகும். தமிழ் இலக்கியத்தில் கல்வி என்பது ஒருவனுக்கு அழியாத செல்வமாகவும் அவனது அறிவு கண்ணை திறக்கும் ஆயுதமாகவும் சமூகத்தில் மரியாதையை பெற்றுத்தரும் காரணியாகவும் போற்றப்பட்டுள்ளது. சங்க காலத்தில் ஜாதி அல்லது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கருதப்படவில்லை. மாறாக கல்வியின் அடிப்படையிலேயே மனிதனின் உயர்வு தீர்மானிக்கப்பட்டது. உற்றொளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனந்திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண்படுமே. ஆசிரியருக்கு தேவைப்படும் உதவிகளை செய்தும் பெருந்தொகை கொடுத்தும் அவருக்கு ஏவல் செய்து பணிந்து கற்றல் நல்லது. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் கல்வி கற்ற பிள்ளையிடமே தாயின் மனம் அதிகம் அன்பு காட்டும். அது மட்டுமன்றி ஒரே குடும்பத்தில் பிறந்த பலருள் மூத்தவனை விட்டுவிட்டு கல்வி கற்ற இளையவனையே அரசும் அவனது வழிகாட்டுதலுக்காக நாடி செல்லும் என்கிறது புறநானூற்று பாடல். கல்வியின் சிறப்பை விளக்குவதற்காகவே திருவள்ளுவர் கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என பல அதிகாரங்களை படைத்துள்ளார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வி மட்டுமே ஆகும். ஆடை, ஆபரணம், பணம் போன்ற மற்ற பொருள்கள் எதுவும் உண்மையான செல்வம் ஆகாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க தகுந்த நூல்களை குற்றமர கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு அந்த கல்வி கற்பித்த அறவழியில் தவறாமல் வாழ வேண்டும். மூதுரையில் மன்னனின் பெருமை அவனது நாட்டோடு முடிந்துவிடும். ஆனால் கல்வி கற்றவனின் பெருமை உலகம் முழுமைக்கும் உரியது என்கிறார் ஔவையார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. குற்றமில்லாமல் கற்றவனையும் ஒரு நாட்டை ஆளும் அரசனையும் ஒப்பிட்டு பார்த்தால் அரசனை விட கற்றவனே உயர்ந்தவன். ஏனென்றால் அரசனுக்கு தன் நாட்டில் மட்டுமே மரியாதை, ஆனால் கல்வி கற்றவனுக்கு அவன் செல்லும் இடமெல்லாம் சிறப்பும் மரியாதையும் கிடைக்கும். குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் என்ற நூலில் மனிதனின் உடல் அளவில் அழகு சேர்க்கும் தங்க நகைகளை விட அவன் கற்ற கல்வியே உண்மையான அழகாகும் என்கிறார். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார்? கற்றவர்க்கு அணிகலன் அவர் கற்ற கல்வியே. இந்த அணிகலன் அல்லாமல் கற்றவர்க்கு வேறோர் அணிகலன் வேண்டுவதில்லை. மணிமாலையில் கோக்கப்பட்டிருக்கும் மணிக்கு வேறொரு பூண் வேண்டுவதில்லை. அதுபோல்தான் கற்றவர்க்கு அழகுக்கு அழகு செய்வார் யார்? ஒருவரும் இல்லை. ஔவையாரின் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் ஆகிய நூல்கள் இளமையிலேயே கல்வியின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்கின்றன. இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி. அதாவது இளமை பருவத்திலேயே கல்வியை கற்கத் தொடங்க வேண்டும். எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்கிறது கொன்றைவேந்தன். அதாவது கணிதமும் மொழியும் மனிதனின் இரு கண்கள் போன்றவையாம். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து என்பது தமிழ் பழமொழியாகும். நவீன இலக்கியத்தில் பெண் கல்வியின் அவசியத்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உரக்க பேசினார். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம். அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியுடைய பெண்கள் திருந்திய களனி. அங்கே நல்ல

உன்னுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்கிறார். கல்வி கற்காத பெண்கள் விளைச்சல் தராத தரிசு நிலத்தை போன்றவர்கள். கல்வி கற்ற பெண்களோ பண்படுத்தப்பட்ட விளைநிலம் போன்றவர்கள். அவர்களின் வழிகாட்டுதலில் நல்லறிவு மிக்க தலைமுறை உருவாகும். தமிழ் சங்க இலக்கியங்களில் போர், வீரம், படைப்பயிற்சி, போர்க்களக் காட்சிகள் பற்றிய செய்திகள் மிக விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக புறநானூறு, பதிற்றுப்பத்து, கலித்தொகை போன்ற புறப்பொருள் சார்ந்த நூல்களில் இவை அதிகமாக இடம்பெற்றுள்ளன. பண்டைய தமிழர்கள் போரிலும் சில அறநெறிகளை பின்பற்றினர். பசுக்கள், பார்ப்பனர்கள், பெண்கள், பிணியாளர்கள், புதல்வரை பெறாதவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் போர் தொடங்குவதற்கு முன் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல எச்சரிக்கும் வழக்கம் இருந்தது. ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின் என்ற புறநானூற்று பாடலில் நாங்கள் அம்பு எய்ய போகிறோம், எனவே பசுக்கள், அந்தணர்கள், பெண்கள், நோயாளிகள் மற்றும் முன்னோர் கடந்தீர்க்கும் புதல்வரை பெறாதவர்கள் பாதுகாப்பான கோட்டைக்கு செல்லுங்கள் என எச்சரிக்கும் செய்தி இடம்பெற்றுள்ளது. தன் மகன் போர்க்களத்தில் முதுகுப்புறத்தில் புறமுதுகு காயம்படாமல் மார்பில் காயம்பட்டு வீர மரணம் அடைந்தான் என்பதைக் கண்டு மகிழும் தாயின் வீரம் புறநானூற்று பாடல் 86 என் மகன் எங்கே எனக் கேட்கும் பெண்ணே, அவனை காண வேண்டுமெனில் போர்க்களத்திற்கு சென்று பார். புலி தங்கிச் சென்ற குகை போல என் வயிறு இங்கிருக்கிறது, அவன் போர்க்களத்தில் இருப்பான் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. தன் மகன் போரில் முதுகுக்கு பின்னால் காயம்பட்டான் என பலர் கூற கேட்டு சினந்த தாய் போர்க்களம் சென்று அவன் மார்பில் காயம்பட்டு இறந்து கிடப்பதைக் கண்டு அவனை பெற்ற நாளை விட அதிகம் மகிழ்ந்தாள் என்ற செய்தி புறநானூற்று பாடல் 278 இடம்பெற்றுள்ளது. போர்க்களத்தின் வேகம், யானைப்படை, குதிரைப்படைகளின் தாக்குதல் மற்றும் போரில் மன்னர்களின் வீரம் பற்றிய வர்ணனைகள் புறநானூறு, பதிற்றுப்பத்து போன்ற நூல்களில் இடம்பெற்றுள்ளன. போர் நடப்பதற்கு முன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த தூது அனுப்பும் முறை இருந்ததை புறநானூற்று பாடல் 95 மூலம் அறியலாம். ஔவையார் தூது சென்று அதியமானின் ஆயுதங்களுக்கும் தொண்டைமானின் ஆயுதங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூறி போரின் தீவிரத்தை உணர்த்தினார். தொண்டைமானின் ஆயுதங்கள் நெய் பூசப்பட்டு பயன்படுத்தப்படாமல் கொட்டிலில் பளபளப்பாக இருக்கின்றன. ஆனால் அதியமானின் ஆயுதங்களோ பகைஞரை குத்தி முறிந்து கொல்லனின் பட்டறையில் கிடக்கின்றன என்று சாதுரியமாக ஔவையார் உரைத்தார். போரில் மார்பில் காயம்படாமல் முதுகில் காயம்பட்டால் அதை இழிவாக கருதி வடக்கிருத்தல், அதாவது உண்ணா நோன்பிருந்து உயிரை விடும் பழக்கம் இருந்தது. சேரமான் பெருஞ்சேரலாதன் சோழன் கரிகார் பெருவளத்தானோடு நடந்த வெண்ணி போரில் தன் முதுகில் அம்பு தைத்ததால் நாணி போர்க்களத்திலேயே வடக்கிருந்து உயிர் துறந்த செய்தி புறநானூற்று பாடல் 65 இடம்பெற்றுள்ளது. தமிழ் இலக்கியத்தில் விருந்தோம்பல், அதாவது விருந்தினரை உபசரித்தல் என்பது மிக முக்கியமான அறமாக கருதப்பட்டது. சங்க இலக்கியங்கள் முதல் காப்பியங்கள் வரை விருந்தோம்பலின் சிறப்பை கூறும் பாடல்கள் காணப்படுகின்றன. விருந்தோம்பலின் சிறப்பை கூற திருவள்ளுவர் விருந்தோம்பல் என்ற தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார். மோப்ப குளையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குளையும் விருந்து, அதாவது அனிச்சமலர் மோந்து பார்த்தால் வாடிவிடும், ஆனால் நாம் முகம் சிறிது வேறுபட்டு நோக்கினாலும் விருந்தினரின் மனம் வாடிவிடுகிறது என்கிறது இப்பாடல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு, அதாவது ஒருவன் வீட்டை அமைத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை பேணி உபசரிக்கும் நற்பணியை செய்வதற்கே ஆகும் என்கிறது இப்பாடல். விருந்தினருக்கு உபசரிக்க வீட்டில் தானியம் இல்லாத நிலையிலும் விருந்தோம்பிய தமிழரின் உயரிய குணத்தை புறநானூறு விளக்குகிறது. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும், நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து உபசரிக்கும் பண்பு கொண்டவர்கள் தமிழர்கள் என்ற செய்தி பாடலில் கூறப்பட்டுள்ளது. இன்மையின் இழிவந்த நாட்குறித்து, வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு உணவளிக்க தானியம் இல்லாததால் தலைவன் தான் வைத்திருந்த பழமையான வாழை அடகு வைத்து விருந்தளித்தான் என்று இப்பாடல் கூறுகிறது. தானியம் ஏதும் இல்லாத நிலையிலும் விருந்தோம்பல் செய்தனர். விதைப்பதற்காக வைத்திருந்த திணை விதையை உரலில் இட்டு குத்தி வந்த விருந்தினருக்கு உணவளித்த செய்தியை புறநா

435 பாடல் கூறுகிறது. விருந்தினரை வழி அனுப்பும் போது தமிழர்கள் கடைபிடித்த பண்பாட்டை சிறுபான்மையாற்றுப்படை விவரிக்கிறது. 7 அடி பின் சென்று தம் வீட்டிற்கு வந்த விருந்தினர்கள் விடைபெற்று செல்லும் போது அவர்களை பிரிய மனமில்லாமல் அவர்கள் ஏறி செல்லும் தேர் வரை 7 அடிகள் தொடர்ந்து சென்று வழி அனுப்பி வைப்பர் என்ற செய்தி இப்பாடலில் இடம்பெற்றுள்ளது. சிலப்பதிகாரத்தில் கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி தன் கணவனை பிரிந்ததை விட விருந்தினரை உபசரிக்க முடியாமல் போனதே தனது மிகப்பெரிய இழப்பு என வருந்துகிறாள். தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த என்னை என்று முன்னோர்கள் போற்றிய விருந்தோம்பல் என்ற அறத்தை செய்ய முடியாமல் போயிற்றே என்று கண்ணகி புலம்பும் செய்து இடம்பெற்றுள்ளது. கம்பராமாயணத்தில் ஜடாயு உயிர் நீத்த சடங்கை ராமன் செய்யும் சூழலிலும் கோசல நாட்டின் வளத்தை கூறும்போதும் விருந்தோம்பல் குறிப்பிடப்படுகிறது. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே. கோசல நாட்டில் செல்வமும் கல்வியும் சிறந்து விளங்கியதால் அங்கு வறுமையால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் நாள்தோறும் புதிய விருந்தினரை பேணுதலும் தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை என்ற செய்தி கம்பராமாயணத்தில் உள்ளது. ஔவையார் தம் நல்வழியில் விருந்தினருக்கு இடும் உணவின் தன்மையை ஒரு பாடலில் விளக்குகிறார். அமுதமே ஆயினும் விருந்தோடு உணேல், சாவா மருந்தாகி அமுதமே கிடைத்தாலும் விருந்தினருக்கு கொடுக்காமல் தான் மட்டும் தனியாக உண்ணக்கூடாது என்று கூறியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் கொடை அதாவது ஈகை வள்ளல் தன்மை பற்றிய செய்திகள் புறநானூறு, சிறுபான்மையாற்றுப்படை, பதிற்றுப்பத்து போன்ற சங்க இலக்கிய நூல்களில் விரிவாக கூறப்பட்டுள்ளன. கடையெழு வள்ளல்களான பாரி, பேகன், காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓரி ஆகியோர் செய்த கொடைகளை சங்க பாடல்கள் சிறப்பித்து கூறுகின்றன. படர்வதற்கு பந்தலிந்தி வாடிய முல்லைக்கொடிக்கு தான் ஊர்ந்து வந்த தேரையே கொடையாக கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று புறநானூற்று பாடல்கள் குறிப்பிடுகின்றன. குளிரால் நடுங்கிய மயிலைக் கண்டு இறங்கி தான் போர்த்தி இருந்த விலை உயர்ந்த பொன்னாடையை கொடையாக அளித்தவன் பேகன், உண்பவர்க்கு நீண்ட ஆயுளை தரும் அரிய கருநெல்லிக்கனி கிடைத்தபோது தான் உண்ணாமல் தமிழ் புலவர் ஔவையாருக்கு அதிகமானதை கொடையாக கொடுத்தான். சிறுபான்மையாற்றுப்படையில் 7 வள்ளல்களின் கொடை சிறப்புகளையும் ஒரே இடத்தில் விரிவாக விளக்கும் பாடல் பகுதி அமைந்துள்ளது. இந்திரர்க்குரிய அமிழ்தமே கிடைப்பதாயினும் அதை தாமட்டும் உண்ணாமல் பிறர்க்கு கொடுப்பார்கள். தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழும் சான்றோர்கள் இருப்பதால் தான் இவ்வுலகம் இயங்குகிறது என கொடையின் உயர்வை விளக்குகிறது. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே என்பது அப்புறநானூற்று பாடல். ஆய் அண்டிரனிடம் பரிசு பெற வரும் இரவலர்களுக்கு அவன் தன் நாட்டில் இருக்கும் யானைகளை தயக்கமின்றி தொடர்ந்து கொடையாக வழங்கி மகிழ்ந்த செய்தியை புறநானூற்று பாடல் 130 காண்கிறோம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆயலன். ஆய் அண்டிரன் பிறவி பயனை நோக்கியோ அல்லது கைமாறு கருதியோ கொடை கொடுக்கவில்லை. கொடை கொடுப்பது சான்றோர்க்கு அழகியது என்ற அற உணர்வோடு மட்டுமே கொடுத்தான் என்ற செய்தி 134 புறநானூற்று பாடலில் காணப்படுகிறது. பதிற்றுப்பத்து நூலில் சேர மன்னர்கள் புலவர்களுக்கு அளித்த வியக்கத்தக்க கொடைகள் பதிகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சங்க மருமிய கால நூலான திருக்குறளில் ஈகை என்ற தனி அதிகாரமே கொடையை பற்றி கூறுகிறது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. ஏழை எளியவர்க்கு தருவதே மெய்யான கொடையாகும், மற்றவர்க்கு தருவது கைமாறு கருதி தருவதாகும். நல்லார் எனினும் குழல் தீது, மேலுலகம் இல்லனினும் ஈதலே நன்று என்கிறது திருக்குறள். பெருஞ்சித்திரனார் பண்டை தமிழ் இலக்கியத்தில் கொடை சிறப்பிலும் வறுமையிலும் தன் மானம் காக்கும் பண்பிலும் சிறந்து விளங்கிய புலவராவார். புறநானூற்றில் இவரை பற்றிய பாடல்கள் இவரின் கொடுக்கும் தன்மையையும் கொடையை பகிர்ந்துண்ணும் பெருந்தன்மையையும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. குமணவள்ளலிடம் சென்று பாடி பெரும் பெருமையையும் அளவற்ற செல்வத்தையும் பரிசிலாக பெற்று திரும்புவார் பெருஞ்சித்திரனார். வீட்டிற்கு வந்ததும் வறுமையில் வாடிய தன் மனைவியிடம் அந்த செல்வத்தை கொடுத்து அவர் கூறிய வார்த்தைகள் தமிழ் இலக்கியத்தில் இன்றும் போற்றப்படுகின்றன.

நின்னயந்து உரைநர்க்கும் நீனயந்து உரைநர்க்கும் பல்மான் கற்பின் நின் கிளை முதலோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீர யாழ நின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கு இன்னோர்க்கு என்னாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்னாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி மனகிளைவோயே பழந்தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே என்பது அப்பாடல். தான் ஈட்டிய செல்வத்தை தனக்கென்று சேர்த்து வைக்காமல் தன்னுடைய உறவினர்கள் மனைவியின் உறவினர்கள் மற்றும் தனக்கு உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் தாராளமாக பகுத்து கொடுக்கும் வள்ளல் குணம் கொண்டவராக அவர் திகழ்ந்தார். தமிழ் இலக்கியத்தில் மக்கட்பேறு பிள்ளைகளின் சிறப்புகளை பற்றியும் பெற்றோரின் கடமைகளை பற்றியும் கூறும் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. திருவள்ளுவர் மக்கட்பேறு என்ற தனி அதிகாரத்தில் பிள்ளைகளின் சிறப்பையும் பெற்றோர் பிள்ளைகளின் கடமைகளையும் விரிவாக கூறியுள்ளார். குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பன பெற்றோர் பிள்ளைகள் பற்றி வள்ளுவர் கூறும் செய்திகளாகும். சங்க இலக்கிய நூலான புறநானூற்றில் பாண்டியன் அறிவுடை நம்பி இயற்றிய படைப்பு பல படைத்து என்ற பாடல் செல்வங்கள் பல இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லையெனில் வாழ்க்கை பயனில்லாதது என்பதை மிக அழகாக விவரிக்கிறது. தமிழ் இலக்கியங்களில் உழவு நெசவு வணிகம் மீன்பிடித்தல் பொற்கொல்லர் பானை வணைதல் போன்ற பலதரப்பட்ட தொழில்களை பற்றிய செய்திகள் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. சங்க இலக்கியம் முதல் அற இலக்கியங்கள் வரை உழவுத் தொழிலே முதன்மையான தொழிலாக போற்றப்பட்டது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் பல தொழில்களை செய்து சுழன்றாலும் அது ஏருக்கு பின்னாலேயே செல்ல வேண்டியுள்ளது. எனவே எவ்வளவு துன்புற்றாலும் உழவுத் தொழிலே முதன்மையானது. திணி நிலம் பிளந்த பரலுடை தரையின் உழவர் ஓதை அளப்பில என்ற புறநானூற்று பாடல் நெல் அறுவடை மற்றும் போரடிக்கும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒலி பற்றி குறிப்பிடுகிறது. இலக்கியங்களில் உழவின் பெருமை பாசன முறைகள் நாற்று நடுதல் உழவுத் தொழில் நுட்பம் பற்றிய பல செய்திகள் இடம்பெற்றுள்ளன. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அதாவது உழவு செய்து அதனால் கிடைத்ததை கொண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றவர் மற்றவர் எல்லாரும் பிறரை தொழுது உண்டு பின் செல்கின்றவரே ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்று அதன் காப்பு என்பது திருக்குறளின் 1038வது குறள். இது உழவு அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. நிலத்தை உழுவதை விட உரமிடுதல் மிகவும் நல்லது. களை எடுத்தபின் நீர் பாய்ச்சுவதை விட பயிரை பாதுகாப்பது நல்லது என்கிறது இக்குறள். விவசாயத்தின் 4 முக்கிய படிகளாக உழுதல் எருவிடுதல் களையெடுத்தல் காத்தல் ஆகியன கூறப்பட்டுள்ளன. சங்க இலக்கியமான புறநானூற்றில் மன்னர்களுக்கு உழவு நீர்நிலைகளின் அவசியத்தை அறிவுறுத்தும் பாடல்கள் பல உள்ளன. உணவனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்ற புறநானூற்று பாடல் பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் நீரையும் நிலத்தையும் இணைத்து குளங்களை அமைத்து தரும் மன்னனே உடலையும் உயிரையும் காத்தவனாவான் எனவே நிலத்தில் நீரை பெருக்கி விவசாயத்தை வளர்க்க வேண்டும் என்று குடபுலவியனார் என்ற புலவர் வலியுறுத்துகிறார். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற 35வது புறநானூற்று பாடல் சோழன் கிள்ளிவளவனிடம் உழவர்களின் துன்பத்தை எடுத்து கூறி உழவர்கள் உழும் ஏரின் நிழலில்தான் நாட்டின் வெற்றியும் அரசனின் புகழும் தங்கியுள்ளது என உழவர் பெருமையை புலவர் கூறுகிறார். பத்துப்பாட்டு பட்டினப்பாலையில் காவிரியின் நீர்வளம் வயல்களில் பாய்ந்து பயிர்கள் செழிக்கும் காட்சியுடன் உழவர்கள் வயலில் நாற்று நடும்போதும் நெல் அறுக்கும் போதும் பாடும் பாடல்களும் நெற்கதிர்களை மலை போல குவித்து வைக்கும் காட்சியும் விவரிக்கப்பட்டுள்ளது. பெரும்பானாற்றுப்படையில் கழனிகளில் கரும்புகளை பிழிந்து சாரெடுக்கும் ஆலைகள் நெல் குத்தும் உளத்தியர் பாடும் வள்ளைப்பாட்டு போன்ற விவசாய வாழ்க்கை முறைகள் கூறப்பட்டுள்ளன. தமிழ் இலக்கியத்தில் மக்களின் வாழ்க்கை முறை தெள்ள தெளிவாக இடம்பெற்றுள்ளது.

காதல், உடன்போக்கு, திருமணம், கல்வி, விருந்தோம்பல், கொடை, போர், மக்கள் பேறு, தொழில்கள், வாணிகம் போன்ற அனைத்து வாழ்க்கை நெறிகளும் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளமையை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இன்னும் ஏராளமான செய்திகள் சங்க இலக்கிய பாடல்களில் பரந்து விரிந்து கிடக்கின்றன. அரிய பொக்கிஷமான தமிழ் இலக்கியங்களை படித்து இன்போம்.

இலக்கிய விழா நிகழ்ச்சியில் இதுவரை இலக்கியங்களில் வாழ்க்கை முறை பேருரை வழங்கினார் முனைவர் எஸ் வினோனியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: இனி கேட்கலாம் நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நேயர்களே, நீங்களும் நம்ம நிலையத்திற்கு கடிதம் எழுதி உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எழுதி அனுப்ப விரியும் முகவரி காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் சின்ன சுக்கி குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்களது எழுத்துக்களை எண்ணங்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்க்க போகிற ஒரு கடிதம் என்ன அப்படின்னா ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அமைச்சிருக்காங்க தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி பகுதியை சேர்ந்த சக்தி மணிகண்டன், மேனகா, ஷரிகா, ஸ்ரீ இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வெள்ளப்பாட்டுக்காரன். பாடல் கேட்கலாம் அவர்களுக்காகவும் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக தமமணி அவர்கள் குண்டேந்தல்பட்டி சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒரு விமர்சன கடிதம் தாங்க அனுப்பிச்சிருக்காங்க. 17/8/2026 காலை 11:05 கடிதம் எழுதினேன் அப்படின்ற தலைப்பில் ஒளிபரப்பான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி கேட்டேங்க. ரொம்பவும் சிறப்பாக இருந்துச்சு. நேயர்கள் தங்களோட எழுத்தாற்றல் திறன்களை அருமையாக எழுதி சொன்னாங்க. வானொலி தொடர்பில் கடிதம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி எடுத்து காமிச்சிச்சு. நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் சகோதரிகள் செண்பவள்ளி அஜிதா ஆகியோருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, கடிதம் எழுதும் நேயர்களின் பங்கு எத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக வானொலிக்கு அமைந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் அவங்க ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. அந்த சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கிய மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களது எண்ணங்களை விமர்சனங்களை எங்களுக்கு எழுத்துக்களாக்கி அனுப்பி வைத்த தவமணி அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க ஸ்ரீதேவி, குமரன், சூர்யா நாராயணன், வாசுகி, பார்கவி, மணிமாலா, நந்தினி, மான்வி, பிரதன்யா, மோதிலால் இவங்க எல்லாரும் சேர்ந்து மதுரை கைத்தறி நகர் பகுதியிலிருந்து இந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் மணிரத்னம். மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

இன்பமாய் உலாவரும் இசை வாணி. இது ஆகாஷ்வாணி மதுரம் எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் இணைந்திருப்பது உங்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கும் கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க நரசிங்கன்பேட்டை பகுதியை சார்ந்த ஏஜி ஐயப்பன், திருவேலி மிழழை பகுதியைச் சார்ந்த எம் எஸ் ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் வண்டிகேட் பகுதியைச் சேர்ந்த எம் சிலுவை சந்தான ராஜ். இவங்க மூவரும் இணைந்து கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் ஸ்நேகிதியே. பாடல் கேட்கலாம் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க மதுரை முனிச்சாலை பகுதியைச் சேர்ந்த கமலா கிருஷ்ணன். இவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் அம்பிகாபதி. பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல்.

0: செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நீங்களும் உங்களுக்கு நிகழ்ச்சி சார்ந்த விமர்சனங்கள் எல்லாம் உங்களுடைய விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றல் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை 2 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பலாம். நாம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்க்கவிருக்கும் கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க BS ஜனார்தனன், திருநகர் பகுதியை சார்ந்தவங்க. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல், இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் தேவி ஸ்ரீதேவி.

0: எங்க போனா? அமுதா, ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவினு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதுதானே.
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலமா. இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
1: அக்கறையுடன்
0: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் ஒரு விமர்சன கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதியிருக்காங்க தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த டாக்டர் எம் ஏ இளங்கோவன் அவர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 17/8/2026 அன்று 9 மணிக்கு வந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் பாடல்களை வழங்கிய அறிவிப்பாளர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. எங்களோடு உங்களோடு எண்ணங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கும் நன்றிகள். நேயர்களே, நீங்களும் இது போன்று உங்களது விமர்சனங்களையும் உங்களது விருப்ப பாடல்களையும் எங்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி, மதுரை பண்பலை 103.3 அகில இந்திய வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை கேட்டிருக்காங்க மம்சாபுரம் பகுதியைச் சார்ந்த எம் சிங்காரவேல், மீனா ஆகியோர். அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் முதல் மரியாதை.

நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் அடுத்த கடிதம் ஒரு விருப்பப்படல் கடிதம் தான். கடிதத்தை அமைச்சிருக்காங்க இக்பால் அப்படின்றவங்க. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் பிரியா. பாடல்கள் கேட்கலாம் இளையான்குடி, இக்பால், சித்திக்சா ஆகியோருக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக கேட்க போகிற கடிதம் வந்து ஒரு விமர்சன கடிதம் தாங்க. கடிதத்தை அனுப்பியிருக்காங்க பா ராணி தேனி பகுதியை சார்ந்தவங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 12/8/2026 அன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் ஒரு சொல் கொடுத்து 4 தமிழ்ச்சொற்களை அதற்கு பொருத்தமான சொல்லாக சொன்னதற்கு வெகு வெகு சிறப்பான தமிழ் சொல்லுக்கு அதற்கிணையான தமிழ் சொல்லையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியை வழங்கிய சகோதரர் முத்துக்கருப்பன் சகோதரி ஜானகிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கடிதம் ஒரு விருப்ப பாடல் கடிதம் தாங்க. கடிதத்தை அனுப்பியிருக்காங்க கேவி மகாதேவன் அவர்கள், தேனி பகுதியை சார்ந்தவங்க. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் தாளம்பூ. பாடல் கேட்கலாம் நிலையத்தின் அனைத்து நேயர்களுக்காகவும்.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் விரும்பி கேட்டிருக்கவங்க யார் அப்படின்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் பகுதியை சார்ந்த ஏ மாடசாமி அவர்கள் தான் இந்த விருப்ப கடிதத்தை எழுதியிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் 100க்கு 100. பாடலை கேட்கலாம் நேயர்களுக்காக, உங்கள் அனைவருக்காகவும்.

நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது நேயர்களின் எண்ணங்கள் எழுத்துக்களாக விரியும் காற்றல் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியின் நிறைவு கடிதமாக நாம் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா, ஒரு விருப்ப கடிதம் தாங்க. கடிதத்தை எழுதியிருக்காங்க வண்டியூர் கவி பாரதியார் தெருவைச் சேர்ந்த ஜே ஜே சக்தி ஜனார்தனன் அவர்கள். அவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல், இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் கன்னித்தாய். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்கலாம் காற்றலைகளில்.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று கொண்டிருக்கும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளின் 2026க்கான இன்றைய நிலவரத்தினை கேட்டறியலாம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த அற்புதமான இரவு பொழுதில் நாம் கேட்க இருக்கின்றோம் இது மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே, ஸ்பெஷலான ப்ரோக்ராம், ஸ்பெஷலான எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணியில் நேரில். இன்றைக்கி பட்டுச்சிறகுல என்னென்ன மாதிரியான பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஆர்வம் பலருக்கு இருக்கும். ஒரு தூக்க கலக்கத்தில் என்ன தான்ப்பா பாட்டு போட போகிற அப்படின்ற ஒரு தோன்றலும் சிலருக்கு இருக்கும். இன்றைக்கி ஒரு ரெட்ரோ வைப்பில் 90s விண்டேஜ் சாங்ஸ், மனதிற்கு இதமான அற்புதமான ரெட்ரோ விண்டேஜ் வைப் தான் நம்ம கேட்க போகிறோம். ஒலிக்கிறக்கும் முதல் பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.1 நேயர்களே, இது மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இந்த அற்புதமான இரவு பொழுது வானொலிக்கு அருகே அமர்ந்து கேட்கின்ற இந்த வைபே தனி அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். அதே வைபோட கொஞ்சமும் தளராமல் மீண்டும் உங்களை மெய்சிலிருக்க வைக்க காத்திருக்கின்றது அடுத்த பாடல். இதோ காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களே, இது என்ன? நம்மளோட மனதை வருடும் இனிமையான பட்டுச்சிறகு உங்களை மெய்சிலிர்க்க வைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல்.

0: பே பண்ண தெரியுமா கேட்டா நான் தெரியும்னு.
1: கிட்ட
0: போய் வாங்கிட்டு கீழே வச்சுட்டு உன் மௌத்தே அவர்கள் மாதிரிதான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கள் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை கேட்டிருந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒளிகற்கும் அடுத்த பாடல்.

நில ஒளியின் வெளிச்சத்தில் வானொலிக்கு அருகே செவிமெடுத்து காத்திருக்கின்றோம். அடுத்த பாடலுக்காக இது பட்டுச்சிறகு நிகழ்ச்சி, ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில். இதோ பாடல்.

வளம் வந்த பாடலோடு நிறைவு பெறுகின்றது இன்றைய பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி உங்கள் மனதை தொட்டு சென்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றிகளை விட்டு செல்வது அறிவிப்பாளன் முத்துச்செல்வம். நன்றி நேர்களே.

ராமேஸ்வரம் பண்பலையின் 1.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:33 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இனி கேட்கலாம் நாளை நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குவார் முனைவர் எம் அப்துல் காதீர் அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் பட்டய படிப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் மகாலட்சுமி அவர்கள். 6:45 தன்னம்பிக்கை பாடல், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் ஸ்ரீ பூலோகநாதர் கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, நாளை காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக. நாளை காலை 8:02 பாட்டு வேணுமா, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 செய்வாளின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆசிய விளையாட்டின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம். 10:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆசிய விளையாட்டின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:35 இருபட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு பிடித்த கதாபாத்திரம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கேட்கலாம். 11:47 திரை இசை, 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 12:02 ஸ்நேகிதியே, 12:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆசிய விளையாட்டின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கானங்கள்.

11:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆண்டின் ஆசிய விளையாட்டின் தினசரி நிகழ்வுகளை டில்லி அஞ்சலா கேட்கலாம். 2 மணிக்கு கவிதை அரங்கம். 2:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆண்டின் ஆசிய விளையாட்டின் தினசரி நிகழ்வுகளை டில்லி அஞ்சலா கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 3:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆண்டின் ஆசிய விளையாட்டின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆண்டின் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 4:35 பண்பலையின் ஆட்டக்கலம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 5:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 2026 ஆண்டின் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நாளை மாலை 6:35 அந்திப்புகள். 7 மணிக்கு பாட்டு இது கிட்டு. 7:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு போட்டியின் தினசரி நிகழ்வுகளை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 சக்கரவியூகம் பகுதி 20 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். 8:30 பட்டாம்பூச்சிகள். மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கான சிறுகதை வழங்குவர் செல்வக்கனி அவர்கள். 9 மணிக்கு காற்றல் விரியம் கிடத்தமலர்கள். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு மணி 12:00 அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இவையாவும் நாளை நமது வானொலியில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:06:22. பகலின் சத்தங்களை மெதுவாக தன்னுள் புதைத்து கொண்டு இருள் பூத்திய இரவு நேரம். வானத்தின் ஓரத்தில் நிலவு விழித்திருக்க அதை சுற்றி நட்சத்திரங்கள் கண் சுமிட்டுகின்றன. தெருக்களின் ஓசையடங்கி காற்றின் அசைவும் குறைந்து உலகின் அமைதி மெல்ல மெல்ல கரைகிறது. விழித்திருந்த கண்கள் ஒவ்வொன்றாக மூடிக்கொள்ள கனவுகள் கதவுகள் திறக்கின்றன. இத்தகைய இரவு நேரத்தில் மனம் மயக்கும் பாடல்களாக ஒலிக்க காத்திருக்கிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியை இன்று தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன் நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் சரியாக 11:10:55. இசை சாரலா இசைத்து இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கொடிமலர் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:14. இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில் பார்மகளை பார் திரைப்படத்திற்காக உலா வருகிறது.

காற்றலைகளில் பாடல் ஒழித்து சென்ற நேரம் 11:40 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திற்காக பாடல் இதோ காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்தேருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்களை ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. 11:23:57 ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக இதோ காற்றலைகளில்.

வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவின் இசையாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நீர்களே. நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்திற்காக. இது உலா வருகிறது காற்றலைகளில்.

இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் "நான் ஏன் பிறந்தேன்" திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது.

எட்டுத்துக்கும் இசை சாரலாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேனும் பாலும் நேர்களே, 11:37:13 ஒழிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் நாளை நமது திரைப்படத்திற்காக இதோ காட்டளைகளில் தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை.

காவிய கானங்களாய் இசைத்து இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இது தேனும் பாலும். நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 11:42:18. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக.

இடைவிடாத கவனங்களாய் இசைத்து இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக இதோ காற்றலைகளில் தவழ்கிறது. தொடர்ந்து இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஆலயமணி திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. தூக்கமும் உங்களது கண்களை தழுவட்டும் நேயர்களே.

0: நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நிறைவுபெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை முன்னிரவு 11:05 கேட்கலாம் தேனும் பாலும் நிகழ்ச்சியை. இதுவரை இரவோடு இணைந்து தொகுத்து வழங்கியது நான் அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இனி நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

தானா தானா தானா ஜொண்டு தஜொண்டு ஜொண்டு திம்பி தஜிம்பி திம்பி கிட்ட தக்கிட்ட தாரி தானா தானா தஜொண்டு ஜொண்டு தஜிம்பி திம்பி தக்கிட்ட தாரி தானா ஜொண்டு திம்பி தந்திரகடத்தா கிட்ட கிருத்த தெரிகடத்தா கிட்ட கிருத்த தெரிகடத்தா

தண்டை குலுங்கிட

தரகடம் சார்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடி கண்மணி.

கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மாயவனே,

நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருவது திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

நிலையத்தில் நேரம் 4:10. நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்கள் நாகஸ்வரம், குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிரணமாமியகம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் கௌளை, ஆதிதாளம்.

அடுத்து எச்சரிக்க காராரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் யதுகுல காம்போஜி, கண்டச்சாபு தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 4ஆம் நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

எந்த நாடும் எந்த ஊரும் சொந்த நாடும் சொந்த ஊரும் போலவே ஆகும். அப்படி இருக்கும் போது ஒருவன் சாகும் அளவும் கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ? குறள் எண் 397 அதிகாரம் கல்வி.

எந்த நாடும் எந்த ஊரும் சொந்த நாடும் சொந்த ஊரும் போலவே ஆகும். அப்படி இருக்கும் போது ஒருவன் சாகும் அளவும் கல்வி கற்காமல் இருப்பது ஏனோ? குறள் எண் 397 அதிகாரம் கல்வி.

நேரம் சரியாக 4 மணி 55 நிமிடம் 30 நொடிகள். நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இனி கேட்கலாம் நமது பண்பலைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 5 மணிக்கு பக்திமாலை, 5:30 இசையமதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலாக, 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் பட்டயப்படிப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் மகாலட்சுமி அவர்கள், 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பைகைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் ஸ்ரீ பூலோகநாதர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பைகைப்பூக்கள் தொடர்ச்சி, காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலாக. இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா, இதில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வர காத்திருக்கிறது. 8:50 செய்பாளை நின்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, 9 மணிக்கு ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. காலை 9:30 மற்றும் 10:30 நண்பகல், 12:30 1:30 2:30 3:30 மாலை, 4:30 5:30 6:30 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அண்மை நிலவரம் குறித்து டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம் கேட்கலாம், 10:35 இருபட பாடல்கள், 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலாக, 11:02 கண்ணாடி மளிகை.

இன்றைய கண்ணாடி மளிகையின் தலைப்பு பிடித்த கதாபாத்திரம். இன்று காலை 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கேட்கலாம். 11:47 திரை இசை. 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக. நண்பகல் 12:02 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 2 மணிக்கு கவிதையரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக. 3:02 மெல்லவரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக. 4:02 வசந்தன் கோவலங்கும் ஆட்டக்கலம். 4:35 பண்பலையின் ஆட்டக்கலம். மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையாக. 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். ஆறு 6:35 அந்திப்பூக்கள். 7 மணிக்கு பாட்டு இது கிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சின்னஞ்சலாக. 8:05 சக்கரவியூகம் பகுதி 20 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திக தீபன் அவர்கள். 8:30 பட்டாம்பூச்சிகள். மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கான சிறுகதை வழங்குவர் செல்வகணி அவர்கள். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள்.

இன்று இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு, இன்று இரவு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 4:45 வரை சென்னை வவுத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது பண்பலைகளில் வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 5:52. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் பக்தி மனம் கமலும் பக்தி மாலை.

ஷானி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இது பக்தி மாலை. நேரம் சரியாக 5:07:58.

நிலை கடிகாரம் சொல்லும் நேரம் 5:15:13. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை.

பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 5:18:51 நொடிகள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்திமனம் கமலும் பக்தி மாலை.

எட்டுத்துக்கும் இசை சாரலா இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இது பக்தி மாலை.

ஒலிக்க இருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய பக்தி மாலை. மீண்டும் நாளை காலை கேட்கலாம் பக்தி மாலை. மீண்டும் மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அறிவிப்பாளர் முத்துக்குமரன். இனிய காலை வணக்கம் நேயர்களே.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள்.